நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சகவருடம் 1948 வைசாக மாதம் 30ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்.
1: குரலோசை வினை செயல்வகை 68 அதிகாரம் 8 குரட்பா.

மத நீரால் கன்னம் நனையும் யானையை கொண்டு வேறான யானையை கட்டுவதைப் போல பழகிய செயலின் அறிவைக் கொண்டே பிற செயல்களையும் செய்தல் வேண்டும். மேல

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா, கோபால் பல்பொடி, ஆர் கே ஜி நெய், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயிலின் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி ஏ ஈஷிகா. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 ஆர்கேஜினை காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 துள்ளிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 8:30 அனில் பாஸ்தா பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 கோபால் பல்பொடியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம்.

0: பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியன், நீதிராஜன், வேணுகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், எதிர்பார்ப்பின் அவசியம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோடி, மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர்பான நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. மரவாடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் வரதராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. 4 மணிக்கு ஆர்கேஜி நெய் வழங்கும் ஊரும் உணவும் சேர்காழி வட்டம் முதலை மேடு திட்டில் நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன் சன்ரீப்ஸின் ஊரும் உணவும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் தங்கமானவர்கள். 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மதுப்பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒய்ந்திசை காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், மாடு வளர்ப்பு அனுபவங்கள், திருத்துறைப்பூண்டி மடப்புரம் ஜி உமா அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் காணம். 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் காணம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 ஆர்கேஜினையின் இசை ஊஞ்சல். நேயர்கள் கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in Rome last night on an official visit to Italy. Mr. Modi was received at the airport by Italy's Deputy Prime Minister and Minister of Foreign Affairs and International Cooperation, Antonio Tajani. Mr. Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus on how to boost India-Italy cooperation, especially focusing on the India-Middle East-Europe economic corridor. The Joint Strategic Action Plan 2025-29 will also be reviewed. Mr. Modi will also be visiting the headquarters of the Food and Agriculture Organization and strengthening India's commitment to multilateralism and as well as global food security. The External Affairs Ministry said India and Italy share a long-standing and multifaceted partnership. The visit is set to add new momentum to the India-Italy partnership. PM Modi had previously visited Italy in June 2024 to attend the G7 summit. Before arriving in Rome, the Prime Minister was in Oslo, Norway, where he participated in the 3rd Indian-Nordic summit. This is the final leg of his five-nation tour. Earlier yesterday, India and Nordic nations comprising Norway, Sweden, Denmark, Finland and Iceland elevated their bilateral ties to a green technology and innovation strategic partnership. Mr. Modi made the announcement while addressing a joint press meet with leaders of Nordic nations after attending the 3rd India-Nordic summit in Norwegian capital Oslo.
2: आज हमने भारत और नॉर्डिक संबंधों को ग्रीन टेक्नोलॉजी एंड इनोवेशन स्ट्रेटेजिक पार्टनरशिप का स्वरूप देने का निर्णय लिया है. इस ग्रीन टेक्नोलॉजी पार्टनरशिप से हम आइसलैंड की जियोथर्मल और फिशरीज, नॉर्वे की ब्लू इकोनॉमी और आर्कटिक और सभी नॉर्डिक देशों की मैरिटाइम और सेंसिटिविटी में एक्सपर्टीज को, सस्टेनेबिलिटी की एक्सपर्टीज को भारत के स्केल के साथ जोड़कर पूरे विश्व के लिए एक बेहतर भविष्य सुनिश्चित करेंगे.
1: Prime Minister Modi said investments from Nordic countries in India rose by 200% in past decade.
2: 10 वर्षों

0: में हमारा बायलेटरल ट्रेड लगभग 4 गुना बढ़ा है। नॉर्डिक देशों के इन्वेस्टमेंट फंड भी भारत की रैपिड ग्रोथ में अहम साझेदार बन रहे हैं। पिछले 1 दशक नॉर्डिक देशों से भारत में निवेश में लगभग 200% की बढ़ोतरी हुई है। तेजी से बढ़ते ट्रेड एंड इन्वेस्टमेंट ने भारत की ग्रोथ स्टोरी में तो योगदान दिया ही है, साथ ही नॉर्डिक देशों की अर्थव्यवस्थाओं में भी बहुत सकारात्मक भूमिका निभाई है और हजारों नए जॉब्स क्रिएट किए हैं।
1: U.S. Secretary of State Marco Rubio will undertake a 4-day visit to India beginning May 23rd. This will be his first visit to India. U.S. State Department has announced the visit that will take Rubio to Kolkata, Agra, Jaipur and New Delhi. State Department spokesman Tommy Pigott said Secretary Rubio will discuss energy, security, trade and defense cooperation during meetings with senior Indian officials. U.S. Embassy in New Delhi said that India will host a meeting of the Quad group, which includes Australia, Japan and United States, and Secretary Rubio will attend the meeting. India is set to host a meeting of Quad foreign ministers next week that is expected to deliberate on pressing global challenges, including the fallout of the West Asia crisis. New Delhi meeting is planned for May 26th and it is scheduled to be attended by Rubio, Australian Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 787-8 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 787-8 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
4: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தின் மேல் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது.

0: இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. கீர்த்தனைகளில் ஓர் பிரார்த்தனை செய்ய காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில் துவக்கமாக டி.எல். மகராஜன், கே. வீரமணி பாடியிருக்கும் பாடல் முழு

0: இன் ஸ்வரங்களால் இறைவனுக்கு பாமாலை சூட்டி நிறைவு பெறுகிறது காரைக்கால் பக்மலை 100.3 பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சின்
7: அவர்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
11: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
8: ONGC

0: என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பரபாபவ வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் புதன்கிழமை.
3: என்ன பூங்கொடி, உங்க வீட்டு பருத்தி வயல்லாம் எப்படி இருக்கு?
4: எப்படி இருக்குதா, ஒரே பூச்சி தொல்லையா இருக்குது. அதான் மருந்து வாங்குறதுக்கு எங்க அப்பா கூட காலையில கடைக்கு போனேன்.
3: நான் அப்பவே சொன்னேன்னு, நீங்க தழை செத்த தழைக்க தழைக்க குடுக்கும் போதே தெரியும் இப்படி எல்லாம் ஆகும்னு.
4: செடி வளமாகணும்னா குடுத்து தானக்கா ஆகணும்.
3: சரி, செடி வளமாகறது இருக்கட்டும், உங்க கால்நடையெல்லாம் வளமாகறதுக்காக நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அதை செஞ்சு பாத்தீங்களா?
4: எதுக்கா, இந்த செலவே இல்லாம தீவனம் கொடுக்கலாம்னு சொன்னீங்களே, அதை தானே சொல்றீங்க?
3: அதேதான் பூங்குடி.
4: அசோலாம் நம்ம வீட்டு குளத்துல வளர்த்துட்டு வர, ஏன் ஊருக்கா போல தயாரிக்கிற எல்லா வழிமுறைகளையும் செஞ்சுட்டு வரேன். ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா வளர்க்கறதுக்கு மக்காச்சோள வதையும் வாங்க போறேன்.
3: பரவாயில்லையே, விஷயத்த கேள்விப்பட்டு அதுக்கான செயல்ல இறங்கிட்டியா?
4: அக்கா, அன்னைக்கு இந்த மூணுத்தையும் சொல்லிட்டீங்க, ஏதோ இலைப்பொடி பத்தி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல.
3: ஆ, சொல்றேன் பூங்கொடி. இப்போ ஒரு சில நேரத்துல மரவகை தீவனங்களை நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்ப அதை என்ன பண்ணுவோம்?
4: கால்நடைகளுக்கு கொடுப்போம்.
3: ஆ, கொடுப்போம். ஆனா அந்த கால்நடைகளே சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதை வீணாக்குள்ளையா?
4: ஆமாக்கா.
3: அதை தடுக்கிறதுக்கு தான் கால்நடை தீவன இலைப்பொடி. தீவன மர இலைகளை பொடியா மாற்றி சேமிச்சு வைக்கிறது. அதுக்கு சுபாபுல், கிளைரிசீடியா, கொடுக்காப்புள்ளி இலை, அகத்தி, கல்யாண முருங்கை, முருங்கை இந்த மாதிரி மர வகை இலைகளையும், வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால் இந்த மாதிரி புரதம் அதிகமான செடி வகைகளையும் தீவன பொடிகளா மாற்றியோ இல்ல குச்சி தீவனமா மாற்றியோ பயன்படுத்தலாமா?
4: எப்படிக்கா?
3: அதுக்கு இந்த மர வகை தீவனத்தோட இலைகளையோ இல்ல இந்த செடிகளையோ சேகரிச்சு நிழல் பகுதியில நல்லா உலர்த்தினோம். சூரிய வெப்பத்துல நேரடியாக உலர்த்தினா தீவன இலைகள்ல உள்ள சத்து எல்லாம் வீணாயிடும். அதனால நிழல்ல உணர்த்துறது தான் நல்லது. இதனால சில மர வகை இலைகள்ல உள்ள நச்சுத்தன்மையும் குறையும். இந்த மாதிரி உலர்த்தப்பட்ட இலைகளை நல்லா பொடியா மாத்திக்கணும்.
4: சரி, மாத்தியாச்சு, அது எப்படிக்கா கொடுக்கணும்?
3: இந்த பொடிய கால்நடைகளுக்கு கலப்பு தீவனம் கொடுப்போம்ல, அதுல 5-15% அப்படிங்கிற அளவுல கலந்து நேரடியா கொடுக்கலாம். இந்த மாதிரி பொடியா கொடுக்கும்போது இந்த தீவனத்தோட நுண் சத்துக்கள்லாம் கால்நடைகளுக்கு நேரடியா கிடைக்கும்.
4: ஓ, இந்த மாதிரி எல்லாம் தீவனம் நம்மளே தயாரிச்சு கொடுத்தா தீவன தட்டுப்பாடு இருக்காது போல.
3: ஆமா பூங்குடி, எதிர்கால தேவையை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி தீவனங்களை சேமிச்சு வைக்கிறதுனால பண்ணையாளர்களுக்கு செலவும் மிச்சமாகும்.
4: நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு இங்க கால்நடைகளை எப்படி வளர்க்கறோம் பாருங்க.
3: ரொம்ப நல்லது பூங்குடி.
0: கேட்டது
1: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின்
0: உழவர்களுக்கு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
5: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: எத்திசையமிசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
12: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா.

0: விவிஎன் ஆயிலின்
1: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில்.
2: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ். தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ். எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமெக்ஸ். வெஸ்ட் அண்ட் பிரீஸ் பூமெக்ஸ். வணக்கம். துன்பங்களை தூர நிறுத்திவிட்டால் மட்டும் வாழ்வு இனிமையாகி விடாது. இன்பங்களை தேட வேண்டும், அவற்றில் திளைக்கவும் வேண்டும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா என்றார் மகாகவி பாரதியார். கோடி இன்பங்களில் ஒரு சில இன்பங்கள் மனம்போல் மாங்கல்யம் அமைந்தால் வயது பெண்ணிற்கு மகிழ்ச்சி, காலாகாலத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மருமகள் அனுசரணையாக இருந்தால் மாமியாருக்கு மகிழ்ச்சி, புகுந்த வீட்டில் மகள் மகிழ்ச்சியாக இருந்தால் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி இந்த உலகத்தில் இன்பங்கள் ஏராளம் என்றாலும் இன்பம் வருகின்ற வழி மூன்றுதான். ஒன்று உடல், மற்றொன்று அறிவு, இன்னொன்று ஆத்மா. உடலில் உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்புலன்களால் நாம் இன்பத்தை நுகர்கிறோம். வாய் நாக்கு ஒன்றே போதும் நமக்கு இன்பத்தை வாரி வழங்க. தாய்ப்பாலிலிருந்து ஆரம்பிக்கிறது மனிதனின் நாக்குக்கு விருந்து. பிறகு காய்கறி, பழங்கள், இனிப்புகள், பலகாரங்கள் என்று தொடர்கிறது. நாக்கினால் ஏற்படும் இன்பம் அளவிடற்கரியது. கண் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் நந்தவனம் கண்ணுக்கு இன்பம். கொட்டும் நீர்வீழ்ச்சி, பச்சை கம்பளம் விரித்தது போன்ற பரந்த புல்வெளி, அதிகாலையில் உதித்து வரும் சூரியன், மழை விடும்போது சில சமயம் தோன்றும் வானவில் ஆகியவை கண்களால் ஏற்படும் இன்பம். மூக்கு மல்லிகை, முல்லை, மனோரஞ்சிதம் போன்ற பூக்களின் வாசம், நெய்மணக்கும் சாம்பார் வாசனை ஆகியவை நாசியால் நமக்கு ஏற்படும் இன்பம். செவி குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மள்ளிச்சொல் கேளாதவர் என்று அனுபவித்து பாடியிருக்கிறார் வள்ளுவர். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று ஒரே ஒரு வார்த்தையிலேயே காதல் இன்பம் பாய்வதை கண்டவர் பாரதியார். இவ்வாறு நம் உடலிலுள்ள ஐம்புலன்களும் இன்பத்தை வாரி வழங்குகின்றன. அறிவினால் பெறும் இன்பம் மனித இனத்துக்கு மட்டுமே அமைந்த சிறப்பான தகுதி அறிவு. ஆனந்தத்தை தருவது அறிவு. திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ், பாரதியார், பாரதிதாசன் போன்றவருடைய கவிதைகள் அறிவை வளர்த்து இன்பத்தை ஊட்டுகின்றன. ஆன்மாவினால் பெறும் இன்பம் உடலுக்கும் அறிவுக்கும் இன்பத்தை தருவதைத்தான் ஆத்ம திருப்தி என்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பிரார்த்தனை செய்தால், பரமனை நெஞ்சில் நிறுத்தி தியானம் செய்தால் ஆன்மாவிற்கு இன்பம் கிட்டும். ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்து அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிப்போம். அதுவே நமக்கு கிட்டும் பேரின்பம். நன்றி.
0: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயிலின்
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில்.
2: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ். தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ். எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமெக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
3: பூமெக்ஸ்.
5: உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன்.

0: தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 900,000 பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
1: உதகையில் கோடை சீசன் களைகட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர் மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
2: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 11:06:55.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
0: வணக்கம் நேயர்களே,
4: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் என்ன?
5: ஏ இஷிகா.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
5: 3ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க?
5: தமிழ் பெருமையை பற்றி சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
5: ஆஞ்சோரே சாஞ்சோரே, என் அன்னை தமிழ் வளர்த்த அன்பு தமிழர்களே, நீதியை நிலைநாட்ட வந்திருக்கும் நீதி வழ்வா நீதிபதிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசும் தலைப்பு என்னவென்றால், என் இனிய தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றிதான். இவ்வுலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு நிகர் வேற எதுவும் இல்லை. இதனால் தானோ என் தமிழ் மொழியை செம்மொழி என்று அழைக்கிறார்கள். தமிழன் என்னொரு இனம் உண்டு, அவனுக்கு தனி ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவன் தன் மொழியாகும், அன்பேயானது வழியாகும். தமிழுக்கு நிகராக ஒரு பாடல் வரிகளை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இதோ உங்களுக்காக சிலவர்.

0: இப்பாடலில் வரும் அனைத்து வரிகளும் என் அன்னை தமிழுக்கு, அன்பு தமிழுக்கு, அழகு தமிழுக்கு சமர்ப்பணம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கும் அனைவரும் மாதம் செய்திருக்க வேண்டும் என்றால் அது மிகையாவாது. இலக்கியம் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் இனிமை குறையாமல் கற்பூர் நெஞ்சத்தை நிகழ செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலில் தன்மணங்கள் வேக வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.
1: பாப்பா, ரொம்ப அருமையா தமிழோட பெருமைகளை பத்தி எங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளு பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: நான் ஆரஸ்டர்ஸ் ஆக ஆசைப்படுகிறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த ஆரஸ்டர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம் திரையிசை. நிகழ்ச்சியில் துவக்கமாக இது நம்ம பூமி படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடலுக்கான வரிகளை இயற்றியிருக்கிறார் வாலி.

காரைக்கால் பண்பலை 100.3 திரையிசையில் அடுத்து நாணயம் படத்திலிருந்து தாமரையின் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

நேரம் 7:12:38 திரையிசையில் அடுத்து பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கும் பாடல்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், ஃபின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி

0: தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டறைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை இராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என இராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரனும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: காற்று வெளியிடை கானமிசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
14: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
15: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
16: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
15: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் பருவா சைபால், சொரியா தீங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
18: சைபால்
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
19: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
13: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்குறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர்

கவனிச்சார். கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார். அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு

0: ஒத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஆதவனின் கதிர்கள் பசும் இலைகளின் மீது பட்டு ஒளி வீச வண்டுகள் வளம் வரும் மனம் தரும் பூக்களிடையே இசை மனம் வீச இசைக்கத் தொடங்குகிறது. ஆர்கேஜி நெய்யின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சர்க்கரையை விட இனிப்பானது உழைப்பு என்ற சிந்தனையுடன் காலை காம்போ.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: புதுச்சேரி அரசு காரைக்கால் துணை இயக்குநர் மேல்நிலை கல்வி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2025-26 கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 8/5/2026 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் 18/5/2026 முதல் 30/5/2026 வரையிலான நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்ரீத் பண்டிகை நாட்கள் நீங்கலாக, காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் காரைக்கால் துணை இயக்குநர் மேல்நிலை கல்வி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வெழுத விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம். மேலும் 18/5/2026 திங்கட்கிழமை முதல் 30/5/2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் 1/6/2026 மற்றும் 2/6/2026 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் ரூபாய் 1000 செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது.

0: காரைக்கால் பண்பலின் 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்கேஜி நெய்யின் காலை காம்போ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்யில சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: காலை காம்போவில் சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் கங்களாஞ்சேரி அருள்மிகு குபேர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9:15 கடும் புறப்பாடு, 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம். திருமாந்துறை அருள்மிகு யோகநாயகி உடனாய அருள்மிகு அட்சயநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று மாலை 4:30 மேல் விக்னேஸ்வர பூஜை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அருள்மிகு பயக்ஷாம்பிகை சமேத அருள்மிகு மகாகாலநாத சுவாமி ஆலய சோமயாக பெருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜை. 7:00 மேல் அருள்மிகு சோமயாஜி மாரநாயனார் சுசீலாம்பாலுடன் திருஅம்பர் ஸ்தலத்திற்கு பல்லக்கில் எழுந்தருளல். 9:00 மேல் அம்பல் ஆலயத்தில் தங்கி விசேஷ தீபாராதனை. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா எழுப்பூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று அம்பாள் பிறப்பு நிகழ்ச்சி. திட்டச்சேரி ப கொந்தகை அருள்மிகு ராமசாமி பெருமாள் திருக்கோயில் காலை 8:00 மேல் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருமஞ்சனம் மற்றும் அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் திருமஞ்சனம். காலை 10:00 பெருமாள் புஷ்ப அலங்காரம், 11:00 பெருமாள் திருமஞ்சனம். மாலை 4:00 பெருமாள் மாட வீதி உலா காட்சி. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் முன்னங்காடு அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு காளியம்மன் ஆலய திருவிழாவில் 10:00 அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். வேதாரண்யம் வட்டம் செம்போடை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் சுவாமி அருள்மிகு பூர்ணாம்பிகா புஷ்கலாம்பிகா சமேத அருள்மிகு சொக்கநாத ஐயனார் சுவாமி ஆலய திருவிழாவில் இன்று 2:00 சுவாமி வீதி உலா. காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடி அருள்மிகு மதுமாரியம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று 8:00 ஊஞ்சல் உற்சவம். திருவாவடுதுறை மேலக்கடையில் அருள்மிகு தில்லை மகா காளியம்மன் ஆலய திருநடன உற்சவத்தில் இன்று 2:00 அருள்மிகு தில்லை மகா காளியம்மன் கோயில் வந்தடைதல். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருள்மிகு பிராணாம்பிகை சமேத அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவத்தில் இன்று காலை ஸ்ரீ அடியார்கள் உற்சவம் மற்றும் இன்று 2:00 ஸ்ரீ அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு. கேட்டது சேவை செய்திகள்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு.

0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களில் சில தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டார் இணைத்து பயன்படுத்தி வருவதாக நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார்கள் வந்ததை முன்னிட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆணையர் தலைமையில் கடந்த 13/5/2026 நேரிடை ஆய்வு மேற்கொண்டதில் பொதுமக்களில் சிலர் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டாரை நேரடியாக இணைத்து பயன்படுத்தி வருவதை கண்டறிந்து அந்த மின் மோட்டார்களை அப்புறப்படுத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது கோடை காலமாக இருப்பதினால் குடிநீர் பற்றாக்குறையை தவிர்க்கும் பொருட்டு இத்தகைய நடவடிக்கை நெடுங்காடு கொம்யூனிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். எனவே பொதுமக்கள் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டார் இணைத்து பயன்படுத்தி வந்தால் அதனை தாங்களாகவே அப்புறப்படுத்தி விடுமாறு இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி மின் மோட்டார் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்படும். மேலும் பொதுமக்கள் சிலரின் குடிநீர் இணைப்பில் தெருகு குழாய் டேப் இணைக்கப்படாமல் பயன்படுத்தி வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் தெருகு குழாய் இணைத்து குடிநீரை வீணாக்காமல் பயன்படுத்தவும் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. காலை காம்போ.

0: காலை காம்போ. காரைக்கால் நகராட்சியிலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விளம்பர பதாகைகள் மற்றும் விளம்பர சுவரொட்டிகள் வைக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி உத்தரவை மீறி வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் நகராட்சியால் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்குண்டான செலவீனம் மற்றும் அபராதம் ஆகியவை வசூலிக்கப்படுவதோடு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை அடுத்து 8:05 வந்து துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வர இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்டி தீபா சந்திரசேகர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலை காம்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே ராஜி. மீண்டும் உங்களை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆர்கேஜி நெய்யின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்,
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்,
0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலில்
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ.

இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்க வீட்டுல வந்து நம்மளுடைய சொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். குழந்தைங்க தான் இன்னைக்கு எல்லாமே. ஒரு குழந்தைக்காக தான் நம்ம எல்லாமே வீட்டுல நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். குழந்தைங்க இருந்தாலே அந்த வீடு ரொம்ப குதூகலமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். குழந்தைங்க இருந்தாலே அந்த வீடு வந்து கலகலப்பா இருக்கும். எல்லாம் கரெக்டு. ஒரு காலத்துல பார்த்தோம்னா வீட்டுல குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்குது. அப்போலாம் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பி நேராக போனோம்னா அந்த காவேரி ஆற்றுல போய் அந்த கரையில் உட்காந்து படிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளை ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க. யார் ஊரில் பார்த்தாலும் நம்மளை கேட்பாங்க. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மளை எதையுமே கேட்க முடிய மாட்டேது. குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு இந்த குழந்தைங்க தான் இன்றைக்கி வீட்டில் வைக்கிறது சட்டமாக இருக்குது. அப்பா பூரி கேட்டால் அவருக்கு இந்த வயசில் பூரியான்னு கேட்குறாங்க. ஆனால் குழந்தை பூரி கேட்டால் அப்பா போய் வாங்கி கொண்டாந்து கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி அந்தளவுக்கு குழந்தைக்கு செல்லம் கொடுக்குறோம். ஆனால் குழந்தைய கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா கண்டித்து வளர்க்குற குழந்தைங்க ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்பயே கண்டிச்சிருக்கலாம் அப்படின்னு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன தவறுகள் பண்ணும்பொழுது ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வராங்க, யாரோ நம்ம நண்பர்கள் வராங்க, இல்லாட்டி நம்ம உறவினர்கள் வராங்க அப்படின்னா இந்த குழந்தை மரியாதை இல்லாமல் அவங்கள்ட்ட பேசுது அப்படின்னா அதை பார்த்து ரசித்து கைத்தட்டி சிரிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதையே வந்து உடனே திருத்தி அப்படி பேசக்கூடாதுமா, பெரியவங்களுக்கு முன்னாடி மரியாதையாக பேசணும், அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் அந்த குழந்தையை பொறுத்தளவுக்கு. ஆனால் நீங்கள் இப்போ சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம குடும்பத்துடைய கௌரவமான மரியாதையை அந்த குழந்தை பல பேருக்கு முன்னாடி வாங்கிடும். அதுமாரி ஒரு சின்ன தவறு பண்ணுறான், பொழுதேனைக்கு மொபைல் ஃபோன்லேயே உட்காந்துட்ருக்கா அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், மொபைல் ஃபோன் வந்து பேசுறதுக்கு தான், மொபைல் ஃபோன் வந்து கேம் விளையாட கிடையாது அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தணும். அதே போல் ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறான் அப்போ நீங்கள் சொல்லணும், இந்த சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த சாப்பாடை வந்து ஈஸியாக வேஸ்ட் பண்ணுறோமே அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லணும். அப்போ இந்த குழந்தைங்களை சரியாக கண்டித்து அதுங்களை வந்து கண்டிக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க மேலே பாசம் இருக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை, குழந்தைங்க மேலே பாசம் இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு தான் நீங்கள் கண்டிக்கணுமே தவிர சும்மா இருக்கிற குழந்தைகளை கண்டிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை அவங்க மனம் திருந்தி அவங்க ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஃப்யூச்சரில் வந்து எனி சுச்சுவேஷன் அதை அவங்க ரொம்ப சரியாக செய்வாங்க. ஒரு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பொய் மட்டும் சொல்லாத, உண்மையை சொல்லி பழகு அப்படின்வாங்க. நான் ஒரு முறை கேட்டேன், ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. பொய் சொல்லணும் அப்படின்னா உனக்கு ரொம்ப நிறைய ஞாபக சக்தி இருக்கணும், யார்கிட்ட என்ன பொய்யை சொன்னோங்கிறத ஞாபகமாக வச்சு கரெக்டாக நீ சொல்லணும். ஆனால் உண்மையை பேசுனீன்னா என்றைக்குமே நீ வந்து உண்மையை பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம், சரியான ஒரு திசையில் அவங்கள நம்ம வந்து அழைச்சிட்டு போவோம். அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க கருத்துள்ள குழந்தைகளாக ஃப்யூச்சரில் வருவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 9715167682. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8:05.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை துளி வரும் பாட நிகழ்ச்சியில உங்க விருப்பமான பாடலை உங்க வீட்டுல உங்க வானொலியில கேட்கணுமா? நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2391 2994 0 2995 8 0 அலைபேசி எண் 9566427 2311. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து என்ன கேள்வி நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா, ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படும் கோல் எது? ஆமாம், ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படும் கோல் எது? இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அதற்கான விடையை டைப் பண்ணி அனுப்பலாம். கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சிதா பார்மா விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
4: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
12: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க நேயர் வந்திருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
13: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கா சகோதரி?
1: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
13: நான் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரத்துல இருந்து முகமது இக்பால் பேசுறேன்.
1: சொல்லுங்க இக்பால், என்ன பாடல்
13: வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
1: சரி, எங்களுக்கும்

0: சந்தோஷம். என்ன பாடல் வேணும்
1: எனக்கு
0: உங்களுக்கு?
1: விருப்பமான பாடல் கோத் என்ற திரைப்படத்தில் மட்டை என்ற பாடலை அனைத்து நேர் நெஞ்சிகளுக்காக ஒளிபரப்பும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன்.
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி, நன்றி.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிக்கல்ஸ்
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
3: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலை
4: நினைக்கும்
3: கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில

0: உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டு கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. அண்ணாச்சி, அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும்? அதனாலதான் மிஸ்டு கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டு கோல்டு 100% கடலெண்ணெய். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்
1: பள்ளி CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: தலைவரும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் காரைக்கால் பண்பலை. நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: காரி படத்துல இருந்து சாஞ்சிக்கு வாண்ட பாடல் கொடுங்க.
2: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
3: நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவிளையாட்டம் வசந்த அமுருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நேரம் 8:25 ஆகுது. துளிவரும் பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
1: இனிய வணக்கம் சொல்லி பிஆர் பட்டினம் நளினி சங்கர்.
0: சொல்லுங்க நளினி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு அமரன் படத்திலிருந்து உயிரே பாடல் வேணும்.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேளுங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை நொறுப்புலை மூன்றுடன். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த செய்தாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். அனில் பாஸ்தா, வைக்கிங் பனியன்.

0: அண்ட் பிரீஃப் சீன் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்சி சாரதாஸ். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: இன்னைக்கு தெளிவரும் பாடு நிகழ்ச்சியில பேஸ்புக்ல என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படும் கோல் எது? இதற்கான சரியான விடை நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நமது பூமி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, பூமி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாபு முல்லக்காடுலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் நிமேலியிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், பண்ணைபுரம் மணிகண்டன், பட்டாளம் அப்துல் ஜலீல், அப்புறம் பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்காலிலிருந்து. அடுத்து யார் அப்படின்னா சுப்பிரமணியன், அவங்க நன்னீலம் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன், அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை காந்தி, அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படுவது பூமி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யாருன்னா அலிவலம் சக்தி முருகானந்தம், அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. சிம்பிளாக அனுப்பினா எங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து யாருன்னா அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம், அவங்க அனுப்பியிருக்காங்க. பூனகிரிலேருந்து சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. கடலூர்லேருந்து துறைமுகம் சுரேஷ், அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அரியலூர்லேருந்து வீரதுரை அனுப்பியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, அவங்களும் வந்து நமது பூமி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்திலேருந்து, ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ஒரு புங்கத்தோடு வேறு அனுப்பியிருக்காங்க. கமல் அடுத்தது வந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கலாமதி ராஜமோகன், அவங்க அனுப்பியிருக்காங்க. ரஞ்சிதா மன்னபந்தல்லேருந்து யத் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கோமல்லேருந்து சரவணன் அனுப்பியிருக்காங்க. வலங்கை மான்லேருந்து ஆட்டோ துரை அனுப்பியிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஆன்சர் அனுப்பிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியின் முடிவிலும் வந்து உங்களோட பெயர்களும் ஆன்சரும் சொல்லப்படும்.
8: புதிய கோபால் வீட்டு

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேரம் 8:40 ஆக ஆயிட்டு இருக்கு. துளிவரம் பாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட இணைந்து ஒரு பாடல் கேட்கறதுக்காக அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேரமிட மணி 41 நிமிடம் ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: அமெரிக்காடு அறிவழகன்.
0: என்ன பாடல் வேணும் அறிவழகன், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து மேடம் வாரிசு படத்துல வா தலைவா தலைவாங்கிற பாடல் கொடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: நன்றி.
0: நன்றி.

0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: அப்பா,
4: ஆ,
3: 3000 கொடுங்களேன்.
4: எதுக்குப்பா?
3: என்னோட பாக்கெட் மணி.
4: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
3: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே, இல்ல, ஆ, நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
4: அடடா, எனக்கு சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
3: உங்க மொபைலை கொடுங்க,
4: எடுத்துட்டு போ.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: நீங்க கேட்டு ரசிச்சிருக்கீங்க காரைக்கால் பண்பலை. இந்த நிகழ்ச்சியை துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க விக்னேஷ், என்ன பாடல் வேணும்?
5: பாடல் வேணும், பாடல் வேடாசி.
4: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால்

0: கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தெளிவரும் பாட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 8:56 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்க ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: துவிலி அம்மா பட்டேல். நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கேன் நடராஜன் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு பட்டாசு பாடத்துல சூப்பரான பாட்டு ஒன்று போடுங்க மேடம். நன்றி மேடம்.
4: உங்களுக்கு பாடல் வந்துட்டு இருக்கு.
5: நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தா, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வாக்கிங் பனியன் அண்ட் ட்ரீம்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகைப்பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ

0: ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
1: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னமா அங்க சத்தம்?
2: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BA இங்கிலீஷ், BBA,
5: BCA, BCOM, BSc கெமிஸ்ட்ரி, BSc மேக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BSc பயோடெக்னாலஜி,
4: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்,
5: MA இங்கிலீஷ், MCOM மற்றும் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
4: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
5: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நீடூர், மயிலாடுதுறை.
6: April, May, cool, cool. Summer shopping, cool, cool. Jolly riding, chill, chill. Murasam,
7: chill, chill. April, May, cool, cool.
8: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
9: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
10: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
9: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
11: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
14: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
14: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
16: பாயிண்ட் டு பாயிண்டில் நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நல்லமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை, காரைக்கால்.
17: காரைக்கால் GL மருத்துவமனை
18: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
17: GL மருத்துவமனை,
18: காரைக்கால்.
19: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
16: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
3: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, பாஸ்போர்ட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
3: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
16: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
14: பிறந்த குழந்தை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை கரெக்டாக செய்யணும், அந்த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரணும், நிற்கணும், நடக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஏதாவது டிலே ஆகுது, ஒரு வளர்ச்சி குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க?
0: இதில் வந்து ஹோமியோபதியில் இந்த வளர்ச்சி குறைபாட்டுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவே செய்ய முடியும். இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கு அந்த குழந்தை வந்தாலுமே நாங்கள் இதை தான் கேட்போம். அவங்க எந்த மாதத்தில் குப்பத்துக்கிட்டாங்க, எந்த மாதத்தில் உட்கார ஆரம்பித்தாங்க, எந்த மாதத்தில் தவழ்ந்தாங்க, எந்த மாதத்தில் நடக்க ஆரம்பித்தாங்கன்னு கேட்போம். ஸோ இதில் டிலே இருக்குது அப்படின்னா எங்கேயோ அவங்க க்ரோத் ஆக்சிஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க வந்தால் கழுத்து நிற்கும், 6வது மாதத்தில் குப்பத்துப்பாங்க. அடுத்தது ஒரு 9வது மாதத்துக்குள்ளே எந்திரிச்சு உட்கார ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஒரு வயது கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வளர்ச்சி நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலேருந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கழுத்தோட ஸ்ட்ரென்த் வரும், அப்புறம் இடுப்பு ஸ்ட்ரென்த், அப்புறம் கால் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் க்ரோத் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். மேலேருந்து நம்மளோட ஒவ்வொரு உறுப்பாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் டிலே ஆகுது அப்படின்னா எங்கேயோ அங்கே வளர்ச்சியில் இதாக இருக்குன்னு அர்த்தம். மைல் ஸ்டோன்ஸில் டிலே இருந்தாலே நாங்கள் குறிப்பாக என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தையை வந்து கருவில் இருந்த நேரத்தில் குழந்தையோட தாய்க்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுங்கிறத கேட்போம். போத் உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி. ஸோ இதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கான மருந்தை நாங்கள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த மைல் ஸ்டோன்ஸ் வந்து அடுத்தடுத்த மைல் ஸ்டோன்ஸ் வந்து குயிக்காக வளர்ச்சி அடைகிறதுக்கான மருந்தில் செய்ய முடியும்.
14: அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிசம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட நம்மளால் பார்க்க முடியுது. தொடர் சிகிச்சை எடுக்கக்கூடிய சூழலில் அந்த குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரியான ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது டாக்டர்?

0: ஆட்டிசம், நீங்கள் இப்போ இந்த வளர்ச்சி இதை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆட்டிசம் அந்த ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டிஃபிஷியன் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இதை வந்து ஹோமியோபதியில் வந்து நல்லாவே இதற்கை சரி பண்ண முடியும், முழுமையாகவே அவங்கள வந்து நார்மல் சைல்டாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆட்டிசம் ஏடிஹெச்டிக்கு வந்து நான் முக்கியமாக இதாக பார்க்குறது வந்து நம்மளுடைய குழந்தை வளர்ப்பு விதத்தில் ஏற்படுற மாற்றமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டிசம் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா இந்த உலகத்தில் இல்லாமல் தன்னோட கற்பனை உலகத்தில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வளர்ச்சி இருக்கும், அது எமோஷ்னல் இதுன்னு சொல்லுவோம், இன்டலெக்ட்னு சொல்லுவோம், ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு பகுதி மட்டும் அது இன்டலெக்டாக வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க, பட் எமோஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா சரியாக வளர்ச்சி ஏற்பட்டிருக்காது, அதாவது ஒரு சோசியலைசேஷனுங்கிறது மிஸ் ஆகும். குழந்தை வந்து கண் பார்த்து பேசுறது இல்லாமல் இருக்கும், ஒரு சோசியல் ஸ்மைல் இருக்காது. இந்த ஆட்டிசம் எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிறந்ததுலேருந்தே ஆட்டிசமோட இருக்கிற குழந்தைங்களும் இருக்குது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வர்றதும் இருக்குது. இந்த பிறந்தத்திலே உள்ளதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் ஆன பிறகு, ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட வந்த உடனே முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மிஸ்ஸிங் அப்படின்னாலே நம்ம வந்து அதை கொஞ்சம் உத்து கவனிக்கணும் அந்த குழந்தைய. இப்போ ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் வந்தவங்க குழந்தைங்களாம் பார்த்துருக்கோம், ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் அந்த என்ன முகத்தெல்லாம் பார்த்து சிரித்தான், அம்மா கூப்பிட்டான், சின்ன சின்ன வார்த்தையை பேசினான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யார் கூடயும் பேசாமல் மிங்கிளாகாமல் தனியாக போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் காரணத்தை நம்ம பிரித்து பார்க்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சொல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் கோபால் பல்பொடியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வந்து வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. நம்மளும் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துல வந்து அந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்க லிஸ்ட்ல நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படிங்கறத நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்துல வந்து பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.

0: நேயர்களும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மெசேஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன ஒரு நீண்ட நாள் ஆசை வந்து இருக்கும் இல்லையா? டெய்லி நம்ம அத்தனை விஷயங்கள் வந்து பார்க்குறோம், நிறைய மனிதர்களை வந்து சந்திக்கிறோம், நிறைய பொருட்களையும் வந்து பார்க்குறோம். இந்த காலம் அப்படிங்கிறது நுகர்வு கலாச்சாரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனா அந்த மாதிரி நம்ம மனிதர்களை பார்க்கும்போது, சே இவங்க கிட்ட இந்த விஷயம் நல்லா இருக்கு, அது நம்ம கிட்ட இல்லையே, அதை நம்ம கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டதும் உண்டு. பொருட்களையும் பார்த்தோம், ஆகா இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டதும் உண்டு.
1: நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க.
0: ஆசைதானுங்க, காசா பணமா
1: படுவோம், பேராசை மட்டும் படக்கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சரிதான். அதுவும் வந்து கஷ்டம், ஏன்னா இப்பதான் வந்து உங்களையும் வந்து சந்திச்சுட்டு இப்படி ப்ரோக்ராமையும் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது.
1: வரும்போதே லிஸ்ட் எடுத்துட்டு வரது இல்லையா?
0: அதான், அடுத்த தடவை வரும்போது பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நான். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்வெளி அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம கணினியை ரெஃப்ரெஷ் பண்ணி நேர்களுடைய
1: கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன்.
0: சரிங்க, அப்படியே பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி என்னுடைய ஆசை அப்படியே ஆரம்பித்தேன், அதை சொல்லி முடிச்சது. அந்த விண்வெளி பயணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் ஆசை, அது நிறைவேறுமா வேறாதா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு கேள்விக்குறி தான் பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
1: எனக்கு கூட மாசுக்கு போயிட்டு வரணும்னு ஆசை தான்.
0: ஆசை தான், ஆசை தானங்க, படுவோங்க. ஒன்றும்
1: செவ்வாய் கிரகத்தை போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வருமே.
0: சரி, ஆனால் ஜெகபர்
1: அது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நம்ம சார்பில் யாராவது போவாங்க, அவங்க போனாலே நம்ம போன மாதிரி தான் அப்படிங்கிறீங்களா? சரி, நான் ஒரு ஜெகபர் சாதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது நீண்ட நாள் ஆசை எனது பேரன் பேட்டிகளோடு சுற்றுலா செல்ல வேண்டும் என்பதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிய காலை வணக்கம் சொல்லி இந்திய இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை கடைசி வரை நிறைவேறாது போச்சே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வருத்தத்தோடு அவங்களுடைய ஆசையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்லம்பல் ஷேக்கலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று விமானம் ஓட்டுறதுங்க, ரெண்டாவது காரைக்கால் பண்பலையில் அறிவிப்பாளராக இருக்கணும் அப்படின்றது. ஆகா, மூன்று கடவுளை வந்து விரைவில் காண வேண்டும் அப்படின்னு காண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறது வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணணும் இல்லைங்களா? விரைவில் காண அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க.
1: அது ஆசையா இருக்கலாம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட்ல நேர்களுடைய மெசேஜஸ் வந்து நம்ம படிப்போம்.

0: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்போடியின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நம்ம ஃபேஸ்புக்ல கொடுத்திருந்தோம் இல்லையா, உங்க லிஸ்ட்ல நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அது நிறைவேறல அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கு இல்லையா.
8: யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நச்சுப்பிள்ளை அனுப்பியிருக்காங்க. எனது நீண்ட நாள் ஆசை விமானம் மற்றும் கப்பலில் பயணம் செய்ய வேண்டும், உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவிலிருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க.
0: கலாவதி ராஜ்மோகன் வந்து சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வணக்கத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துறேன்.
8: நன்றி.
0: கொடுத்துட்டு அடுத்து எனக்கு ரொம்ப நாளா மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் ஆசையாகவும் நீண்ட நாள் கனவாகவும் அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: ஐ திங்க் இது பொள்ளாச்சி அந்த சைட்ல இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா
8: அதனால ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்துருங்க. அடுத்தது பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விமானம் அப்புறம் ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்வது
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அடுத்து எனது நீண்ட நாள் ஆசை என் அன்பு மகளுடன் மெக்கா உம்ரா செல்வது அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை.
8: அடுத்து எனக்கு நீண்ட நாள் ஆசை திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு செல்லும் ஆசை அப்படின்னு சொல்லி அது நிறைவேறலன்னு வேற சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடி சுதா எல்லாருமே ஆன்மீக பயணம் போறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆமாம்
0: கண்டிப்பாக. சரி, யங்ஸ்டர்ஸும் அப்படியே உள்ள வந்து அவங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
8: அடுத்து சொல்லியிருக்காரு பாபு முல்லைக்காடுலேருந்து, தாஜ்மஹால் பார்க்க போக வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இருக்கு, விரைவில் நிறைவேறும் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம், எனது நீண்ட கால ஆசை தாஜ்மஹாலை குடும்பத்தோடு சுற்றி வர வேண்டும், அடுத்து மாடி வீடு கட்டி வாழ வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசைன்னு திருபுவனம் ரவி லக்ஷ்மி வந்து சொல்லியிருக்காங்க. தாஜ்மஹால்
8: தாஜ்மஹாலை சுற்றிட்டு வந்து அப்படியே பளிங்கி கற்களால் ஒரு மாடி வீடு கட்டிடலாம். மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், எனது நீண்ட நாள் ஆசை ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு செல்லணும், அந்த ஆசை நிறைவேறினா மனதில் ஒரு திருப்தி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காராம்.
0: சரி, இப்போ வந்து மே மாசம் இல்லையா, குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டு எல்லாரும் விடுமுறையில் இருக்கிறதுனால நேர்களுடைய மைண்ட் செட்டு வந்து அப்படியே இந்த சுற்றுலாலேயே சுத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கு பாருங்களேன். அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, கணவர் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இருக்குங்க அப்படின்னு.
8: எந்த இடம் அப்படிங்கறது இல்ல, ஏதோ ஒரு சுற்றுலா போகணும் அப்படிங்கிறது,
0: போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
8: திருவடி மருதூர் கௌசல்யா கதிரவன் என்ன சொல்லியிருக்காங்க, எனது நீண்ட நாள் ஆசை முருகனின் அறுபடை வீட்டையும் குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்ய வேண்டும், அறுபடை வீடுகளில் சுவாமி மலை மட்டும்தான்

0: பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நான்கு சக்கர வாகனம், கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு கனவாகவும் இருந்தது, அது என்னுடைய மகனின் ஆசையாகவும் இருந்ததுன்னு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் வந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மயிலாடுதுறை ஆனந்த், பொதிகை மலை சென்று சுவாமி தரிசனம் செய்ய பல நாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: அண்ணாச்சி,
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 நலமை வாழ நிகழ்ச்சியினை வழங்க இருக்கிறார்கள். காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசு ஆய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
7: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: நாளை காலை 9:30 தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 10 நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி பசும் தளிர் நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் செங்கோண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நீடூர்.
10: நாளை பிற்பகல் 2
5: நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, இன்சொல் அமுது நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை மாலை 6:20. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
11: பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நாளை பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சி இருக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக், மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30, திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்க. விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு போஸ்ட், அதுக்காக ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிப்பாளர்களுக்கு காலை வணக்கம், எனது நீண்ட நாள் ஆசை சொந்தமாக டைலர் கடை வைக்கணுங்கிறது, குறைஞ்சது 5 பேருக்காவது வேலை கொடுக்கணுங்க, அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆசை.
1: அடுத்து வந்து அவரிக்காடு வித்யா வீரமணி, எனது லிஸ்ட்ல உள்ள நீண்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாட்டா போட்டு நீ ஒவ்வொரு எழுத்துக்கும் போட்டிருக்காங்க. ஆசை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக வேண்டும், இது என்னுடைய ஒரு சிறு கனவும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கனவு நினைவாகட்டும்.
0: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் என்ன சொல்லியிருக்காங்க, எனது நீண்ட நாள் ஆசை விமானத்தில் பறக்கணுங்க, குறைஞ்சவதி இந்தியாவிலாவது வானத்தில் விமானத்தில் பறக்கணும் அப்படின்னு. என்னோடய ஆசை வந்து நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நிறைவேற்றலாமே இல்லையா?
1: ஆமாம், எனது நீண்ட நாள் ஆசை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாழ ஆசை. ஆரோக்கியமாக இருந்தாலே எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிடலாம், அதோட உழைப்பும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலிவலம் சக்தி முருகானந்தம்.
0: சூப்பரான ஆசையாக இருக்குது. அடுத்து விமானம் அப்படின்னு ஒற்றை சொல்ல அண்ணப்பன்பேட்டை ஜோதி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸு.
1: வணக்கம், எனக்கு பெரிய மாடி வீடு கட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை அப்படின்னு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க.
0: அந்த விமானம்னு மட்டும் சொன்னதுக்கு அப்புறம் பாருங்களேன், படிச்சுட்டு அடுத்த செய்திக்கு கடந்துட்டேன். ஆனா விமானம்னா விமானம் ஓட்ட ஆசையா, விமானத்தை வாங்கணும்னு ஆசையா, இல்ல விமானத்துல பறக்கணும்னு ஆசையா?
1: இல்ல அதெல்லாம் வந்து பேராசை சரியா, விமானத்துல போகணும் அப்படிங்கறது மட்டும் ஆசை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா,
0: ஓகே. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
1: நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
7: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சி

0: வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகைசாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் சேதியும்
0: இன்று மே 20 தேதி.
2: அனைத்துலக முறை அழகு முறைமையை ஏற்படுத்துவதற்காக ஒப்பந்தத்தில் 17 நாடுகள் வந்து கையெழுத்திட்டன. அந்த ஆண்டு வந்து 1875. அழகுகளை குறிக்க பயன்படும் எஸ்ஐ என்னும் எழுத்துக்களான பிரெஞ்சு மொழி பெயராகிய சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூ

0: அனைத்துலக முறை அழகு முறைமையை ஏற்படுத்துவதற்காக ஒப்பந்தத்தில் 17 நாடுகள் வந்து கையெழுத்திட்டன. அந்த ஆண்டு வந்து 1875. அழகுகளை குறிக்க பயன்படும் எஸ்ஐ என்னும் எழுத்துக்களான பிரெஞ்சு மொழி பெயராகிய சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் என்பதை குறிக்கும். இவ்வழக்குகள் உலகெங்கிலும் அறிவியலில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: 1498 ஆண்டு இதே நாளில் போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடுகாமா இந்தியாவின் காலிகட் பகுதியை வந்தடைந்தார். இது ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் வர்த்தகத்துக்கு முக்கிய தொடக்கமாக அமைந்தது.
0: உலகின் முதலாவது நவீன நிலப்பட தொகுப்பை நிலப்பட வரைவியலாளர் ஆப்ரஹாம் ஓர்டலேசு வரைந்தார். ஆண்டு 1570.
1: 1967 இதே நாளில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்திற்கு மதராஸ் மாநிலம் என்பதிலிருந்து தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது.
0: 1873 லேவிஸ் ஸ்ட்ராவுட்ஸ், ஜேக்கப் டாவிஸ் ஆகியோர் இணைந்து செப்பு தட்டானியுடனான நீல ஜீன்ஸுக்கான காப்புரிமம் பெற்ற நாளும் என்றுதான்.
1: இன்று வேர்ல்ட் பி டே, அதாவது உலக தேனி தினம். தேனீக்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் உலக தினமாக இது அமைகிறது.
0: 1891 திரைப்பட வரலாறு இல்லைங்களா, தாமஸ் ஆல்வா எடிசன் தனது முதலாவது உடல் அசைவு ஒளிப்பட கருவியை காட்சிப்படுத்தின நானும் இன்றுதான். 1983 எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி தீ நுண்மங்களை கண்டுபிடித்த செய்தி வந்து முதல் முறையாக வெளியிடப்பட்ட நாளும் இன்றுதான்.
1: இன்று வேர்ல்ட் மெட்ரோலஜி டே, அளவியல் மற்றும் அளவீடு அளவுகளுக்கான உலக தினம் என்று.
0: கர்நாடக சங்கீத பாடகர் மகாராஜபுரம் சந்தானம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது, இசை பேரறிஞர் விருதுன்னு பல விருதுகளை வந்து பெற்றிருக்கிறார். காந்தி சங்கரமடம், பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியா வெங்கடாச்சலபதி கோவில் மற்றும் கணபதி சச்சிதானந்த ஆசிரமம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாகவும் இருந்துள்ளார். பிரபலமான கர்நாடக இசை பாடகரான இவர் போ சம்போ உன்னை அல்லால் என பல பாடல்கள் இவரால் பாடப்பட்டு பிரபலமடைந்தன.
1: இன்று நடிகரும் அரசியல்வாதியுமான என் டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். ஆண்டு 1932.
0: பாலுமகேந்திர அவர்களின் பிறந்த நாளும் இன்றுதான். ஒரு படைப்பாளிக்கு அடிப்படை தேவை நுண்ணுணர்வு. அந்த நுண்ணுணர்வு இல்லை என்றால் அவர் படைப்பாளியே அல்ல. மற்றவர்களால் பார்க்க முடியாத விடயங்களை உன்னால் பார்க்க முடிகிறது என்றால் எதனால்? உன்னிடம் நுண்ணுணர்வு உள்ளது என்று சொன்ன இயக்குனர் பாலுமகேந்திர அவர்களின் பிறந்த நாள். மூடுபணி, மூன்றாம் பிறை, நீங்கள் கேட்டவை என பல திரைப்படங்களில் இவரது முத்திரையை பதித்திருக்கிறார். தேசிய விருது, நந்தி விருது என பல விருதுகளையும் வென்றிருக்கிறார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: பாயிண்ட் பாய் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து உங்களோட நீண்ட நாள் ஆசை என்ன, ஃபஸ்ட்டு ஆசை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவங்களோட ஆசைகளை வந்து சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் நிறைய பேர் வந்து சுற்றுலா போகணும், ஆன்மீக தலங்களுக்கு போகணும், இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. இன்னும் வித்தியாசமான ஆசைகளை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அடுத்து யார் அப்படின்னா, காரைக்கால்லேருந்து நளினி அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும், நீண்ட நாள் ஆசை, இன்னும் நிறைவேறவில்லை, முயற்சித்துக்
0: கொண்டிருக்கிறேன்.
1: நளினி காரைக்கால் அனுப்பிட்டாங்க. அடுத்து யாரு?
0: அதை கண்டிப்பா வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மதுரை அழகர் ஆத்துல இருங்கிறத பாக்கணும்னு ரொம்ப நாள ஆசை அப்படின்னு சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல போயிருக்காங்களா, ஆனா திருப்பி ஒரு தடவை போகணும்னு கூட நளினி வந்து சொல்லிருக்காங்க. அடுத்த செய்தி சொல்லுங்க.
1: அடுத்து

0: அப்படி எனக்கு நீண்ட நாள் ஆசை, விமானம் பார்க்க போக ஆசை முடியவில்லை அப்படின்னு முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க.
1: அதாவது
0: ஏர்போர்ட்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை
1: இருக்கு. பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன் சொல்லியிருக்காங்க, எனது நீண்ட நாள் ஆசை நான் வந்து சொந்தமா கார் வாங்கி என்னோட மனைவியை வந்து அழைத்து கொண்டு போக ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதம்பார்லேருந்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, எனது நீண்ட நாள் ஆசை காரை பண்பலை நிலையத்திற்கு வந்து அனைவரையும் சந்திக்க வேண்டும் அப்படின்னு.
1: அது ஒரு ஈஸியான ஆசை தான்,
0: ஈஸியான ஆசை தான். ஆனால் அனைவரையும் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அதை பார்க்க முடியும்.
1: ஆமாம், அது சிரமம். புவனகிரி அங்கேருந்து சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, தாஜ்மஹால நேரில் போய் பார்க்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து, எனக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாளாக ஆசை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களையும் பார்க்க வேண்டும் என்பது ஒரு ஆசையாக இருக்கிறது. இதே போல நிறைய ஆசைகள் இருக்கான லிஸ்ட்ல ஒன்னு கேட்டோம், ஒரு ரெண்டு சொல்லிட்டாரு.
1: ஆமா, அடுத்து நாகூர் முகமது ஜலீல் சொல்லிருக்காங்க, எனது நீண்ட நாள் ஆசை எனது குடும்பத்தினருடன் புனித மெக்கா போகணும் அப்படிங்கறது அவருடைய ஆசையா சொல்லியிருக்காங்க.
0: நான் கலெக்டர் ஆக வேண்டும் என முயற்சி செய்து தோற்றுவிட்டேன், என் நீண்ட நாள் ஆசை நிறைவேறவில்லை அப்படின்னு செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க.
1: சொல்லியிருக்காங்களா? அடுத்ததாக யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க, நீண்ட நாள் ஆசை நிஷான் ஹலீம் நெட்வொர்க் என்ற பெயரில் உங்கள் ஒரு அவங்களுக்கான ஒரு தனித்துவமான டிஜிட்டல் பிராண்ட் அல்லது மீடியா அந்த ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கணும், அது வந்து இந்த உலகத்தில் மிகச்சிறந்த முறையில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சொல்லியிருக்காங்க.
0: நான் ஒரு சிறந்த சினிமா பாடகராக வேண்டும் என்ற ஆசை எனக்குள் உண்டு அப்படின்னு ஸ்ரீதர் காரைக்கால்ல இருந்து அனுப்பியிருக்காரு.
1: நீங்க தானே சொல்றீங்க வித்தியாசமான ஆசைகள் வந்து வரமாட்டேங்கிறே,
0: சிறந்த பாடகரா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, முயற்சி பண்ணுங்க.
1: நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? திருமூலஸ்தானம் வீரசுந்தரி வந்து சொல்லியிருக்காங்க, சகோதரி இருவர்களுக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கணும், நான் ஒரு டிரைவர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பர். அடுத்து
0: என்ன அப்படின்னா, ஆரோக்கியதாஸ் பிள்ளை திருவாசல் இந்த செல்வம் மாதிரி அனுப்பியிருக்காங்க, மகிழ்ச்சியாக பசுமையான உலகம் வேண்டும், அதற்கு பிளாஸ்டிக் தாள்கள் குறைய வேண்டும், பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆசைதான்.
1: ஆமா,
0: ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறது எங்க ஆசை.
1: ஆமா, செந்தமிழ் செல்வி வந்து குட் மார்னிங்னு சொல்லி ஒரு ரோஸ் மட்டும் அனுப்பியிருக்காங்க, அந்த ரோஸ் வேணுங்கிறது அவங்களுடைய ஆசையா இருக்கும் நினைக்கல
0: ரோஸ். ஆமா, ஒருவேளை எஸ் எஸ்ன்னு வேற போட்டிருக்காங்க, அது என்னவா இருக்கும்? அடுத்து கற்பனைகளில் தான் வாழ்க்கையே, அந்த கற்பனை வாழ்க்கை நடைமுறையில் இருக்கும் பொழுது நம்முடைய முயற்சியினால் அடைந்து விடலாம், அதே வேளையில் அளவுக்கு மீறிய கற்பனைகள் நிராசையாக போய்விடும். ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வரணும், நல்ல வேலை கிடைக்கணும் என்று நினைப்பது சாத்தியம். இதை விட்டு ஏரோப்ளைன் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும் என்று நினைத்து கொண்டு இருந்தால் அது நிராசையாக போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அவங்களோட ஆசைன்னு பார்த்தீங்கன்னா வீடு காரு திருமணம்.
1: ஆனா இன்னொன்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, அடுத்து ஒரு ஆசைங்க அமெரிக்க அதிபர் ஆகணும்னு ஆசை. நீங்க சொல்லுங்க, இது ஆசையா பேராசையா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்கல்ல, காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி குளஞ்சி. சரி, அடுத்து நீடாமங்கலம் மட்டும் கலாச்சேரி மணிமாறன் சொல்லிருக்காங்க, ஒரே ஒரு ஆசைங்க கல்யாணம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, அடுத்து நீண்ட நாள் ஆசை பேருந்து ஓட்ட வேண்டும், சரவணகுமார் திருவாலங்காட்டிலேருந்து
1: சொல்லியிருக்காங்களா. சரிங்க, அடுத்து நேர்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் சொல்லலாம். நேர்களுக்கு வந்து உளம் கணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உளம் கணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கோபால் பல்புடி.
2: ஆமாங்க,
1: நேர்களுக்கு உளம் கணிந்த நல் வாழ்த்துக்களை கூறியவர்கள் அனில் பாஸ்தா.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து ஃபேஸ்புக்கில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். புதுத்துறை செல்வகுமார் சொல்லிக்காங்க, காலை வணக்கங்க, மனைவி குழந்தைகளோட வந்து ரயிலில் திருப்பதி போகணும்னு ஆசையாக இருக்குங்க, பஸ்ஸில் பல முறை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆக ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. கும்பகோணம் குமரன், எனது நீண்ட நாள் ஆசை சொந்தமாக கார் வாங்கி அதை நானே ஓட்டிக்கொண்டு வெகு தூரம் செல்ல வேண்டும், ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருக்குது.
1: வணக்கம் சொல்லியிருக்காங்க குடவாசல் சசிகலா, எனக்கு நீண்ட நாள் ஆசை வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு நீண்ட நாள் ஆசை குடும்பத்தினருடன் கப்பலில் அந்தமான் செல்ல வேண்டும், ஊட்டி மலை ரயிலில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு ரவிக்குமரன் தானி கோட்டகத்திலேருந்து சொல்லியிருக்காங்க.
1: எனது நீண்ட நாள் ஆசை ஆகாய விமானம் கப்பல் போக்குவரத்து இதில் பயணம் செய்யணும் அப்படின்னு தூத்துக்குடி ராஜேஷ் வந்து சொல்லியிருக்காங்க.
0: கோமல் சரவணன், விமானம் கப்பலில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் பாருங்களேன் நிறைய, அதே தான் நானும் சொல்லுவேன், விமானம் கப்பல் அது ரெண்டுலேயும் போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க.
1: ஆனால்
0: அது ரெண்டுத்தையும் போய் தலை சுத்தினதுக்கு அப்புறம் ஏண்டா போகணும் அப்படின்னு ஆயிடும்.
1: அது விமான
0: கப்பலில் வந்து அடித்தளத்தை விட மேல் தளத்துக்கு போனால் தான் ரொம்ப பயங்கரமாக தலை சுத்துற மாதிரி இருக்கும்.
1: சரிங்க, விமானத்தில் போகும்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த சிரமம் வந்து இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியாது. நம்ம இயர்பிளக்ஸ் வந்து காதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் விமானத்தில் பயணம் பண்ணுறது சிரமமாக இருக்காது. ஆனால் அந்த கப்பல் தான் அது நிச்சயமாக
0: தலை சுற்றல்,
1: ஆமாம் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த அலைக்கு வந்து ஆட ஆட அந்த கப்பலும் தழும்ப தழும்ப அது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும்.
0: ராமேஸ்வரம் போகணும், மாமல்லபுரம் போகணும் அப்படின்னு சுபா இளங்கோவன் திருக்கடையூர்ல சொல்லிருக்காங்க.
1: சொல்லிட்டாங்களா,
2: திருச்சி சரதாஸ்
3: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா ஃபேஸ்புக்கில், நேர்களுடைய ஆசை
0: அப்படின்னு நிறைவு பகுதிக்கு வந்துடும் நம்ம நிகழ்ச்சியோட. இன்னும் ஒரு சில நேர்களோட ஆசை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். எனக்கு நீண்ட நாள் ஆசை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஒரு காளையை அடக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ்.
1: வலங்கைமான் ஆட்டோ துறை என்ன சொல்லியிருக்காங்க, என்னது நீண்ட நாள் ஆசைங்கிறது அந்தமான் போகணும் தாங்க, அங்கே சிறைச்சாலை இயற்கை சூழலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நீருக்கடியில் அந்த கிளியர் வாட்டர்ல வந்து அந்த கோரல் அந்த பவளப்பாறைகளை எல்லாம் பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும், அழகாவும் இருக்கும். கண்டிப்பா அவங்க முயற்சி செய்து பார்க்கணும். அடுத்து
0: கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், நிஜமா சொல்றேன் மேடம், எனக்கு இருக்கிறது ஆசை பேங்க்ல கொஞ்சம் நகை அடமானம் வச்சிருக்கேன், ஒரு 10 பவுன் ரிலீஸ் பண்ணணும், அதுதாங்க என்னோட ஆசை. ரொம்ப நாளா பேங்க்லயே போய் தூங்கிட்டு இருக்கு, சீக்கிரமா தட்டி எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க.
1: ஆனா வீட்லயே கொண்டு தூங்க வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
0: வீட்டுல தூங்கினா சேஃபா தான், அதாவது நமக்கு சேஃப்.
1: சரி, இருவருக்கும் காலை வணக்கம். நீண்ட நாள் ஆசை ஸ்கூட்டர் கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அப்படின்னு அகலங்கண்ல இருந்து மகேஸ்வரி சிவகுமார்
0: நேர்களுக்கு நன்றி
1: சொல்லி நிறைவு பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்
5: ஆகாஷ்வாணி.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கை

0: கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள், நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கிறதும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்திலிருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காரணம். நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலையுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ, சமையல் குறிப்போ, அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதற்கு போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக, பாட்டு கேட்கறதுக்காக, சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்காத நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எது வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாகவே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க. எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் அந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொன்னே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவான், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க. நிறைய விஷயங்கள்லாம் அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன். கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க. ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்னென்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

காரைக்கால் பன்மலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று எதிர்பார்ப்பின் அவசியம் என்ற தலைப்பில் நேயர்கள் உங்களது எண்ணங்களை நமது காரைக்கால் பன்மலை 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். நேரில் அழைத்தும் நீங்கள் உங்களது கருத்துக்களை வந்து எங்களோடு பகிர்ந்துக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள்

4368 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 அல்லது 2995 என்ற இந்த எண்களில் வந்து அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம்.

0: எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது சிறு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர் ஆனாலும் சரி, அந்தந்த வயதுக்கு உரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தரால் இயங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து இல்லை இல்லைங்களா. அந்த எதிர்பார்ப்புகள் தான் அவரை வந்து தூண்டுது முன்னேறதுக்கு அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பு வந்து ஆசைக்கு வந்து ஒரு வித்திடுது, அதுவே கனவுகளுக்கு வந்து ஒரு முதல் படியாகவும் கூட அமையுது அப்படின்னும் சொல்லலாம். சரி, நேயர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்போமே, எதிர்பார்ப்பின் அவசியம் என்ன அப்படின்னு சொல்ல வராங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி ஐயா.
1: எதிர்பார்ப்பின் அவசியம், அதாவது வாழ்க்கை ஏதோ வந்து எதிர்பார்த்துதான் சென்று கொண்டிருக்கு. எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து இல்லை. ஒரு மாணவன் தேர்வு எழுதி விட்டு நல்ல மார்க் வரும்
0: அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டு சொன்னாங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம். வணக்கம் குமார் டிஎஸ். பாலு.
0: பாலு ஐயா பேசுங்க ஐயா.
2: நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தோம், ஜனவரிக்கு அப்புறம் அவங்களை பேச முடியாம இருக்கமே அப்படின்ட்டு.
0: அப்படிங்களா, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு பேசுங்க.
2: அதாவது எப்படின்னா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம ஏமாற்றத்தை வந்து நம்ம ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தா தான் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். நான்லாம் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி நிம்மதியா இருந்த போய் ஒரு சுயமா ஒரு தொழில் இயற்கையோட ஒன்றி பண்ணணும்னு ஒரு தொழில் பண்ணி ஒரு 10 லட்சம் முதல்ல போட்டப்ப பணம் கட்டின மறுநாள் கொரோனா வந்துட்டு அந்த பணம் கைக்கு போய் சேருது. ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு இயற்கைக்கு நேர்மையான ஒரு தொழில் போடணும், நியாயமான ஒரு சம்பளம், உழைப்பு, உடல் உழைப்பு, இன்னும் ஒரு 6 வயசு 1 மாசம் இருங்க போறேன். இன்னும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அந்த 4 பேருமே மகளிரா இருக்கணும், அவங்க தொழில் முனைவோட ஆக்கணும்.
0: சரிங்க, எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறணும் அப்படிங்கறதையே ஒரு கோரிக்கையாக வந்து நீங்க வைக்கிறீங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு வாழ்த்துக்களையும் வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம், உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம் அம்மணி.
0: வணக்கம் ஐயா. நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். அதாவது தேடுதல் சொல்லுங்களா, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, எங்க அம்மனிட்ட பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு 3 மாசங்களாக.
0: அப்படிங்களா, சரி. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
3: இவங்க அம்மா, எங்க குடும்பத்து அம்மனி, உங்க அம்மனிட்டு பேசணுங்க. அம்மனி, வாழ்க்கையில நமக்கு 8 கட்டங்கள், அந்த 8 கட்டங்கள்லயும் ஒரு ஒரு தேடல் இருக்கு. அப்ப அந்த தேடல் எதுல இருந்து வருது? எதிர்பார்ப்பு. அந்த தேடல் இல்லைன்னு வச்சுக்க நம்ம மனித வாழ்க்கையே கிடையாது. அதான் நீங்க அப்படி சொன்னீங்க, அதாவது சிறு குழந்தையில் நடக்கணும்னு தொடங்கி கல்லறையில் போற வரைக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கையில் 8 கட்டங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்ப எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று, தேடல் ஒன்று என்று ஒன்று நமக்கு இருக்கும் பொழுது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கு. எதையோ ஒன்று தேடுகிறோம், அது பொருளாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல ஒரு நட்பாக இருக்கலாம். அப்போ அப்ப அந்த எதிர்பார்ப்பு எதை வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு செய்யலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்பிள கொடுக்கறோம், அது ஒரு கையில ஒரு ஆப்பிள வாங்கிட்டு இன்னொரு ஆப்பிள் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குது. எதிர்பார்ப்பும் தேடலும் இரண்டரை கலந்தது தான். அந்த இரண்டரை கலந்தது ஒன்றாக இருந்தால் மனித வாழ்க்கை மேம்படும்.

0: என்னுடைய வாழ்க்கை மேம்படும், கல்வி கற்றேன், வேலைக்கு போனா, கல்யாணம் பண்ண, குடும்பம் வீடு கட்டினா அப்படிங்கிற ஒரு தேடல், எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கவுள்ள ஒருவருடைய மனிதனுடைய வாழ்க்கை மேம்பட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும், அவனிடம் ஒரு தேடல் இருக்கும்.
1: ஆமா, அப்பதான் அவங்க வந்து முன்னேறவும் முடியும் இல்லையா. அந்த முன்னேற்றம் வந்து எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேடல் அந்த எதிர்பார்ப்பு தான் கிடைக்குது. சரி, அடுத்து நம்ம சிந்தனை அரங்கத்துக்கு பேச வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கை அறிவிக்கல் செய்யும் காரை கொண்டவின் சிந்தனை அரங்கத்தில் அன்பு அறிவிப்பாளரை வழங்குவது பெங்களூர் வந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம்.
1: சொல்லுங்க சொக்கலிங்க ஐயா, பேசுங்க.
2: எதிர்பார்ப்பு வந்து இருக்கணும் வாழ்க்கையில. எதிர்பார்ப்பு இருந்து அது ஈடேற வேண்டும்னா நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்து அந்த எதிர்பார்ப்பு ஈடேறதுனா வெற்றி பெறலாம்
1: கண்டிப்பாக. ஆனா அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் ஏதாவது இருக்குங்களா ஐயா? அந்த எதிர்பார்க்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும், இப்படிதான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது அளவுகோல் இருக்குங்களா?
2: அளவுகோல் நம்ம செய்ய வேண்டிய செயல் வெற்றி என்கிற ஒரு அளவுகோல் எதிர்பார்ப்பு.
1: சரிங்க, வெற்றி அப்படிங்கிற ஒரு அளவுகோல் வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து எதிர்பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க ஐயா, நன்றி.
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.
1: நன்றிமா.
3: விளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறமா.
1: பேசுங்கம்மா.
3: எதிர்பார்ப்பு இருந்தாதான் திட்டமிட்டு நம்ம நல்லா செயலாற்ற முடியும், முன்னேறவும் முடியும். நமது இலக்குகளை அடைவதற்கான வழிகாட்டியாக நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். நமது எதிர்பார்ப்பு கடினமாக நம்மளை உழைக்க தூண்டும். நேர்மறையான எதிர்பார்ப்புகள் தான் தெளிவாக நம்மளை பயணிக்க உதவும். திட்டமிட்ட எதிர்பார்ப்பு என்ன செய்யணும்? நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்தும். அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்ப்பு வந்து நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும்.
1: கண்டிப்பா.
3: மத்தவங்கிட்ட இருந்து அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கும் போது நமது அமைதி குறைய கூட வாய்ப்பு இருக்கு.
1: நிச்சயமா.
3: எதிர்பார்ப்புகளை வந்து யதார்த்தமா வச்சுக்கிட்டு முடிவுகளை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா அது ரொம்ப நம்மள சிறப்பா செயல்படுத்தும்.
1: அப்ப எதிர்பார்க்கணும், அது அவசியமானதுதான்.
3: ஆமா, எதிர்பார்ப்புங்கிறது தேடல், நம்ம தேடிக்கிட்டேதான் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில கல்வி, வேலை, தொழில், ஏதோ ஒண்ணு தேடுவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தன் கையே தனக்கு உதவி என்று கூடுமானவரை நமது செயல்களை நாமா செய்து கொள்ள பழகிக்கணும்.
1: சரிங்கம்மா. அப்ப இப்போ நீங்க வந்து தற்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன?
3: இப்போது வந்து எனக்கு ஆரோக்கியம் முக்கியம், அமைதி முக்கியம், அன்பு முக்கியம். இந்த அன்பாலதாமா நம்ம அன்புதான் அடிப்படையா நமக்கு இதை இருந்துட்டோம்னா அது நமக்கு இரண்டு மடங்கா நமக்கு திரும்ப வந்துருமா?
1: நிச்சயமா நிச்சயமா.
3: இறை போல நேசித்தால், புரிந்து கொண்டாலே நமக்கு எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும்.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி.
3: நன்றிமா.
1: நன்றி நன்றி.
3: வாழ்க வளம்.
1: வணக்கம் சிந்தனை அரங்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், வாங்க.
4: நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாகப்பட்டினம் பௌனம்மாள் கிருபாமூர்த்தி.
1: ஆஹா, வாங்கம்மா பேசுங்க.
4: எப்படி இருக்கீங்க? நிலையத்தில் எல்லாரும் நலமா?
1: அனைவரும் நலம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷம்.
1: பேசுங்கம்மா.
4: அப்புறம் எதிர்பார்ப்பின் அவசியம் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. அதாவது கடவுளுக்கு கூட தன்னுடைய பக்தன் நமக்கு பூஜை செய்ய மாட்டானான்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு இருக்கிறதுல ஒன்னும் பெரிய ஒரு அது வந்து ஒரு தேவையில்லாதது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளோட எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு தேவையான எதிர்பார்ப்புகள் மற்றவங்கள்ட்ட நாம எதிர்பார்க்கணும். அவங்களால முடியும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து அவங்களால முடியும் இந்த உதவி அப்படின்ற போதுதான் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புலதான் நம்ம மற்றவங்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கணும். இப்ப வந்து ஒருத்தவங்கள்ட்ட இது முடியாதுன்னு சொல்லும்போது நமக்கு அவசியம், நமக்கு அதிகமான தேவைகள் இருக்கும். அது அவங்கள்ட்ட போய் செஞ்சு முடிச்சா அந்த சக்தி அவங்கள்ட்ட இருக்குமான்றத நினைச்சு அந்த தேவையை நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும்.
1: ஆமா, பொதுவில சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்புன்ற வார்த்தையோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்றீங்க, நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் முதல்ல அங்க இருக்கான்னு பாருங்க இல்லீங்களா. அங்க வந்து உண்மையிலேயே அங்க வந்து விஷயம், நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் வந்து இருக்கான்னு பாத்துக்கிட்டு அப்புறமா எதிர்பாருங்க அப்படின்றீங்க. இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்க ஏன் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
4: எதிர்பார்ப்பு நமக்கு வந்து நிறைவேறாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்பை திணிக்கும் போது அந்த எதிர்பார்ப்பு வந்து அந்த தேவை அங்க உதவி நமக்கு கிடைக்காது
1: கிடைக்காது. அதனால ஏமாற்றம் மிஞ்சும். சோ ஏமாறாம இருக்கணும்னா இருக்கிற விஷயத்தை எதிர்பார்க்கணும் இல்லைங்களா. சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பாளையம் அஜின்.
0: அஜிம் ஐயா பேசுங்க.
1: எதிர்பார்ப்பு என்பது தன்னம்பிக்கையினுடைய தொடர் தூண்டுகோல். நம்ம அதீதமா, அதாவது அதிகமா எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் மாற்றத்தை கூட கொடுக்கும், ஆனா தொடர்ந்து ஏற்றம் தருமா என்பது போக போக தெரியும். எதிர்பார்ப்பு அவசியம் தான் மேடம். நம்முடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நம்ம தகுதிக்குள் அடங்காத எதிர்பார்ப்புகள் போய்த்து விடும், ஏமாற்றம் தரும். நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அழகா ஐயா வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த போய்த்து விடும் அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு எதிர்பார்ப்பு வந்து நம்ம இயற்கையோட நம்ம வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது இல்லைங்களா, மழை போய்த்து விட்டதா இல்லை பொழுகு இருக்கா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குது இல்லையா. நமக்கு இந்த காலத்தில் வேணும், அந்த காலத்தில் வேணும் அப்படிங்கிறது இயற்கை வந்து நமக்கு எப்போ அதை தரணுமோ அதை வந்து கட்டாயம் நமக்கு வந்து கொடுத்துரும். இந்த இடத்துல மழை வந்து பொய்த்து போச்சுன்றது காலம் வந்து மாறி தான் இருக்குது அப்படிங்கிறதானே தவிர, கண்டிப்பாக ஒரு மழையையோ ஒரு தென்றலையோ நல்ல வெயில் நேரத்தில் வந்து ஒரு தென்றலை தாராளமாக நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
2: ஒருத்தர் நான் இங்க வர்றேன், நான் உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும். வர வர முடிஞ்சா நானும் அதே மாதிரி நானும் வர முடிஞ்சா நானும் போய் பாக்குறதா இருந்தா அந்த மாதிரி பேசிக்கணுமே தவிர, நான் வர்றேன், நான் செய்யறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடாது.
0: சரி, ஒரு சின்ன விஷயம்தான் இல்லீங்களா, சந்திப்பு அப்படிங்கறது வந்து மிக சிறிய விஷயம்தான். ஆனா அந்த நேரத்துல வந்து அது நிகழாமல் போனால் அதுவும் வந்து வருத்தத்தை தான் எதிர்பார்க்குது இல்லீங்களா, வருத்தத்தை தான் கொடுக்குது.
2: எதிர்பார்ப்போம், அதுல இல்லாம வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எப்படியாவது கடன் எப்படியாவது நம்ம வந்து அந்த இதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வாக்கே கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்தோம்னா நம்ம அதை செய்யணுங்கிறத எல்லாருமே மனசுல வச்சுக்கணுங்கிறது எனக்கு கருத்து. நான் நன்றி
0: நன்றி நன்றி.
3: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து எதிர்பார்ப்பு வந்து நிறைய முறையில் என்ன சொல்றது, ஒரு 100க்கு வந்து ஒரு 95% எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்வது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா தான்.

0: அம்மா வந்து தங்கிட்ட இருக்கிறதுல 100க்கு 95% கொடுத்துருவாங்க இல்லையா, அது என்னங்க அது 5%, அதையும் தாங்க கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கும்போது அம்மா வந்து இல்லை அப்படின்ற மறுப்பே வந்து சொல்ல போவது இல்லை இல்லைங்களா.
1: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொண்டி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்ய

0: குடவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை 7:25 நினைவிருக்கட்டும். நேர்களை நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நம்ம சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று எதிர்பார்ப்பின் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு எப்பயுமே நம்ம சொல்லி பழகிட்டோம். ரொம்ப எதிர்பார்க்காத, இப்படியெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு ஒரு அளவுகோலை வந்து சுருக்க சொல்லவே நம்ம வந்து சொல்லியிருப்போம். அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து என்றைக்குமே எல்லைகள் வந்து விரிந்து இருந்தது இல்லை. எதிர்பார்க்கலாம், ஆனால் இவ்வளவு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னே ஒரு சூசகமாகவே ஒரு பூடகமாகவே தான் பேசுவாங்க. நேயர்கள் என்ன சொல்கிறாங்க எதிர்பார்ப்பின் அவசியத்தை பற்றி கேட்போமே. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் மங்களூர்லேருந்து ராமானுஜம் பேசுகிறேன் மேடம்.
0: உங்கள் பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க ஐயா.
2: ராமானுஜம் மேடம்.
0: ஆ சரிங்க ஐயா, பேசுங்க ஐயா.
2: எதிர்பார்ப்பு,
0: ம்,
2: அதாவது எதிர்பார்ப்பு அவர் அளவோடு எதிர்பார்க்கணும் மேடம்.
0: ம், சரி.
2: அதிகமாக ஆசைப்படக்கூடாது.
0: சரி, எதிர்பார்க்கணும், அளவோடு எதிர்பார்க்கணுங்கிறீங்க. ஆனால் எதிர்பார்க்கணுமா, எதிர்பார்க்கலாமா?
2: எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்பார்த்து தான் மாறும். ஆகணும். எதிர்பார்க்காம இருக்க முடியாது மாதிரி ஏரியா.
0: கண்டிப்பாக
2: எதையும் எதிர்பார்த்து தான் செய்யணும்.
0: சரிங்க,
2: நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி நீண்ட நாளுக்கு அப்புறம் பேசுறேன் மேடம்.
0: அப்படிங்களா ஐயா, பேசுங்க ஐயா.
3: அதாவது எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆளை பார்த்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா வரவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வரமுறையே இருக்கும். நம்ம யார நம்ம நினைச்சு எதிர்பார்த்துட்டு நிக்கிறோமோ, வேற யாரு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களே வர மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட வந்தா வேற ஆளா இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு வந்து அவசியம் தான் மேடம் நம்மளுக்கு. அந்த மாதிரி ட்ரெயினுக்காக போய் நிக்கிறோம், அங்க ட்ரெயின் வரணும் எதிர்பார்த்தா நின்றுட்டு இருக்கோம். காலதாமதம் ஆகுது. ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம எதிர்பார்த்து வாழ வேண்டியிருக்கு.
0: ஆமா, சரியான நேரத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த இடத்துல எதிர்பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது இல்லைங்களா?
3: ஆமா மேடம்,
0: அது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான்.
4: என்ன
0: சொல்ல போறீங்க சொல்லுங்க.
4: எல்லாரும் ஒரு 5 படிச்சவங்களும் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கு மேடம்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த தொடுவானத்தை தொடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன பண்ணும், அந்த தொடுவானத்தை நோக்கி நம்மள பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்மள பயணப்படுத்தும் பொழுது அந்த பயணத்துல வந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும். அது நம்மளுடைய அறிவை வந்து மேம்படுத்தி அந்த சரியான முடிவுகள், பாதைகள், இதை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நமக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால அந்த எதிர்பார்ப்போட ஒரு நகர்தல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம். வருக வணக்கம். சிந்தனை அரங்கம். வணக்கம்.
5: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் என்கிற தியாகராஜன்
0: பேசுங்க.
5: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் மேடம்.
0: சாப்பிட்டீங்களா? ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரத்தையும் கடைபிடிங்க.
5: எதிர்பார்த்தாலே அது ஏமாற்றமா தான் முடியுது.
0: அப்படியா?
5: எதுவுமே ஒன்று எதிர்பார்த்தோம்னா அது நடக்க மாட்டது. எதிர்பார்க்காம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே நடந்துடுது மேடம்.
0: சரிங்க, அதனால கொஞ்சம் எதிர்பார்க்காம அப்படியே அந்த எதிர்பார்ப்பை வந்து ஒரு ரகசியமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க.
5: எதிர்பார்ப்பு நீங்க சொன்ன மனசுக்குள்ளதான் வச்சுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது.
0: சரி,
5: ஒரு ஒரு சேகையை செய்யும் போது எதிர்பார்க்கணும் நம்ம நம்ம உள்ளே நினைச்சிக்கணும், அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது.
0: சரிங்க,
5: இப்ப ஏதாவது ஒரு ஒரு இன்பரிச்சான செய்தியை வந்து ஒருத்தவங்க திருக்குனா வந்து ஒரு ஒரு ஒரு அதிர்ஷ்டமே பிரைஸே எவ்வளவுன்னா அது எது பார்க்காம வந்தாதான் அது எது பார்த்தோம்னா எதுவுமே நடக்க மாட்டேது மேடம்.
0: சரி,
5: ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு பொருளையே வாங்குறோம்னா எது

0: பார்த்தோம்னா அது அந்த டென்ஷன்லயே இருப்போமா, அதுக்காக எதே பார்க்க கூடாது வாழ்க்கையில.
1: அதனால
0: என்ன பொறுத்தவரை அவரோட கருத்து எது பார்த்தோம்னா அது ஏமாற்றமா தான் இருக்கு மேடம்.
1: அதனால கொஞ்சம்
0: அந்த மாதிரி மனசுக்குள்ளதான் வச்சுக்கணும்.
1: வச்சுக்கணும். சரிங்க, நன்றிங்க ஐயா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்
1: பேசுங்க ஐயா.
2: அதாவது மேடம், சில நேரத்துல எதிர்பார்ப்பு வந்து எதிரிக்கு வாய்ப்பா இருந்துடக்கூடாது. இதே காரணம் என்னன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போய் கேப்பீங்க, அதாவது வந்து ஒரு அவங்க செஞ்சு கொடுங்கன்னு. ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததை வந்து சொல்லி இதை செய்யுங்க, அதனால அதை செய்யறாங்க. அந்த மாதிரியே நம்ம எதிர்பார்த்துட கூடாது.
1: சரிங்க. அந்த எதிர்பார்ப்புல வந்து அவங்க ஒரு லாபத்தை வந்து எதிர்பார்க்கறாங்க.
2: எதிர்பார்ப்பாங்க. அது அது அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாவும் இருக்கணும் மேடம். அதாவது எதிர்பார்த்தது கிடைக்கலண்டா, கிடைச்சதை வந்து நம்ம எதிர்பார்த்ததாக நினைச்சுக்கணும்.
1: ஆஹா.
2: எதிர்பார்ப்பு அவசியம் தான்.
1: நல்ல ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன கிடைச்சதோ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி உங்க மனசை வந்து நீங்க வந்து அமைதிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றீங்க.
2: அதாவது சொல்லுவாங்க மேடம், இப்ப கல்யாணம் பண்றாங்க, ஒரு பொண்ணு வந்து நல்லா எந்த ஆண்மகனோ ஒரு நல்ல ஒரு மனைவி அமையணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்குன்னு அந்த மனைவி நல்ல ஓரளவு சுமாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க குணங்கள் அழகா இருக்குன்னு நினைச்சு மாத்திக்கணும்.
1: சரி, நமக்கு இவ்வளவு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறதை கொண்டு மகிழ்வடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி
2: மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி. நம்ம அம்மாவுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப சுலுவில் போய் நம்ம எளிதில் போய் அணுகக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
3: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: ஆமாங்க, நம்ம வீட்டில் நம்மளோட எதிர்பார்ப்பை அதுக்கு அடுத்தபடியாக, அம்மாவுக்கு அடுத்தபடியாக நம்ம யார்கிட்ட கொண்டு போய் வைப்போம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன்ட்டையோ இல்லை அக்காட்டையோ வந்து கொண்டு போய் நம்ம வந்து வைப்போம். ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய தேவைகளை வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இல்லையா?
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 என் சொல்ல முது நிகழ்ச்சி நாளை இரவு 9:55 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
12: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
13: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
14: கோபால் பல் பொடி.
0: நேர்களை, இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எதிர்பார்ப்பின் அவசியம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். முகநூல் பக்கத்துலேயும் வந்து நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து கருத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம்.

அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணினி வந்து அப்படி எடுத்து நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் போஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறோம். பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது யார் கொடுத்துருக்காங்க செய்தி அப்படின்னா, இனிய காலை வணக்கம்னு சொல்லி ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பூக்கூடையை வந்து அனுப்பியிருக்காங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாபு முள்ளக்காட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க, உரிமை உள்ள இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கலாங்க, மற்றவர்களிடம் வந்து அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம எங்கே வச்சோம்

என்ன சொல்கிறாங்க, உரிமை உள்ள இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கலாங்க, மற்றவர்களிடம் வந்து அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம எங்கே வச்சோம் அப்படின்னா அது நிறைவேறும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னா அது உறவுகள் கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் எதிர்பார்ப்பது கேட்டு வாங்குவது அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை தானே, அவசியம் நம்ம வந்து கேட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு முகமது ரஃபிக் வந்து இந்த செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையில் ஒரு இலக்கே வந்து இருக்காதுங்க. எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை வந்து அடைய முடியுது. வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அவசியம் தேவை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, பனங்காட்டாங்குடி அனுசியா சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அவசியமாகுது. இவை வந்து இலக்குகளை நிர்ணயிக்க, கடினமாக உழைக்க, எதிர்காலத்தை நம்பிக்கை, அந்த எதிர்காலத்தை வந்து நம்பி அதை வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்காக இது வந்து உதவுது. இருப்பினும் எதிர்பார்ப்புகள் வந்து வரம்பு மீறும்போது ஏமாற்றமும் மன அழுத்தமும் உருவாகுது, அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குங்க. அந்த ஆசைகள் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதும், ஒரு லட்சியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதும், அந்த கோரிக்கை நிறைவேறணுங்கிறதும் இருக்கிறதும் உண்மைதான். அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா கடினமாக தானே உழைக்கணும், வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழைப்பு இருந்தால் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது கிடைக்கும், சட்டையில் இருந்தால் தானேங்க அகப்பையில் வரும் அப்படின்னு நல்ல குறிக்கோள் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்க வேண்டியதுங்க, என்னால் முடியும் நமக்குள்ளே இருக்குன்ற மன தைரியமும் மன வலிமையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல உதவுது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிடையாதுங்க. மற்றவர்களிடம் இருந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அப்படியே யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க நளினி. எதிர்பார்ப்பை வந்து சிறிதாக வைக்க வேணும். அளவு அதிகமாக நம்ம எதிர்பார்ப்பை வச்சோம்னா கண்டிப்பாக ஏமாற்றம் வரும். எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது, அதை சரியாக வச்சோம்னா முன்னேறலாம் அப்படின்னு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோ சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு ஏமாறாமல் இருக்கணுன்றதையும் நீங்கள் பார்க்கணும். வரம்பு நமது எதிர்பார்ப்பு யதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னா, அது அவங்களுடைய திறனுக்கு உட்பட்டதாக இருந்துச்சுன்னா, மன உறுதி இதெல்லாம் இருக்கும்போது எதிர்பார்த்தது நடக்காத போது நம்ம மனசு உடஞ்சு போகாமல் மாற்று வழியை பற்றி சிந்திக்க பழகணும்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்கிறாங்க, எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தான், ஆனால் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அவசியம் தானே. நாமும் பிறருக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கும் பிறரிடமிருந்து கிடைக்கும், அப்போ தான் நம்ம எதிர்பார்க்கலாம். முன்கை நீண்டால் தானே முழங்கை நீளும் என்பார்கள்னு அழகாக ஒரு உவமை கூட கொடுத்துருக்காங்க. உரிமை உள்ள இடத்துல எதிர்பார்க்கலாம், உரிமை இல்லாத இடத்துல ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு இருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லி அகம்பார் அதம்பார் ராமன் அப்படின்னு நினைக்கிறேன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துருச்சா இல்லை ஊர் பேர் இதான்னு தெரியல. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது, நல்லது எதிர்பார்த்து தான் வாழ்க்கை வந்து அமைகிறது. நாம் எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா தான் கவலை, நம்ம எதிர்பார்ப்பு தகுதிக்கு உட்பட்டதாக இருக்கணும், அது தகுதிக்கு மீறிய ஒரு செயலாக இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்பட்டால் நம்ம செயல்கள் நல்லாயிருக்கும், இல்லாததை நினச்சி ஏமாற்றம் வந்து அறையக்கூடாது, நம்ம எதிர்பார்ப்பு நியாயமாக இருந்தால் எதுவுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சி காட்டுமன்னார் கோவிலிருந்து சொல்லிருக்கக்கூடியது, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் முன்னேறவும் இலக்குகளை அடையவும் உந்துதலாக இருக்கும். ஒரு ஆற்றல் அளவோடு இருக்கும்போது எதிர்பார்ப்பு நேர்மறையான பலன்களை தரும். எதிர்பார்ப்பின் முக்கியத்துவம் ஊக்கம், நாம் செய்யக்கூடிய செயலில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்பு தாங்க அதை ஆர்வத்தோடு செய்ய உதவுது, திட்டமிடல் எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துது. அதற்கேற்ப நம்ம வந்து தயார்படுத்தி கொள்ள எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. இலக்குகள் வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கும் போது உயரங்களை நிர்ணயிக்கவும் அதை நோக்கி பயணிக்கவும் இது ஒரு தூண்டுகோலாக அமையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்கிறது, நியாயமானதாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காதே, நம்ம எதிர்பார்க்கறது போல் மற்றவங்களும் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அப்போ நாமளும் அதை நிறைவேற்றணும் இல்லையா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அது வந்து இருக்க வேண்டிய விஷயந்தான் இல்லைங்களா. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மனித வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு ஒரு அழகான, அது ஒரு வெளிச்சத்தை போன்றது, அது நம்மை சோர்வடையாமல் முன்னேற்றக்கூடிய சக்கரம். நாளை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தான் மனிதர்களாகிய நம்மை வந்து ஒவ்வொருவரையும் இன்று ஓட வைக்குது. எதிர்பார்ப்பு என்பது வெறும் ஆசை மட்டும் இல்லைங்க, அது நேர்மறையான ஒரு நம்பிக்கை. ஆனாலும் இந்த நேர்மறையான எதிர்பார்ப்புகளும் சில நேரம் நிறைவேறாமல்
போனால் மனசு

உடஞ்சு போகக்கூடாது. தேர்வு எழுதின மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்கோம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கணும், அதுக்கு மாற மதிப்பெண் வரலங்கும் போது மனசு உடஞ்சிடக்கூடாது, அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேணுங்கிற எதிர்பார்ப்பு தான் மனிதர்களாகிய நாம் வந்து ஒவ்வொருவரையும் உழைக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் நம்பிக்கையும் சுறுசுறுப்பையும் ஒரு இலக்கையும் வந்து உருவாக்குது. எதிர்பார்ப்பு வாழ்க்கைக்கு அவசியம்தான், அது நம்ம முன்னேற்றக்கூடிய ஒரு உந்து சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவாஞ்சேரியிலிருந்து எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க, அதிகமான எதிர்பார்ப்பு நம்ம நிம்மதியை வந்து கெடுத்துரும், எதிர்பார்ப்பதை விட நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களும் வந்து எவ்வளவு யோசிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முகநூல் கருத்துக்களை வந்து படித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 10:41:16. நேயர்களுக்கு உள்ளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உள்ளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கோபால் பல்பொடி, அனில் பாஸ்தா, RKG நெய்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: RKG நெய்.
7: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நாம் எதிர்பார்ப்பின் அவசியம் என்ற ஒரு விஷயம் குறித்து நம்ம வந்து இன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து எந்த நேரத்திலும் இருக்குனாலும் கண்டிப்பா காலை நேரத்துல நமக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து

0: அந்த காலை வேளை அந்த இயற்கையின் வளம் நம்மளை வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு சிந்திக்க வைக்கும். இந்த நாளை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான எதிர்பார்ப்பு வந்து நம்ம கண்ணு முன்னாடி இல்லாமல் ஒரு மறைமுகமாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இன்றைக்கி இது எல்லாத்தையும் நான் வந்து முடிக்க போகிறேன், இன்றைக்கி ஒரு படி நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன், இன்றைக்கி ஒரு சின்ன முன்னேற்றம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த யோசனைகளுக்கு பின்னாடி. சரிங்க, இப்போது சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எதிர்பார்ப்பின் அவசியம் குறித்து யார் பேச வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். ஐயா, உங்களுடைய பேரும் ஊர் இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. சரியா கேட்கல, விட்டு விட்டு கேட்டுச்சு.
1: நாகை மாவட்டம் மஞ்சக்கொல்லை முடிசேகர்.
0: பேசுங்க ஐயா.
1: எதிர்பார்ப்புன்றது மேடம் இந்த காலத்துல ஒரு சவால் தான். எதிர்பார்த்தது வந்து நம்ம அடையறதுக்கு விடாமுயற்சி இருக்கலாம், தவறு இல்லை. விடாமுயற்சி இருந்தா நம்ம எதிர்பார்ப்ப கண்டிப்பா அடையலாம். ஒன்பதாவது படிக்கும் போது என்னோட தமிழ் ஆசிரியர் சொல்லுவாரு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதை நாம வச்சு நாங்க வந்து படிப்போம், படிச்சு நாங்க நல்ல மார்க் எடுத்தோம். அதனால எதிர்பார்த்தத வந்து எதிர்பார்த்து நம்ம அடையணும்னு தான் பாக்கணுமே ஒழிஞ்சி தோல்வி வரும் கம்மியா வரும் ஏத்துக்கணும் அத அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. நம்ம நினைச்சத வந்து சாதிக்கணும்னு நல்லா அச்சீவ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அடையலாம், சாதிக்கலாம் வாழ்க்கையில. இதுதான் என்னோட கருத்து மேடம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் வாரியம் நாவல் என்எஸ் குழஞ்சிநாதன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. குழஞ்சிநாதன் ஐயா பேசுங்க.
2: நல்லா இருக்கமா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேற இல்லைன்னு பாட்டிலே வந்துருக்கு. அதனால நம்ம எதை நினைக்கிறோமோ நடக்குன்னு அந்த மனசு போட்டு சோதிக்க கூடாது, மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. வியாதி வந்துடும் நமக்கு
0: இல்லைங்களா? கண்டிப்பா.
2: நல்லா இருக்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலவு வரும், குடும்பம் அல்லலாம் போயிடும்.
0: நன்றி. இதுவும் கூட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
3: ஐயா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
3: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில இருந்து குமரப்பா பேசுறேமா.
0: பேசுங்க ஐயா.
3: ஆமா, எதிர்ப்பு தேவைதான், எதிர்பார்ப்பு. அதே இது ரொம்பவும் போயிட கூடாதுமா. இப்ப ஒருத்தவங்க ரூபா தாரேன்னு சொல்லி இருப்பாங்க, சம்பளம் வாங்கி
0: தாரேன்னு.
3: அதை நம்ம கரெக்டா வாங்கி அடுத்தவங்கிட்ட அதை இது பண்ணிட கூடாது. கரெக்டா அது வருதா என்னன்னு பாத்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அந்த எதிர்பார்ப்ப ஒரு சமயத்துல மாறினா கூட செய்யும். அதனால ரொம்பவும் அதுல கவனம் செலுத்த கூடாதுமா. அது நம்மளுக்கு எதிர்பார்ப்பு அப்புறம் அர்த்தமற்றதா போயிடும்.
0: எதிர்பார்ப்பே வந்து ஒரு பேராசை வந்து ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிருக்காங்க. வணக்கம். சிந்தனை அரங்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
0: பேசுங்க ஐயா.
4: எதிர்பார்ப்பின் அவசியம். எதிர்பார்ப்பு இல்லாம வாழவே முடியாதுங்க.
0: இன்னைக்கு
4: குழந்தை பிறப்பதுல இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறப்பதுல இடைப்பட்ட காலங்கள் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு.
0: ஆமா.
4: எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி வாழ முடியும்? ஆனா எதிர்பார்க்க எப்படி வேணாலும் எதிர்பார்க்கலாம். அளவுக்கு மீறி எதிர்பார்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டு அதை அடையணும் இதை அடையணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டே வீட்டுல உட்கார்ந்தா ஒண்ணாவாது. நம்மளுடைய செயல்பாடு இருந்தாதான் அந்த எதிர்பார்ப்பு கூட நமக்கு சாத்தியமாகும்.
0: ஆமா, நீங்களும் இப்ப வந்து எப்படா அந்த சிந்தனத்துல பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு 47 நிமிஷமா எதிர்பார்த்து இருந்து இப்ப புடிச்சிருக்கீங்க இல்லையா?
4: ஆமாங்க.
0: அது போல

0: அஞ்சு வருஷமா இந்த எதிர்பார்ப்புல தானே ஓடிட்டு இருக்கு.
1: சரிங்க சரிங்க.
0: அதே போல பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புங்கிறது நேர்மறையான எதிர்பார்ப்பு, எதிர்மறையான எதிர்பார்ப்பு ரெண்டு வகையா பிரிக்குது. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு எதிர்மறையா நினைச்சிட்டு முடியலையே எனக்கு ராசி இல்லையே எனக்கு வந்து வாழ்க்கையில எந்த ஒரு கொடுப்பனையும் இல்லையம்பாங்க. ஆனா சரியான எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எதிர்பார்ப்பு நிச்சயமா நமக்கு சாத்தியமாகும். இப்ப நம்ம குழந்தைகள்ட்ட கூட நம்ம சின்ன வயசுல வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இது போன்ற எதிர்பார்ப்பு இதெல்லாம் நினைச்சா இப்படி அடையலாம், அந்த வரலாற்று சாதனையாளர்கள் அதை முடியாது அடையலான்னா நீங்க வரலாற்று சாதனையாளர்கள் இன்னைக்கு இலக்கை ஏற்றிருக்காங்க பாருங்க. அது போன்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவு சொல்லி கொடுக்கணும். அதனால எதிர்பார்ப்புங்கிறது வாழ்க்கைக்கு அவசியம், அது வந்து நேர்மறையான எதிர்பார்ப்பா இருந்தா நமக்கு சாத்தியமாகும். நிச்சயம்
1: நிச்சயம் ஐயா, நிச்சயம் ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க, நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
2: நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்புங்கிறது அவசியம் தான் மேடம். ஆனா அது எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதுதான் பொறுத்துதான் நம்ம மகிழ்ச்சி இருக்கு. ஆரோக்கியமான எதிர்பார்ப்பு முன்னேற்றத்தை தரும். அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புங்கிறது ஏமாற்றத்தையும் மன அழுத்தத்தையும் தான் தருது.
1: ஒரு எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டா ஒரு மனிதரால தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா மேம், நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கணும் மேம். மற்றவர்கிட்ட நாம நம்பிக்கை வைக்கிறதை விட நம்ம திறமை மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதுலதான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு மேம்.
1: சரிங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகுறதுக்கு ஒரு கால அளவுன்றது அந்த எதிர்பார்ப்புடைய மதிப்பை பொறுத்து இருக்கு இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா அன்னைக்கே அது நிறைவேறலன்னா அவங்களுக்குள்ள ஒரு வருத்தத்தை வரும். அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு, ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பொண்ணு பார்க்கணும் இல்லை மாப்பிள்ளை பார்க்கணுங்கும் போது அதுக்கான ஒரு கால அளவுங்கிறது ஒரு நீளமா இருக்கும் இல்லைங்களா?
2: கண்டிப்பா.
1: அந்த நேரம் தான்
2: நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் சுய முன்னேற்றத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதுமே திறமையின் மீது நம்பிக்கை வைக்கணும், யதார்த்தமான வாழ்க்கையில வாழ பழகிக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. அடுத்து வர இருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
3: உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாக பேசுறது ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு.
1: சரிங்க, உங்க பேரு?
3: பேர் சொல்லுங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் சுவாமிநாதன்.
1: பேசுங்க ஐயா.
3: எதிர்பார்ப்புன்னு சொல்றீங்கல்ல, எதிர்பார்ப்புகள்னா நம்ம ஒரு விதையை போட்டுட்டு உழைக்கிறதா எதிர்பார்க்கலாம். அதில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு பின்னாடி என்ன ஒரு ஒவ்வொரு காலகட்டங்களும் அவங்க ஒன்று வளர்த்து விட்டோம்னு
1: வச்சுங்களேன்.
3: ஒரு சின்ன ஒரு கண்ணை வைக்கிறோம், அதுக்கு ஒரு கொஞ்சம் வளர்ந்த ஒரு மணம் வந்தோம்னா அதுக்கு ஒரு கூண்டு கட்டி முசுக்க வச்சோம்னு வச்சுங்களேன். எந்த கவலையும் இல்லை நமக்கு. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பிற்காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு இதை படிக்க வச்சுட்டோம்னா கல்விதனை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள்.
1: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் இல்லைங்களா? அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கல்வியை வந்து கொடுத்துடணும் நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? அந்த கல்வியை கொடுத்துட்டோம்னாலே அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த மீதி எதிர்பார்ப்புகள் வந்து தானாகவே பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வருக வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3.
4: மேடம்
1: பேசுங்க. சரவணன் ஐயா,
4: எதிர்பார்ப்பு இருந்தாதான் மேடம் உழைக்கணுங்கிற எண்ணமே தோன்றும் மேடம்.
1: நிச்சயமா, அதனால அவசியமா எதிர்பார்ப்பு இருக்கணும்.
4: நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுங்களா, கடை ஏமாற்றம் வந்து அந்த நேரம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கணுங்கிற எண்ணமே தோணாது மேடம்.
1: சரிங்க சரிங்க, கண்டிப்பா அப்ப எதிர்பார்ப்பு இருக்கணும் இல்லீங்களா?
4: அது மாதிரி இருக்க கூடாது மேடம், நம்மள நம்பி நம்ம எந்த இதால துணிஞ்சு செய்யணும் மேடம்
1: வாழ்க்கையில.
4: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கும். நேரம் 10:52 ஆகுது. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எதிர்பார்ப்பின் அவசியம் அப்படிங்கிற தலைப்புல வந்து பேசிட்டே இருக்கோம். இப்பயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு நேர் வந்து வந்திருக்காங்க. ஆஹா, அவங்களை வரவேற்கலாம்னு நினைச்சா

0: அவங்க விடுபட்டு போயிட்டாங்களே, அடுத்து ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் சார், பேசுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் மேடம். பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெற்றோர்கள் வந்து நம்ம பையன் பாஸ் பண்ணிருப்பானா, நம்ம பையன் அதிக மார்க் எடுத்திருப்பானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க.
0: ஆமா, மார்க் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த நம்ம பிரிவு எடுத்து படிக்கிறதுன்ற ஒரு எதிர்பார்ப்புலயும் மாணவர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, அடுத்த கட்டமா நம்ம வந்து என்ன படிக்கலாம், எந்த பிரிவை எடுத்தா நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கு வந்து அடுத்த கட்டமா நம்ம வந்து எந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து பையனை சேர்க்கலாம், எந்த ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா படிப்பான், நல்லா விடுதியில சேர்ந்து படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை அவங்கள்ட்ட ஏற்படுத்தணும் மேடம்.
0: ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொண்டு வரணும்.
1: ஆமா, எதிர்பார்ப்பை வந்து கொண்டு வரணும். அதே போல பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல கூட நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம இந்த டயத்துக்கு போனா நம்ம இந்த டயத்துல பேருந்து இருக்குமா, அந்த டயத்தை பார்த்து போகணும், அந்த ரயில்வே நிலையத்துக்கு போகின்ற போது கூட குறிப்பிட்ட நேரத்துல போகணும். ஏன்னா நம்ம லேட்டா போயிட்டு ட்ரெயின் போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது,
0: ட்ரெயினை குறை சொல்லக்கூடாது.
1: ஆமா ஆமா, நாம இப்போ உரிய நேரத்துல போயிட்டோம்னா நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும்.
0: காரைக்கால் பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம சிந்தனை அரங்கத்துக்காக அந்த தலைப்பை வந்து குறிப்பிட்டு ஒரு போஸ்டர் கூட கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நம்ம இன்னைக்கு யதார்த்தத்தின் அவசியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கோம். நேர்களும் வந்து அழகாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க யதார்த்தம். அந்த யதார்த்தத்தில் வந்து நம்ம எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது அதிகமாக இருந்துச்சுன்னா ஏமாற்றம் வரும் அப்படின்னும் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, அடுத்து ஒரு நேயருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வருக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சே.
8: ஹலோ, வணக்கம் சௌரி.
0: வணக்கம், வணக்கம், பேசுங்க.
8: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: ரங்கசாமி ஐயா பேசுங்க.
8: எதிர்பார்ப்பு இல்லைங்க, எதிர்பார்ப்பின் அவசியம் தான் கேட்குறீங்க. இல்ல, எதிர்பார்ப்பு வேற, எதிர்பார்ப்பின் அவசியம் வேறீங்க. நீங்க சொல்றதா சரி, எதிர்பார்ப்பின் அவசியம்னா
0: ஆமா,
8: ஒரு விவசாயி இருக்கிற எனக்கு இருக்குங்களா, ஒரு பட்டம் வரும், ஒவ்வொரு பட்டம் ஆடி பட்டம் அந்த ஒவ்வொரு பட்டம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு எதிர்பார்ப்பு அவசியம் வந்து வந்து நெல்லு விதையெல்லாம் சோளம் கம்பு இதெல்லாம் வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து மழை வரும் எதிர்பார்ப்பு அங்க அவசியம் தேவைப்படுது இங்க பாத்தீங்களா, அவசியமா எதிர்பார்ப்பு அவசியம் அங்க
0: கட்டுத்தானுங்க,
8: அவசியமா எதிர்பார்ப்பு தேவைப்படுது, அவசியம் இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்களா, ஒரு வந்து ஒரு வாசல் வந்து சேர்த்துக்க வச்சுக்கலாம், அப்ப வந்து ஒருத்தர் பணம் கேட்டிருப்பாங்க, சரி நீ போய் இது பண்ண சேர்ந்துக்கோ அப்புறம் தர்றேன், இவர் என்ன தர்றதுங்களே அப்படியே வந்துருவாரு வந்துருவாங்க எதிர்பார்த்து கூடாது. நாம முயற்சிக்கணும், எதிர்பார்த்து அவசியம் நம்மளுக்கு அவசியம் தேவைப்படுது, அவர் போய் பார்த்து நேர் போய் பார்த்து எனக்கு அவர் ஏதாவது சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்ப வந்து நேர்லதான் போய் பார்க்கணும் சரிங்களா, இது எதிர்பார்ப்பு அவசியம். ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்க்கறது, இப்போ நான் காலையில் வச்சிருந்தா அந்த வேலை வேணும் இந்த வேலைக்குன்னு பாத்து வச்சுங்களா, அது எதிர்பார்க்கணும், எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கக்கூடாது, தேவைப்படும் போது நம்மளுக்கு அவசியம்ங்கும் போது எதிர்பார்க்கணுங்கிற தலைமையிலிருக்கு. நன்றிங்க சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. எதிர்பார்ப்பின் அவசியம் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்க்கணுமா கூடாதா, எந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்தந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தை வந்து

இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம்தான். ஒரு மனிதநேயம், ஒரு மனிதனுக்கான அன்பு, கருணை, செல்வம், கல்வி, இயற்கை வளம், இதெல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கணும். என்ன நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கணும். அதே சமயத்தில் இது எல்லாத்தையும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து நம்ம வச்சுருக்கணும். இது வந்து நம்மளுடைய இந்த பூமி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் அப்படின்றதே நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல எதிர்பார்ப்பு அதனுடைய அவசியம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது இல்லைங்களா. இன்றைக்கி சிந்தனை அரங்கத்தில் பேசிய நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அறிவிப்பாளர் ராஜி. மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. ஒலிக்கவிருக்கக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: சூப்பரான பாடல்களோடு சுவாரஸ்யமான பேச்சுகள் இருந்த இந்த நிகழ்ச்சியில் மன மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன்னா RJM Grace.

0: ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சல் அமுது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அழிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 உடைய ப்ரோக்ராம்ஸ் உடைய அப்டேட்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. 11:15 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சிநேகிதிகள் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, மன

0: நிறைவை தந்த தருணம் எது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, அணைக்கரிலேருந்து அனிஷா எனக்கு பண்பலையில் பேசுகிறது ரொம்ப மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே எல்லா தோழிகளும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்கவுங்களுடைய தருணங்கள் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்றத சொல்லறது பகிர்ந்துக்கிறதுக்காக நாங்கள் விருப்பப்படுறோம். இணையக்கூடிய இந்த ஸ்நேகிதி மணக்குடியிலேருந்து சித்ரா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம் சித்ரா, உங்களுடைய மன நிறைவை தந்த தருணம் எது?
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி. ஹலோ
0: சொல்லுங்க. நான் உங்களை சொல்லிட்டேன், உங்க பேரை சொல்லி நீங்க என்ன மன நிறைவு தந்த தருணம் எதுன்னு கேட்டுட்டேன்.
1: எனக்கு என்ன நம்ப படிக்கலமா, எனக்கு மனநிறைவு தந்தது என் பிள்ளைங்களோட வளர்ச்சி தான்மா.
0: ஓகே.
1: என் பிள்ளைகளையும் நல்ல நிலைமையில படிக்க வச்சு நல்ல வேலையில இருக்காங்கம்மா எல்லாரும்.
0: சரிங்க, உங்களுக்கு அதுதான் மன நிறைவு இல்லையா?
1: அதான் எனக்கு மன நிறைவுமா.
0: சரிங்க, உங்களுக்கு
1: நல்லா இருக்காங்கம்மா, அதான் எனக்கு பெருசு மன மகிழ்ச்சியுமா.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் தம்பி பாடல் சுடு நிலவு, அந்த பாடல் கொடுங்க.
0: வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: கரைகள் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாளைக்காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
9: நேர்களை, நாளை காலை 7 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, மன நிறைவை தந்த தருணம் எது? எல்லா விஷயங்களும் பெருசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவை தரும். அந்த மொமெண்ட்ல ஆஹா, நம்மளுக்கு இப்படி ஒரு நடந்திருக்குது, இல்லை அப்பா இது நம்மளுக்கு இது கிடைச்சிருக்குது, இல்லை இது நம்மளை இப்படி இவ்வளோ பாராட்டி சொல்லியிருக்காங்களே, இப்படியெல்லாம் அந்த சின்ன சின்ன தருணங்கள் இருக்கு இல்லையா, அந்த தருணம் மன நிறைவை எது உங்களுக்கு தந்தது அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வி. இணையக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி மனக்குடி சித்ரா தொடர்ந்து வராங்க, தோப்புத்துறை சங்கரி. சங்கரி, உங்களுக்கான மன நிறைவை தந்த தருணம் எது அப்படின்னு கேள்வி.
1: நான் வந்து பார்த்தானே எனக்கு மன நிறைவு தான் தோழி.
0: சரி,
1: ஒவ்வொரு எக்ஸாம்லயும் பாஸ் ஆனதுனே நான் வந்து அந்த அளவு படிக்க மாட்டேன்
0: தோழி. ஓகே,
1: அதனால பாஸ் ஆனதே எனக்கு பெரிய மன நிறைவு தான். முதல் மார்க் எடுக்கிறவங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களோ அதே அளவுக்கு நானும் மகிழ்ச்சி அடைவேன்.
0: தாண்டின மகிழ்ச்சியா இருக்கும் போல இருக்கே சொல்லும் போதே.
1: ஆமா தோழி, ஆமா தோழி.
0: நீ என்ன ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நான் பாஸே ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, என்ன நீங்க சொல்ல வந்தது நான் டெவலப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பாடல் வேணும் சங்கரிக்கு இன்னைக்கு?
1: படம் வேதம்.
0: ஓகே,
1: 100.3.
0: சரி,
1: பாடல் முதல் பூ வெதுவோ இந்த மண்ணோடு, ஐ ஆம் திங்கிங் ஆஃப் யூ, கிரேஸ், 100.3.
0: அதுவும் 100.3. நன்றி.
2: இதுதான்

நம்ம இன்றைக்கி எஃபியில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எஃபியில் போஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால. போஸ்ட் பார்த்தீங்கனாக்கா மன நிறைவை தந்த தருணம் எது அப்படின்றது போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இனிய வணக்கம் தோழி டிஆர் பட்டினம் நளினி சங்கர், எனக்கு மன நிறைவை தந்த தருணம் எனது மகனை கையில் வாங்கிய பொழுது. அது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டட்மெண்ட்டான ஸ்டேட் இல்லையா, அந்த தருணம் வந்து மன நிறைவை தந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதம்பார் கலைச்செல்வி செல்வம், என் பேர பிள்ளைகள்

0: பிறந்த போது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிந்த போதுன்னு எழுதியிருக்காங்க, பிறந்த போது தான் மனநிறைவை தந்த தருணமாக அது இருந்திருக்கணும். கோமல் ராசாத்தி, எனக்கு நல்ல மகன்கள் கிடைத்தது, அவர்கள் நல்ல படிப்பு, இதுதான் எனக்கு மனநிறைவை தந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரைகள் பண்பலை 100.3 வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் மனநிறைவை தந்த தருணம் எது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். தோப்புத்துறை சங்கரியை தொடர்ந்து தனக்கு மனநிறைவை தந்ததை பற்றி சொல்ல வராங்க மணக்குடி தனலட்சுமி. வாங்க தனலட்சுமி, உங்களுக்கு மனநிறைவை தந்த தருணம் எது?
1: எனக்கு நான் பிரைஸ் நிறையா பள்ளியூட்ல படிச்ச பிரைஸ் பூரா எனக்கு எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிறதா, எனக்கு அதை பார்த்தாலே மனநிறைவா இருக்கு மேடம்.
0: சூப்பர்.
1: அது வந்து அங்க நம்ம பிரைஸ் வாங்கினத இங்க வந்து வச்சிருக்கிறது அது பார்க்கும் போது நினைப்பு இங்க பையன் அது மாதிரி நல்லா படிச்சு அவனுக்கு நிறைய பிரைஸ் வாங்கிருக்கிற பார்த்தா அதுவும் நல்லா மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு மனநிறைவு பார்த்தா.
0: அதை பார்க்கும்போது அந்த நீங்க பெற்ற அந்த பரிசு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பரிசு பெற்றதுன்றது வந்து மறக்கவே முடியாதது கூட இல்லையா?
1: முடியாது வாழ்க்கையில அந்த பிரைஸ் நம்ம இன்னும் பாதுகாப்பா வச்சு
0: பாதுகாப்பா அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம அப்படி வந்தோம்ல, நம்ம அப்படி அன்னைக்கு எப்படி நடந்தது இல்ல அப்படின்ற அந்த ரீகால் வந்து உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா தந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன வேணும் சொல்லுங்க.
1: நாடோடி பாட்டுக்காரர்ல இருந்து ஆகாய தாமரை அருகில் வந்தது
0: வந்துகிட்டே இருக்குது.

0: நமது பண்பலை நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் அனில் பாஸ்தா.
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு காரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலை நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் ஆர்கேஜி நெய்.
8: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம், மன நிறைவை தந்த தருணம் எது அப்படின்றதுதான் பேசிட்டு இருக்கோம். சில சந்தோஷங்களுக்கு பெரிய காரணம் தேவைப்படாது, சின்ன தருணங்களே பெரிய மன நிறைவை தரும். அப்படிப்பட்ட மன நிறைவை தந்த தருணங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மணக்குடியிலேருந்து தனலட்சுமியை தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறாங்க நாட்டார் மங்கலம் மைனாவதி. வணக்கம் மைனாவதி, உங்களுக்கு மன நிறைவை தந்த தருணம் எது?
9: வணக்கம் மேடம். வணக்கம். நாட்டாமத்திலேருந்து மைனாவதி சென்று பேசுகிறேன் மேடம். எனக்கு மனநிறைய தந்த மேடம், பையன் ரன்னிங்ல ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வாங்கின மேடம், கோல்டு மெடல்.
0: சரி,
9: அது மனநிறைவு கொடுத்தது. 3 வருஷம் ஸ்கூல்ல. அதுக்கு பிறகு இப்போ டூர் போனோம், 3 நாள் டூர் போன மேடம். ஒரு 10 கோயில், 3 நாள் மேல எங்க ஊரு ட்ரிப் ஆயிடுச்சாங்க. அது எல்லா கோயிலையும் பார்த்தோட ஒரு மனநிறைவு வந்தது மேடம்.
0: அந்த எல்லாம் மனநிறைவு தந்திருக்கு.
9: திருச்செந்தூர், கன்னியாகுமரி,
0: என்ன பாடல் வேணும்? நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் தெளிவா இல்ல. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: மிசலி
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கரைகள் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ 11:45 ஆயிடுச்சு. இன்னைக்கு வணக்கம் தொழில என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, மன நிறைவை தந்த தருணம் எது அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வியா நம்ம முன் வச்சிருக்கிறோம். நாட்டார்மங்கலம் மைனாவதியை தொடர்ந்து இணைகிறாங்க நம்ம கூட காரைக்கால்ல இருந்து நளினி. நளினி, உங்களுக்கு மன நிறைவை தந்த

0: தருணம் எது நளினி?
1: நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்த போது வானொலிய கேட்டு நான் தன்னம்பிக்கையா இருந்து இதுவரைக்கும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு
0: வரேன்.
1: உண்மையிலே எனக்கு வியப்பாதான் இருக்கு. எல்லாருமே சொல்ற கருத்துக்களை உள்வாங்கி நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட இதுவரைக்கும் கடந்து சென்றுட்டுதான்
0: இருக்கு. அது வந்து நான் அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்கேன்றதே மனநிறைவு அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: எனக்கு ரெக்கா படத்துல இருந்து கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூங்கிலே அந்த பாட்டு போடுங்க.
0: வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: பதினோரு மணி 50 நிமிடம் ஆயிடுச்சு. இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மன நிறைவை தந்த தருணம் எது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கேள்வியாக முன் வச்சுருக்கோம். காரைக்கால் நளினியை தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி தேவி இணைப்பில் காத்துட்ருக்காங்க. வணக்கம் தேவி, உங்களுக்கு மன நிறைவை தந்த தருணம் எது?
1: எங்கள் பையன் திருவாரூர்

0: ஒரு ஜிஹெச்ல வந்து ரத்தம் கொடுத்துட்டு வந்து ஒரு பையனுக்கு அப்ப வந்து சர்டிபிகேட் கொடுத்து பாராட்டி அனுப்பியிருந்தாங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இப்ப அதே சென்னையில வேலை பாக்குறேன். அங்க சமைச்சு குடுக்கறவங்க வந்து எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாங்க, மேடம் உங்க பையன் நல்ல பையனா வளர்த்திருக்கீங்க, நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்றது கேட்கக்குள்ள எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
1: மன நிறைவை தந்திருக்குது உங்களுக்கு.
0: இப்ப சமீபத்துல என் பேரன் வந்து எல்கேஜி படிக்கிறான் மேடம். அவன் அந்த சுதந்திர தினத்து அன்னைக்கு பாரதியார் பாட்டு பாடி வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்தான் மேடம். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அதுவும் மன நிறைவே தந்திருக்கு உங்களுக்கு. சரி இப்ப என்ன பாடல் கொடுத்தது?
0: இன்னும் ரொம்ப மன நிறைவா இருக்கு மேடம்.
1: ரொம்ப சந்தோஷமா, அது எங்களுக்கு மன நிறைவை தருது. உங்களுக்கு இப்ப என்ன பாடல் கொடுத்துடலாம்?
0: கண்ணுக்குள் நிலவு பட்டத்துல இருந்து ரோஜா பூந்தோட்டம் அந்த பாட்டு.
1: ஓகே, பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
0: நன்றி மேடம்.

கரைகள் பண்பலை 100.3 வணக்கம் தோழியோடு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃபியில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த போஸ்ட்டையும் நம்ம படிக்கணும் இல்லையா. அலை போல மோதும் கவலைகளை எல்லாம் அன்பெனும் ஒற்றை கரத்தால் துடைக்கும் விடியலின் மெல்லிய கதிரொளி போல இதயத்தில் வந்து குடியேறும் அமைதி. அமைதி தான் என்னோட மனநிறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி, புதுத்துறை ஓவியா. வணக்கம் தோழி, நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மனநிறைவு தாங்க, குறைகளாக எடுத்துக்கொண்டார் தானே குறை, உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அதனால தான் எனக்கு அனைத்துமே மன நிறைவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு திருமணமாகி 5 ஆண்டு தான் என் மகள் பிறந்தால், நான் தாய்மை அடைந்தேன் என்று டாக்டர் சொல்லிய தருணம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம், மகிழ்ச்சியில் அழுதுவிட்டேன் அப்படின்னு காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக நான் எழுதின கவிதை குடும்ப மலர் என்ற புத்தகத்தில் வந்துச்சு, அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மனநிறைவுகள் நிறைவே நடந்திருக்கு. பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் குமரன், எனக்கு மனநிறைவு தந்தது என் மகன் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்தது. மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, மனநிறைவை தந்த தருணம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் படித்து முடித்தது, அவர்கள் நல்லதொரு வேலையை தேடிக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்லேயே நம்ம காரைக்கால் பண்பலையே 100.3 ப்ரோக்ராம்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாக்க காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆதம்பர் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, மன நிறைவை தந்த தருணம் என் பேரப்பிள்ளை பிறந்து என் கையில் வாங்கிய போது என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருடங்கள் குழந்தை இல்லாமல் கன்சீவ் ஆகியும் இந்த குழந்தைக்கு பிரச்சனை வேண்டாம் என்று டாக்டர் சொல்லி நல்ல ஆரோக்கியமான குழந்தை என் கையில் வாங்கிய தருணம்தான் அப்படின்னு நேரு நகர் ஹனீஃபா சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி கனிமொழி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம், எனக்கு மன நிறைவை தந்த தருணம் என்னுடைய பொண்ணு இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுவிட்டார், 375 மார்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனிமொழி உங்கள் பொண்ணுக்கு வாழ்த்துக்கள் பண்பலை சார்பா. மன நிறைவை தந்த தருணம் அப்படின்றத வணக்கம் தோழியில் இன்றைக்கி நம்ம பேசணும். மன நிறைவுன்றது பெரிய வெற்றிகளில் கூட கிடைக்கிறது இல்லை, சில நேரங்களில் நமக்கு பிடிச்சவங்களுடைய அருகாமை, அவங்க பக்கத்தில் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு மன நிறைவு தரும். ஒரு உண்மையான புன்னகை, யாருடைய மகிழ்ச்சிக்கோ நாம் காரணமாக இருந்திருக்கோம் அப்படின்றது கூட ஒரு மன நிறைவை தரும், மனசை அது வந்து ரொம்ப முழுமையாக நிரப்பிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இனிய தருணங்களை திரும்ப நினைவுபடுத்திய பங்கு பெற்ற சிநேகிதிகளுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: எஃப்எம் எக்ஸ்பிரஸ். காரைக்கால் பண்பலை 100.3 பகல் 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசந்தளிர். இடம்பெறும் சிறுமி ஏ இஷிகா. ஒரு மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேன்மழை. 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். இரண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இதில் மரவாடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் ஏ வரதராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 3:00 அனில் பாஸ்தா, 3:30 கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட், மாலை 4:00 ஆர்கேஜி நெய், 4:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் ஊரும் உணவும், சீர்காழி வட்டம் முதலைமேடு திட்டிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே சேகலாவுதீன் அவர்கள். மாலை 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் மாடு வளர்ப்பு அனுபவங்கள். திருத்திரைப்பூண்டி மடப்புரம் ஜி உமா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். இரவு 8:00 அனில் பாஸ்தா, 8:30 கோபால் பல்புடி வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 ஆர்கேஜி நெய்யின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that he is looking forward to his meeting with his Italian counterpart Giorgia Meloni later today. He expressed hope that the talks between them will focus on strengthening India-Italy relations. In a social media post, Mr. Modi said,

நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சந்தோஷ் நாராயணன் இசையில் கபிலன் வரிகளில் பிரதீப் கல்யாணி நாயர் பாடிய அட்டகத்தி பட பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், ஹரிகரன் கூடல், கார்த்திகேயன், அமுதா, அச்சயா, ஆதீஷ், ஹர்ஷவர்தன்.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொல்லை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
10: அனில் சோயா சங்க்ஸ்
11: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜா இசையில் பில்லா 2 பட பாடல் இவர்களுக்காக செமனார்கோவில் குணசேகரன் திலகவதி பரசலூர் அழகநாதன் வைஜெயந்தே மாலா மற்றும் திருச்செம்பலி வாசு பட்டு பூந்தண்டலம் புண்ணியகோடி உமா ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இசை அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா சித்திரை நகர் சிங்கார நாராயணன் ஹேமலதா

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் டிராமா நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசந்தளிர்.
1: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் அச்சு இசையில் கார்த்திக் பாடிய மாலை பொழுதின் மயக்கத்திலே படப்பாடல். இவர்களுக்காக திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திர பிரபா பிரபு, புதுச்சேரி நிஷாந்தி, ஷைனி சரண், வெளிவாக்கம் குபேந்திரன், மேலப்பட்டை ரஜினி, சுகுமார் ஆகியோர், ராமசாமி, மன்னார்குடி பிரபா சுந்தர், திருமழிசை அருணா, சேகர் மாதவரம், ஜமுனா ஏகானந்தம், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், வண்ணை கணேசன், திருவாரூர் புவனா ஸ்ரீவர்ஷினி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது
1: பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படப்பாடல். பாடல் வரிகள், இசை மற்றும் குரல் வேத் சங்கர் சுகவனம். பாடலுக்கு விருப்பம் நனிலம் நாராயணன், காரைக்குடி கனகவலி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 12:35 ஆயிடுச்சு. மனதில் நின்றவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு பாடல் கேட்கலாம். கார்த்திக் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், அரவான் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடலுக்கு விருப்பம். அரியலூர் ஆண்டிமடம் பத்மா நிலமேகம், அப்சரா நிலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

நேர்கள் இதுவரை கேட்டது மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற்ற நிகழ்ச்சி.

0: நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக

0: ஆகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18 திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27 வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்சர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை

0: 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கும். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார்.
1: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புதினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो।
7: चिक, चिक, चिक, चिक, खिच पिच, खिच पिच।
5: तुम हो ही भुलक्कड़।
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
7: चिक, चिक, चिक, चिक।
4: लड़िए मत, जानिए आभा के बारे में।
8: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये

0: पासपोर्ट्स दिखा सकते हैं। आभा सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோ தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பி ஏ இங்கிலீஷ், பிபிஏ,
5: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
7: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம் அக்கா.
8: உங்க பேர் என்ன?
9: ஏ இஷிகா.
8: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
9: 3ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
8: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க?
9: தமிழ் பெருமையை பற்றி சொல்ல போறேன்.
8: எங்க சொல்லுங்களேன்.
9: ஆஞ்சோரே சாஞ்சோரே, என் அன்னை தமிழ் வளர்த்த அன்பு தமிழர்களே, நீதியை நிலைநாட்ட வந்திருக்கும் நீதி வழ்வா நீதிபதிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசும் தலைப்பு என்னவென்றால், என் இனிய தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றிதான். இவ்வுலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு நிகர் வேற எதுவும் இல்லை. இதனால் தானோ என் தமிழ் மொழியை செம்மொழி என்று அழைக்கிறார்கள். தமிழன் என்னொரு இனம் உண்டு, அவனுக்கு தனி ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவன் தன் மொழியாகும், அன்பேயானது வழியாகும். தமிழுக்கு நிகராக ஒரு பாடல் வரிகளை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இதோ உங்களுக்காக சில வரிகள்.

0: இப்பாடலில் வரும் அனைத்து வரிகளும் என் அன்னை தமிழுக்கு, அன்பு தமிழுக்கு, அழகு தமிழுக்கு சமர்ப்பணம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கும் அனைவரும் மாதம் செய்திருக்க வேண்டும் என்றால் அது மிகையாவாது. இலக்கியம் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் இனிமை குறையாமல் கற்பூர் நெஞ்சத்தை நிகழ செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலில் தன்மணங்கள் வேக வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.
1: பாப்பா, ரொம்ப அருமையா தமிழோட பெருமைகளை பத்தி எங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆளுன பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: நான் ஆரஸ்டர்ஸ் ஆக ஆசைப்படுகிறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த ஆரஸ்டர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசந்த்

0: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: நேர்லே பண்பலின் ஒரு புள்ளி மூன்றிலே நாம் கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தெவிட்டாத கானங்களோடு தேன்மழை நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

தேன்மொழி நிகழ்ச்சியில் நாம கேட்க போகிற முதல் பாடல் மகாகவி பாரதியார் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேஜி ஜேசுதாஸ் ஸ்ரீரேகா நரசிம்மஸ்ரீ இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கண்ணே கனியமுதே படத்திலிருந்து 1986 வெளியான இந்த பாடல். நினைவின் ஜன்னல் திறந்தால் நிழலாய் வந்து நிற்கும் உன் பிம்பங்கள் மனதின் ஓரத்தில் மெதுவாய் மலர்ந்து மௌனத்திற்கே இசை தரும் உன் மொழிகள் நின்னையே ரதி என்று.

0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் எஃப்எம் 100.3 ப்ரோக்ராம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணுமா? காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேன்மழையாக சொட்ட வரும் அடுத்த பாடல் வைரமுத்தின் வரிகள் இளையராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். சலங்கை ஒலியிலிருந்து இந்த படம் 1989 வெளியானது. காதலை காற்றாய் உணர்த்தி கண்களில் கனவாய் தங்கும் இதயம் இதமாய் துடிக்கும் சலங்கை ஒலியாய் உனக்காக.

மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பண்பலின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 1:15 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழையில் வரும் அடுத்த சொட்டான பாடல் டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கிளிஞ்சல்கள். 1965 வந்த இந்த படம். சில பாடல்கள் காதலை சொல்லாது, காதலாகவே மாறிவிடும். சில வரிகள் காதில் விழாது, இதயத்தில் வந்து குடியிருக்கும். விழிகள் மேடையாகி

0: நமது பண்பலை நீர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நாங்கள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம்.

0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடிந்த நாள் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.

0: वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தேன்மொழியில் கானமாய் சட்ட வரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் சித்ராவோட குரல் கொடுத்திருக்கிறார். இதழின் அமைதியிலும் மனதின் சுகத்திலும் உன் நினைவாய் வந்து சேரும் கீதாஞ்சலியாய் இந்த கானம் ஒரு ஜீவன் அழைத்ததென்று.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது. காரைக்கால் பேசர் தங்க மாளிகையின் தேன்மழை. இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசைக்கு வயது கிடையாது, நல்ல பாடல்களுக்கு முடிவு கிடையாது. மீண்டும் இன்னொரு இனிய தேன்மழையில் நனைய இசை பயணத்தில் சந்திப்போம். நேர்லே காரைக்கால் எஃப்எம் 100.3 ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3
3: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர். அருள் பிரகாஷ் அவர்கள்.
9: தென்னையை வந்து 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, வெள்ளை கருந்தலை புழு மற்றும் ஈரோப்பை சிலந்தி ஆகியவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றன. முதல்ல காண்டாமிருக வண்டை பற்றி பார்ப்போம். இந்த வண்டிற்கு காண்டாமிருகம் போல் ஒற்றை கொம்பு இருப்பதால் காண்டாமிருக வண்டு என அழைக்கப்படுகிறது. பெண் வண்டு தன் முட்டைகளை எங்கே வைக்கும்னு பார்த்தீங்கன்னா எருக்குழிகள், பட்டுப்போன மரங்கள், மக்கும் தன்மை கொண்ட பொருட்கள் ஆகிய இடங்களில் வந்து அதோட முட்டைகளை வந்து இடும். இந்த வண்டின் புழுக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கும் பொருட்கள், மாட்டுச்சாணம், எருக்குழிகள், தென்னந்தோப்பில் விழுந்து அகற்றப்படாத தென்னை மரங்களின் மக்கிய பாகங்கள் போன்றவற்றில் இப்புழுக்கள் வந்து காணப்படும். இவ்வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளங்கன்றுகளையும் மரங்களையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள்

0: விரியாத பாலைகள் ஆகியவற்றை குடைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். சேதமடைந்த பகுதிகளில் வண்டுகள் வெளியேற்றிய மரச்சக்கைகள் காணப்படும். காண்டாமிருக வண்டுகளால் மரங்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு கூன் வண்டுகள் முட்டையிடுவதற்கும் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கும் காரணமாகின்றது. காண்டாமிருக வண்டின் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்க்கலாம். எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழிகளில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழை காலங்களில் பூச்சிகளை கொல்லக்கூடிய மெட்டாரைசியம் என்ற பூஞ்சாணத்தை தெளிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை எக்டருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை வந்து தென்னை மரத்திலோ அல்லது ஓலைகளிலோ கட்டி வைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்பொறிகளை தென்னை மரங்கள் இல்லாத வெளிப்பரப்பில் இரும்பு அல்லது மரத்தூணில் 6 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். கவர்ச்சி பொறிகளில் விழும் வண்டுகளை கண்காணித்து உடனடியாக அழித்துவிட வேண்டும். மரத்தின் குருத்து பகுதியில் வண்டுகள் சேதப்படுத்திய துளைகளில் கூர்மையான கம்பியை உட்செலுத்தி வளர்ந்த வண்டுகளை வெளியே எடுத்து அழிக்கலாம். ஆமணக்கு புண்ணாக்கு 1 கிலோ, ஈஸ்ட் 5 கிராம் ஆகியவற்றை 5 லிட்டர் தண்ணீருடன் கலந்து மண்பானைகளில் ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை தூள் 50 கிராமை 100 கிராம் காய்ந்த மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இடலாம். கோடை மற்றும் மழை காலங்களில் இரவு நேரத்தில் ஏக்கருக்கு 1 வீதம் விளக்கு பொறிகளை தோப்பின் வெளிப்பகுதிகளில் வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம்.
1: சார், காண்டாமிருக வண்டாச்சு, அடுத்த பூச்சி
0: சிகப்பு கூன் வண்டு. இந்த வண்டிற்கு ஊசி வண்டு என்ற பெயரும் உண்டு. இது வந்து ஒரு அபாயகரமான பூச்சியாகும். ஏன்னா இந்த வண்டின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மரம் இறக்கும் தருணத்தில்தான் கண்டறிய முடியும். தாய் சிவப்பு கூன் வண்டு காண்டாமிருக வண்டு தாக்குதலால் குருத்து பகுதியில் ஏற்பட்ட துவாரத்தில் அல்லது தண்டு பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் முட்டைகளை வைக்கும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் புழுக்கள் குருத்து பகுதிகளுக்குள்ளோ அல்லது தண்டு நில்லோ குடைந்து சென்று உள்ளே உள்ள மரத்தின் திசுக்களை உண்டு வாழும். தண்டின் உள்ளே கூட்டுப்புழுவாக மாறி கூன் ஒன்றாக வெளிவரும். சிகப்பு கூன் வண்டின் சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, தாக்கப்பட்ட மரங்களின் குருத்து பகுதி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். கூன் வண்டின் புழுக்கள் தண்டு பகுதியில் நுழைந்திருந்தால் பென்சில் அளவு துவாரத்தில் செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். புழுக்கள் சாப்பிட்ட சக்கைகள் துவாரத்தின் வழியாக வெளிவருவதை பார்க்க முடியும். சாறு வடியும் பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசும். மரம் பாதிக்கப்பட்ட சில நாட்களில் குருத்து பகுதி காய்ந்து சாய்ந்துவிடும். மட்டைகள் எல்லாம் வந்து சரிஞ்சுவிடும். பாதிக்கப்பட்ட மரங்களின் தண்டு பகுதியில் காலை நேரத்தில் காது வைத்து கேட்டால் புழுக்கள் ஏற்படுத்தும் ஒளியை தெளிவாக கேட்க முடியும். பெரும்பாலும் 20 வயதிற்கு குறைவான தென்னை மரங்களை இப்பூச்சி தாக்கும். குறிப்பாக குட்டை மற்றும் வீரிய ஒட்டு தென்னை ரகங்களை இப்பூச்சி அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். சிகப்பு கூன் வண்டின் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை ஆரம்ப நிலையில் கண்டறிவது கடினம் என்பதால் வருமுன் காக்கும் வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். காண்டாமிருக வண்டின் தாக்குதல் கூன் வண்டின் தாக்குதலுக்கு வழிவகுப்பதால் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மரத்தில் ஏற்படும் காயங்களில் கூன் வண்டு முட்டையிடுவதால் தென்னை மரங்களில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மற்றும் கூன் வண்டு தாக்கிய மரங்கள் தோப்பில் இருந்தால் உடனடியாக தோப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி எக்டருக்கு 1 வீதம் வைத்து சிகப்பு கூன் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் வண்டுகளை அவ்வப்போது கண்காணித்து அழிக்க வேண்டும்.
1: காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு ஆச்சு, அடுத்ததா?
0: அடுத்ததா வந்து கருந்தலை புழுக்கள் பற்றி பார்ப்போம். இப்பூச்சியின் புழுக்களின் தலை கருப்பாக உள்ளதால் கருந்தலை புழு என அழைக்கப்படுகிறது. இப்புழுக்கள் இலைகளின்

0: அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிச்சேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் கருந்தலை புழுவின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். கருந்தலை புழுவின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட தென்னை மரத்தை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அதிகம் பாதிப்புக்கு உள்ளான மரங்கள் தீயினால் கருகியது போன்று காணப்படும். கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும் குருத்து பகுதியில் உள்ள ஓலைகள் மட்டும் பச்சையாகவும் தென்படும். பாதிக்கப்பட்ட இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள், புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் நூலாம்படையுடன் காணப்படும். கருந்தலை புழுவின் மேலாண்மை முறைகள்: மிகவும் பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலைகளை மரத்திலிருந்து 3 அடி விட்டு வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதனால் தாக்கப்பட்ட இலைகளில் உள்ள முட்டைகள், புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழிக்கப்பட்டு சேதம் குறைய வாய்ப்புள்ளது. இரவு 7 மணி முதல் 11 மணி வரையில் ஏக்கருக்கு 1 விளக்கு பொறி வீதம் வைத்து தாய் அந்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்தும் அழிக்கலாம். இவ்வாறு செய்வதால் அந்து பூச்சிகள் முட்டையிடுவது குறைந்து தாக்குதல் தடுக்கப்படும். கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஏக்கருக்கு 21 பாக்கெட் பிரக்கானிட் ஒட்டுண்ணிகளை 21 நாட்கள் இடைவெளியில் 3 முதல் 4 முறை விடலாம். ஒட்டுண்ணிகளை பரவலாக தோப்பின் குறுக்கே நடந்தும் விடலாம். உயரம் குறைவாக உள்ள மரங்களில் ஒட்டுண்ணிகளை மரத்தின் கீழ்ப்பகுதியிலும் உயரம் அதிகமாக உள்ள மரங்களில் மேலேயும் விடலாம். இந்த பிரக்கானிட் ஒட்டுண்ணிகள் வந்து ஆலியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் கீழ் இயங்கும் ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகங்களிலும் கிடைக்கும்.
1: டாக்டர், அடுத்தது இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ பத்தி சொல்றீங்களா?
0: இது வந்து ஒரு அயல் நாட்டு பூச்சியாகும். 2016 ஆம் ஆண்டு முதல் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாய்ப்பூச்சி துருள் வடிவில் முட்டையிடுவதால் பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்று, தாய்ப்பூச்சி சுருள் வடிவில் முட்டையிடுவதால் இப்பூச்சிக்கு சுருள் வெள்ளை ஈ என்ற பெயர் வந்தது. இப்பூச்சியின் சேத அறிகுறிகள்: தாக்கப்பட்ட இலைகளின் அடிபாகத்தில் சுருள் சுருளாக நீள்வட்ட வடிவில் முட்டைகள் காணப்படும். இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த வெள்ளை ஈக்கள் ஓலைகளின் அடிபாகத்தில் கூட்டமாக இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சி மரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் கீழே உள்ள இலைகளின் மேல் பரப்பில் விழுந்து பரவி கரும்பூசணம் வளர்வதால் ஓலைகளின் கருப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் ஒளிச்சேர்க்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டு தென்னை மரத்தின் வளர்ச்சி குன்றிவிடும். ரூகோஸ் சுருள் விலை ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பார்ப்போம். பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது தென்னந்தோப்பில் உள்ள ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகளும் அழிந்துவிடும். மஞ்சள் நிற பாலித்தீன்களால் ஆன ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மரங்களுக்கு இடையில் தொங்கவிட்டோ அல்லது தண்டு பகுதியில் 6 அடி உயரத்தில் சுற்றியும் வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தாள்களை துணியால் சுத்தமாக துடைத்த பின்பு ஒட்டும் பசையான விளக்கெண்ணெயை பூச வேண்டும். விசை தெளிப்பானை கொண்டு மிக வேகமாக தண்ணீரை பீச்சி அடித்து இளங்குஞ்சிகளையும் தாய்ப்பூச்சிகளையும் அழிக்கலாம். என்கார்சியா ஒட்டுண்ணி குலவிகள் உள்ள தென்னை ஓலைகளை ஏக்கருக்கு 10 இலை துண்டுகள் வீதம் தாக்கப்பட்ட ஓலைகளின் மீது இணைத்து கட்டுப்படுத்தலாம். கிரைசோபிட் அல்லது அப்பட்டோகிரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கி முட்டைகளை ஏக்கருக்கு 400 வீதம் தாக்கப்பட்ட இலைகளின் மீது இணைத்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வாழை அல்லது சீதா மரங்களை ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையை வளர்ப்பதால் என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டினை அதிகரிக்கலாம்.
1: சரி டாக்டர், அடுத்தது எதை பத்தி சொல்ல போறீங்க?
0: ஈரியோஃபைட் சிலந்தி. இச்சிலந்தி வந்து மிகவும் சிறியதாக இருக்கும், கண்களுக்கு தெரியாது. இந்த சிலந்தியோட சேத அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, குரும்பிகளின் தோடுகளுக்கு அடியில் கூட்டமாக சேர்ந்து சாற்றினை உறிஞ்சுவதால் குரும்பிகள் வந்து உதிரும். இதன் தாக்குதல் 2-3 மாத குரும்பிகளில் முக்கோண வடிவ மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திட்டைகளை ஏற்படுத்தும். காய்களில் சிலந்திகளின் தாக்குதல் அதிகரிக்கும் போது குரும்பிகளின் அளவு சிறியதாகிவிடும். முற்றிய காய்களில் நீள்வாக்கில் வெடிப்புகளாக திட்டுகள் காணப்படும். ஈரியோஃபைட் சிலந்தியின் ஒருங்கிணை

0: இந்த மேலாண்மை முறைகள் பிரியோஃபைட்ஸிலிருந்து தாக்குதலை பெருமளவில் குறைக்க தகுந்த நீர் மற்றும் உர மேலாண்மை அவசியமாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 1% அசாடிராக்டின் 5 மில்லி மருந்து அல்லது வேப்ப எண்ணெய் 30 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து ஜனவரி, மார்ச் மற்றும் மே மாதங்களில் தாக்கப்பட்ட 3 மாத குரும்பைகளின் மேல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலி மற்றும் அணில். எலிகள் வந்து மிக ஆழமான துவாரங்களை இட்டு வேர்களை தாக்கும். தென்னை நாற்றுகளின் நடுக்குருத்து இலைகளின் அடித்தண்டு பகுதியை கடித்து தின்றுவிடும். பாதிக்கப்பட்ட நாற்றுகள் இறந்துவிடும். இளநீர் பத தேங்காய்களை துவாரமிட்டு இளநீரை குடிப்பதால் காய்கள் வாடி கொட்டிவிடும். தேங்காயின் காம்பு பகுதியின் அருகில் துளையிடும் போது நார்பகுதியானது பூசானம், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களால் பாதிக்கப்பட்டு காய்கள் வாடி அல்லது அழுகி காம்பிலிருந்து விழுந்துவிடும். எலி மற்றும் அணிலின் மேலாண்மை முறைகள்: தென்னந்தோப்பை புறவாக வைக்க வேண்டும். எலிகளின் சேதத்தை தடுக்க புரோமோடயலோன் தயார் நிலை கேக்குகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி பூச்சி மற்றும் இதர உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து தென்னையை பாதுகாக்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்.
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியில சீர்காழி வட்டம் முதலைமேடு திட்டில் நேரலையாக உலாவறதுக்காக பரந்தாமன் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. உங்களை வந்து சந்திக்கிறதுக்காக, உங்களுடைய ஊருடைய உணவு பத்தி சிறப்பாக சொல்றதுக்காகவும் இன்று மாலை 4 மணிக்கு இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம், ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47%

0: சதவிகிதம் பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97%க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5 இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8 முதல் 15 தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள், உள்ளடக்கிய மேம்பாடு, போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17th ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும், உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்த மூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழிகளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.

0: தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000-க்கும் மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்கொள்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிளில் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம், ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 1:55. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இன்று அச்சாணி.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.

0: கொச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்,
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர், அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மரவாடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் ஏ வரதராஜன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். நேரலையை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். ஐயா வணக்கம்.
7: வணக்கம்.
6: நிகழ்ச்சியின் தொடக்கமா உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க.
7: எனக்கு ஒரு தொழிலாட்டம், நான் 10வது படிச்சிருக்கேன். தொழிலாட்டம் ஹைஸ்கூல்ல தான் படித்தேன்.
6: சரி.
7: கிட்டத்தட்ட ஒரு 30 அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
6: விவசாயம் தான்.
7: நான் 2001 கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. பையன் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காள்.
6: சரி.
7: முடிச்சுட்டு இப்போ ரஷ்யாவில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காள்.
6: ரஷ்யாவில் என்ன பண்ணுறாங்க?
7: இந்த சுற்றுலா தளத்துக்கெல்லாம் இந்த பூச்செடியெலாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விரை போட்டு இது பண்ணா.
6: ஆமாம்.
7: அது ரஷ்யாவில் ஒரு 15 வியட்நாமில் ஒரு 15 அது மாதிரி மாறி மாறி வரும்.
6: ஓ.
7: பையன் பேர் ஹரிகரன். இன்னொரு பையன் பேர் ஆகார
6: முதல்வன்.
7: டிரைவராக தான் இருக்க.
6: மனைவி எப்படி உங்களுக்கு?
7: வீட்டில் தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
6: இல்லை உங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா?
7: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா பிஎஸ்சி நர்சிங்
6: படிச்சிட்டு இருக்காங்க.
7: 2 படிச்சுட்டு இருக்கோம்.
6: சரி, ஓகே. இப்போ இந்த மரவாணி தொழில், அதாவது இந்த மரம் சம்மந்தமான தொழிலுக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு எண்ணம்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வேலை தான் நமக்கு, இதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு?
7: டெய்லி வேலை கிடைச்சிது, வேலை கிடைக்குது. ஒன்று, இந்த தொழிலை கற்றுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தில் தான் வேலை.
6: ஆர்வம். சரி, யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க?
7: பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார், இறந்துட்டார். அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்.
6: சரி. அவங்க என்ன ஊரில் இருக்காங்க?
7: பக்கத்து ஆதி திருவிளையாட்டம் தான்.
6: திருவிளையாட்டம் தான். எப்படி நீங்கள் தினமும் அவர்கிட்ட வேலை பார்த்து?
7: டெய்லி அவர்கிட்ட பேச போங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு பையன், ரெண்டு பையனும் வெளில இருக்காங்க. ரவின்னு ஒரு பையன், இந்த ரூபாய் அன்பழகன் வந்து செல்வன் இருக்காப்ல. முதல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்கோம்ல, அப்படியே நாங்கள் 3 பேர் சேர்ந்து அப்படி வேலைக்கு போகிற மாதிரி போய் அப்படியே அந்த வேலையை கற்றுக்கிட்டோம்.
6: சரி. எது எப்படி ஆரம்பிச்சிங்க, என்னென்ன வேலைகள் செஞ்சு ஆரம்பிச்சிங்க?
7: முன்னாடி இந்த மரம் தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி இது பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வாழ்றத்து கற்றுக்கிட்டேன்.
6: சரி.
7: அப்புறம் பின்னாடி பேக் சைடு இருக்கிறது கற்றுக்கிட்டேன்.
6: அப்படின்னா புரியல,
7: மரம் அறுக்கக்குள்ள பின்னாடி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மறுபடியும் ஃபோர்மேனாக
6: கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அப்போ அதுதான் சொல்லி கொடுப்பாங்களா? ஏன் அப்படி?
7: ஃபஸ்ட்டு எடுத்துமே மிஷினில் விட முடியாது, கையை அடிபட்டுரும்.
6: ஆமாம்.
7: ஒரே ஒரு பில்லு போட்டால் கூட கை தனியாக
6: வந்துடும்.
7: ரன்னிங்கில் போகணும், ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை செய்யணும் மேடம்.
6: அதனால சரி.
7: அது இல்லாமல் அந்த அளவுலாம் கற்றுக்கணும், இந்த மரம் அளக்குற அளவுலாம் கற்றுக்கணும்.
6: என்ன வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க?
7: நான் வந்து 19 ஆரம்பித்தேன் மேடம்.
6: 19. சரி. ஒரு பாடல் கேட்கலாம், ஒரு பாடல் சொல்லுங்கள்.
7: தாயின் சிறந்த கோயிலும் இல்லைன்னு போட்டு
6: அகத்தியர்
7: அகத்தியர் படுத்தலாம்.

0: இப்போ நீங்க வந்து மரவாடி தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, எங்க இருந்து அந்த தொழில் ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறது, அப்புறம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அடுத்து வந்து உங்க தொழிலை பத்தி நம்ம பேசலாம். இப்போ இந்த தொழில வந்து நீங்க எத்தனை ஆண்டுகளா நீங்க இருக்கீங்க?
1: 35 வருஷமா இருக்காங்க.
0: 35 வருஷமா? ஓகே, ரொம்ப நல்ல ஒரு விஷயம், மகிழ்ச்சியான விஷயமும் கூட. 35 ஆண்டுகள் ஒரே இதில் நீங்கள் வேலை பார்க்குறது. இப்போ இந்த மரவாடி அப்படிங்கிறதோட முக்கிய வேலை என்ன? அது முக்கியமாக மரவாடினா இதுதான், இந்த வேலை தான் செய்வாங்க அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது சொல்லுங்கள்.
1: கட்லி பீரோ, இந்த கல்யாணத்துக்குள்ள ஆர்டர் எல்லாம் ஸ்வாபா கட்லி பீரோ,
0: சரி,
1: வீட்டுக்கு நில சைஸு, ஜன்னல் சைஸு, இந்த மாதிரிலாம் கொடுக்குறதெல்லாம் இருக்கும்.
0: அது இல்லாமல்
1: வேற டிசைன் வர்க் எல்லாம் பண்றது.
0: டிசைன் வர்க்னா என்ன வர்க் சொல்றீங்க?
1: இந்த பூலாம் போடுறாங்களே மரத்திலேயே,
0: அதாவது அது அழகுபடுத்துறதுக்காக. இப்ப நிலையில அந்த நில மாலையை அதை சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? வாசல் மாலை. அது எப்படி செய்யறது?
1: அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல தனியா கொடுத்துருவாங்க,
0: டிசைன் கொடுத்துருவாங்க,
1: அது தனியா கொடுத்துருவாங்க. இதை நாங்கள் வந்து மரம் அறுத்து மட்டும் இழைச்சி கொடுத்துருவோம்,
0: அந்த
1: பட்டையை இழைச்சி கொடுத்துருவோம். அதை அவங்க பூ டிசைன் போடுறதுக்கு அவங்க தனியா பண்ணி கொடுத்துருவாங்க.
0: பூ டிசைன் எப்படி போடுறாங்க, நீங்க எப்படி பார்த்துருப்பீங்கல்ல?
1: அது வந்து எல்லாமே மிஷினரி தான் மேடம், எல்லாமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி அதுலேயே டிசைன் ஒர்க் பண்ணிடுவாங்க.
0: இல்லை அது எப்படி பிரிண்ட் எடுத்து வைப்பாங்க?
1: அதுக்கு முன்னாடி வந்து உளியால குத்தி தான்.
0: ஆமா, அது பண்ணுவாங்க, குத்திட்டு அது ஒரு லைட்டா பென்சிலால டிராயிங் போட்டுட்டு,
1: டிராயிங் போட்டு அதுக்கு ப்ரூ பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் மிஷினா வந்துருச்சு. இப்ப
0: மிஷினா எப்படி அப்படியே மைனியூட்டா ஆணி மாதிரி அப்படியே
1: அறுத்திட்டே வருமா? குத்தி எடுத்து
0: அந்த டிசைன் எப்படி போடுவாங்க?
1: முன்னாடி கம்ப்யூட்டர்ல முன்னாடி இது பண்ணிடுவாங்க
0: மேடம். சரி,
1: என்ன டிசைன் நம்ம கேக்குறோமோ?
0: நான் பாத்துர்க்கேன், கம்ப்யூட்டர்ல டிசைன் இருக்கும். அத மரத்துல எப்படி கொண்டு வருவாங்க?
1: அந்த மரத்துல திரும்ப மறுபடியும் அந்த மிஷின்ல வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணி அது தனியா இது பண்ணிடுவாங்க மேடம்.
0: அது வருமா?
1: வந்துரும்.
0: இல்ல பிரிண்ட் எடுத்து ஒட்டி அது மாதிரி கட்டி?
1: இல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல இது பண்ணி அவங்க அதுலயே வச்சு இது பண்ணிடுவாங்க. அந்த

0: மிஷினில் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக ஆயிடும்.
1: அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கட்
0: அந்த
1: பண்ணிடும்.
0: 6 அடிக்குனா 6 அடி, 5 அடினா 5 அடி, 7 7.5 அடினா 7.5 அடி, அந்த நில சைஸ்
1: வேணும். அந்த அப்படியே அச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஒரு பிசு கூட இருக்க மாட்டேங்குது.
0: நிலைக்கு என்ன சைஸோ அதுக்கு நம்ம அது அளவு கொடுத்தா அந்த அளவுபடி கரெக்டாக அவங்க அது பண்ணி கொடுத்து அது அளவு வச்சு அதுக்கு பிறகு போயிடும். என்ன டிசைன் கேட்குறோமோ அந்த டிசைன் போட்டு.
1: இப்போ நீங்கள் பிளைனாக கொடுத்த மரத்து மேலே அந்த டிசைன் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுவீங்க?
0: அதுக்கு பிறகு ஆசாரி வந்து இந்த பாலிஷ் பண்ணுறது, பாலிஷ் பண்ணி இலையில் ஃபிட்டிங் பண்ணிவிடும்.
1: பாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும்னா அடித்து
0: அதெல்லாம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
1: ஓகே, இப்போ பழைய நீங்கள் 35 வருஷமாக இதில் இருந்துகிட்ருக்கீங்க இல்லையா, அதனால் பழைய காலத்துக்கும் இப்போவும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும்
0: காலத்தில் வந்து எல்லாமே வந்து இப்போ அந்த ஒளியால் குத்தி தான் இந்த டிசைன்லாம் போட்டோம் போட்டு ஆசிரியர்களுக்கெல்லாம் அதிக வேலை இருந்துச்சு. இப்போ எல்லாம் மிஷினரியாக போயிடுச்சு, அதனால தான் இப்போ இதாக இருக்கும்.
1: இப்போ வேலை கம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை மர வியாபாரம் நான் கேட்குறேன், இப்போ அப்போ எப்படி மர வியாபாரம் மர பொருட்களாக
0: அதில் என்ன குறையவில்லை.

0: பழைய காலத்துல வந்து எல்லாமே வந்து இப்ப இந்த ஒளியால குத்தி தான் இந்த டிசைன் எல்லாம் பண்ணோம் மட்டும் ஆசாரியர்களுக்கெல்லாம் அதிக வேலை இருந்துச்சு. இப்ப எல்லாம் மிஷினரியா போயிடுச்சு, அதனாலதான் இப்போ இதாக இருக்கும்.
1: இப்போ வேலை கம்மி அப்படின்னு சொல்றீங்க. இல்லை மர வியாபாரம் நான் கேட்குறேன், இப்போ அப்போ எப்படி மர வியாபாரம் மர பொருட்களாக
0: இருந்தால் அதில் என்ன குறையவே இல்லை மேடம், நல்லாயிருக்கு. முன்னே இருந்த மாதிரி எப்படி நல்லாயிருக்கு. இப்போ விலையை தான் கொஞ்சம் அதிக விஷயமா இருக்கு,
1: மரத்தோட விலை
0: அதே மாதிரி அதுக்கு பிறகு இந்த மெட்டீரியல்லாம் இருக்குங்களே அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு.
1: சரி, மெட்டீரியல்னால் எதை எதை சொல்கிறீங்க?
0: இப்போ இந்த பெயிண்ட் ஜாமான் இருக்குது, ஸ்குரு ஸ்குரு இந்த எல்லாமே அனைத்தும் இருக்குங்களே, அதையெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குங்க.
1: இப்போ மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக சேல்ஸ் ஆகுறது எந்த?
0: தேக்குதான் மேடம்.
1: தேக்குதான்.
0: தேக்குதான்.
1: ஏன் அதை விரும்பி வாங்க?
0: அது கிரெயின்ஸ் அது நல்லாயிருக்கும்,
1: அந்த
0: மரத்தோட கிரெயின்ஸ்
1: நேச்சுரலாகவே அதில் இருக்கும்,
0: நேச்சுரலாகவே இருக்கும். அதில் நம்ம வார்னிஷ் பண்ணி பாலிஷ் போட்டோம்னா இந்த ரேகெல்லாம் நல்லா இதாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அதெல்லாம் நல்லாயிருக்கும் மேடம்.
1: இப்போ தேக்குனால நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கோல்டு மாதிரி தங்கம் மாதிரி தான் இருக்கு இல்லையா, இப்போ அதுவும் பெயிண்ட் பண்ணிட்டோம்னா பயங்கரமா இருக்கு.
0: அதே அளவுக்கு நம்ம
1: எக்ஸ்ட்ரா பெயிண்டே அடிக்கிறது அடிக்க
0: வேணாம், அடிக்க வேணாம் மேடம். நல்லா
1: இந்த வார்னிஷ் மாதிரி கிளாஸ் மாதிரி ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க.
0: அதுல தனித்தனியா இருக்கு, நாட்டு தேக்கு இருக்கு, பாரஸ் தேக்கு இருக்கு, அதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அதுல பாரஸ் தேக்கு வந்து கிரைன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்.
0: காரணம் என்னன்னு நம்ம நாளைக்கு முத்த விட்டு மரத்தை முத்த விட்டு வெட்டுறாங்களா, அதனாலதான் காரணம். அதான்
1: அப்போ இந்த கலர்லாம் எதுவுமே தேவையில்லை. அது இப்போ ஒவ்வொன்றும் இப்போ ஃபாரஸ்ட்டுனா அது என்ன எப்படி டார்க் கலராக இருக்குமா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு.
0: இல்லை அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கண்ணு தேக்கு கண்ணு வச்சோம்னா 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு பிறகு தான் அது வெட்டணும்.
1: சரி,
0: அப்போ தான் அதனோட கிரேஸ் அங்கே நல்லாயிருக்கும். அதனால் வந்து அந்த பாரஸ்டில் ஒரு அது பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டில் உள்ள வச்சுருக்கா அவசரத்துக்கு
1: வெட்டிடுவாங்க,
0: அதனால் கொஞ்சம் கிரேஸ் கொஞ்சம் குறையும். அது மாதிரி தான் காரணம், வேறு ஒன்று.
1: அப்போ மரம் எவ்வளோக்கு எவ்வளோ வயது முதிர்ந்து போகுதோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஸ்ட்ராங் அழுத்தமும் நல்லா
0: அழுத்தமும் நல்லாயிருக்கும்.
1: சரி, இப்போ தேக்கு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிலை கதவு அப்புறம் ஏதாவது ஃபர்னிச்சர் இந்த மாதிரி செய்கிறாங்க. மற்றபடி இப்போ வாசல் நிலைக்கு தான் மேக்ஸிமம் எல்லாருமே தேக்கு போடுறாங்க,
0: எல்லாத்துக்குமே போடுவாங்க மேடம், ஜன்னலுக்கு போடுவாங்க
1: போடுவாங்க. இப்போ பட்ஜெட்குள்ளே ஒருத்தவங்க கட்டுறாங்க அப்படின்னா மற்ற மரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்,
0: யூஸ் பண்ணிக்கலாம் மேடம்.
1: எல்லாராலையும் எல்லா
0: மெயின் நிலைக்கு மட்டும் தேக்கை போட்டுக்கிட்டு பாக்கியெல்லாம் வேம்பு பூவரசு இந்த மாதிரி போட்டுக்கலாம் மேடம்.
1: வேம்பு அப்புறம் பூவரசு,
0: பூவரசு
1: வேறு என்ன மரம் இருக்குது?
0: வேறு நிறையா இருக்குங்க மேடம், வந்து மஞ்சள் கடம்பு இருக்குது, பர்ம தேக்கெலாம் ரேட்டு கூட, அதெல்லாம் ரேட்டு கூட, ஒரு சிலர் வையாத ரேட்டு கூட இருக்குங்கிறனால கொஞ்சம் கஷ்டம் பண்ணுவாங்க.
1: இந்த மகாகனின்னு சொல்கிறாங்களா,
0: அது வந்து அவ்வளோக்கு வரத்து கிடையாது மேடம், அது சுமார் தான். வேம்பு அளவுக்கு கூட அது கிடையாது,
1: இருக்காது. எதுக்கு பயன்படுத்துவாங்க அது?
0: அது நிலைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க, கட்டில் பீரோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து ஒரு
1: வளையக்கூடிய தன்மை,
0: கொஞ்சம் அதிகமாக வளையக்கூடிய தன்மை கூட இந்த அந்த நாளாவன காய காய அப்படி திரியிட்டு போயிடும்.
1: அதுதான் இந்த மரம், அதாவது ரெடிமேடாகவே வருது தெரியுமா, இந்த உள்ளே வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, உள்ள அலமாரி மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த ரெடிமேடாக வாங்கிட்டு அதை கட் பண்ணிட்டு ஒரு பச்சை கலரில் இருக்குது, அதுக்கு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து
0: என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தேக்கு தான் கேட்டோம்னா அந்த தேக்கு மரத்தை இல்லாமல் வேறு மரத்தை மாற்றி கொடுத்துருவாங்க, அது வந்து உழைப்புக்கு நல்லா இருக்காது, அதனால தான் வேணும். இப்போ
1: அது என்னன்னு கேட்குறேன், அது என்ன மரம்? ஒரு ஒரு மாதிரி கிரீன் கலராக அது பெயிண்ட் அடிச்சே வருது. அது
0: அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அதுவும் பரஸ் உள்ள மரம் தாங்க, அந்த மகாகனி, மஞ்சள் கடம்ப, தேக்கு, புள்ள மருது, கருமருது இந்த மாதிரிலாம் இருக்குங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கும். கருமருது புள்ள மருது தான் நல்லாயிருக்கும்.
1: ஓ, அதெல்லாம் என்ன மரம்? அதெல்லாம் நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிற மரமா? அதெல்லாம்
0: அதெல்லாம் நம்ம சைடு கிடையாதுங்க, நம்ம மலேசியாவில் வந்து வரோம், பர்மாவிலேருந்து வரும்,
1: சரி,
0: கேரளாவிலேருந்து வரும் தேக்குலாம், கேரளாவிலேருந்து நிறைய வரும், இங்கே நம்ம ஏரியாவிலும் தேக்கு நிறைய வரும்.
1: சரி, ஒரு பாடல் கேட்டுருவோம், ஒரு பாடல் சொல்லுங்கள்.
0: அவ்வளோ ஒரு தொடர் கதையில் ரொம்ப

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது அச்சாணி. ஐயா, இப்போ வந்து மரவாடி அப்படின்னா அதில் என்னென்னலாம் செய்வாங்க, எப்படி செய்வாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு மரப்பொருளோ இல்லை நிலவு கதை எதுவாக இருக்கட்டும், அதை வந்து செய்கிறதுக்காக நம்ம வந்து மரத்தை தேர்ந்தெடுத்து வாங்கணும் இல்லையா, அதை வந்து எப்படி பார்த்து வாங்கிறது?
1: மரம் வச்சுருக்கவங்கள்ட்ட பார்த்து வாங்கி வெட்டி தான் எடுத்து வரும்.
0: இல்லை இல்லை, நான் வந்து தரமான மரமா, இது நல்ல ஒர்த்து தானா, உறுதியாக இருக்குமா அப்படின்னு எப்படி பார்க்கறதுன்னு நான் கேட்குறேன்.
1: நல்ல மரத்தில் நல்ல ரேகை வரும், வெட்டின உடனே ரேகை உள்ள நல்லா இதாக இருக்கும். அதை பார்த்து தான் வாங்குவோம்.
0: ரேகை அதிகமாக இருந்துச்சுன்னா
1: நல்லாயிருக்கும், மரம் நல்லாயிருக்கும்.
0: வயது அதிகம் மரத்தோட, இது அதை ஸ்ட்ராங் நல்லாயிருக்கும்.
1: மரம் முத்த மரம் பெருமரமாக இருக்குங்களா, 5 அடி 6 அடி சுற்றுல உள்ள மரம்லாம் பெருமரமாக இருக்குங்களா, அந்த மாதிரி உள்ளதான பார்த்து வாங்குவோம்.
0: எந்த வேலைக்கு எந்த மரம் கரெக்டாக இருக்கும்?
1: கட்டில் பீரோவுக்கு எல்லாத்தையுமே தேக்கு பெஸ்ட்டு, பூவரசு வேம்பு நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா கட்டில் பீரோ அந்த கல்யாண ஆர்டர்லாம் வருதுங்களா, அதுக்கெல்லாம் இது பண்ணி.
0: இப்போ பூவரசு வேம்புலாம் அந்த வெயிட் அதிகமாக இருக்குமா?
1: இருக்காது, வெயிட்டு அவ்வளோக்கா இருக்காது, வெயிட்டு நல்லாயிருக்கும். உழைப்புக்கு பூவரசும் நல்லாயிருக்கும், தேக்கு மாதிரி தேக்கு ஈக்குவலுக்கு அது நல்லாயிருக்கும்.
0: இப்போ வெயிட்டு கம்மியாக நம்ம செய்யணும் அப்படின்னா எந்த மரத்தை எடுத்துக்கலாம்?
1: அதிலே வந்து தேக்குலேயே வெயிட்லெஸ் கம்மியாக உள்ளதெல்லாம் இருக்குங்க, அதனால் உழைப்புக்கு நல்லா இருக்காது. நல்லா இருக்காது.
0: அப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறது தான் வந்து நல்லது, ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போது இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சவாலாக ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அது எதை சொல்லுவீங்க?
1: வேலை கஷ்டம்,
0: அதாவது ஆமாம், இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தேன், எனக்கு இந்த தொழிலில் இதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்.
1: மரம் பெருமரமாக கொண்டு கிட்ட கொண்டு சேர்த்து கஷ்டப்பட்டு மரம் உருட்டி கொண்டு கிட்ட கொண்டு அந்த வசம் பார்த்து அறுக்குறோங்களே, அதுதான் கஷ்டமாக இருக்கும்.
0: அது அந்த அளவுக்கு தள்ளி எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம்,
1: கஷ்டம்
0: உங்களுக்கு. லாரியில் வந்து இறங்கிடும், அதுக்கு அதுலேருந்து நீங்கள் மிஷினுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்.
1: டிராக்டர் கட்டி உரப்பு கட்டி எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கு முன்னாடியெல்லாம் உருட்டி தான் கொண்டு வருவோம். இப்போ டிராக்டர்லாம் வந்ததுனால கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து வச்சிடறாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு.
0: சரி, இப்போ வந்து கோடைக்காலம், இப்போ ஓகே தான் உங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு. இப்போ மரமும் வந்து அதோட ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
1: கஷ்டம்,
0: அதில் என்னென்ன கஷ்டங்கள் வருது சொல்லுங்கள்.
1: மழையில் வந்து இந்த சேத்துல மரம் ஊற்றிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும்.
0: சரி,
1: ஊற்றி வந்து கட்டுறதுக்கு அந்த அது இல்லாமல் இந்த மண்ணு பட்டுச்சுன்னா சீக்கிரம் கூரம் போயிடும், அந்த வாலில் உள்ள கூரம் போயிடும். ரெண்டு மணி நேரம் சும்மா சும்மா வாழறாவி திரும்ப மறுபடியும் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், அறுப்பு சுத்தம் இருக்காது, அதனால வந்து.
0: சரி, இப்போ அப்போ மரம் வந்து சாதாரணமாகவே ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா ஊறிடும், அது கொஞ்சம் உப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா,
1: அதனால காய விட்டு அறுக்கிறது தான் நல்லது.
0: மழை காலத்தில் எப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்க?
1: அதனால மழை காலத்தில் அறுத்து வச்சிருவாங்க, அது கொஞ்சம் அந்த அறுத்து வச்சுட்டு சீக்கிரம் நீர் சுண்டிவிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் தொலை போட்டோம்னா அதில் மாட்டோம்னா அந்த தொலை சுருங்க சுருங்க வந்து உங்களுக்கு ஆட்டம் கொடுத்துரும்.
0: அதுக்கு தான் கேட்கும்,
1: அதனால அந்த ஆசாரி செஞ்சு இது சரியில்லைம்பாங்க, அதனால நான் காய விட்டு அறுக்கிறது நல்லது.
0: அப்போ வந்து நீங்கள் மழைக்காலத்தில் வந்து அளவெடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பலகை அறுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி வேலை தான் வந்து
1: ஏற்கனவே அறுத்து வச்சுருப்போம், முன்னாடி அறுத்து வச்சிருப்போம்.
0: சரி,
1: அதை முன்னாடி செஞ்சுப்போம், இது காய விட்ட பிறகு காஞ்ச பிறகு மறுபடியும் செஞ்சுப்போம்.
0: ஓ, அப்போ மழையில் நனைஞ்ச மரத்தை சொல்கிறீங்க. இப்போ ஈரப்பதமாக இருந்தாலே இப்போ அறுத்து வச்சிருக்கீங்களே, அதுவே வந்து ஆகாதா, இது ஆகாதா, அளவில் பெருசாக அந்த மாதிரி
1: கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கணம் கூட வச்சு அறுத்துருவோம். இப்போ 2 இன்ச்சு கட்டாங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சு அறுத்துருவோம், அது கொஞ்சம் அது பண்ண பிறகு
0: சரியாயிடும். சரி, ஒரு பாடல் கேட்போமா? என்ன பாடல்?
1: உழைப்பாளி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அச்சாணி. இன்றைய நிகழ்ச்சியில் மரவாடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் ஏ வரதராஜன் அவர்கள் தனது தொழில் குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
0: இப்போ எந்த மாதிரியான மரங்கள் வந்து எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் பயன்படுது, அப்புறம் மரத்தை எப்படி நம்ம வந்து நல்ல மரமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ மரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த விலை ஏற்ற இறக்கம் வருதே, அது ஏன்?
10: அது வந்து இந்த வரி போடுறாங்களே அதனால தான் மேடம் கொஞ்சம் அதிகமாகும். இந்த கேரளா வந்து லோடு வர்றதுனால இப்போ டீசல் விலையாது நான் ஏறி போச்சுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஏற்றிட்டாங்க.
0: அதிகமாக வருது. சரி, இப்போ எந்த மரம் ரொம்ப காஸ்ட்லியான மரம், அதிகமாக விலை உள்ள மரம் எது?
10: பர்மா தேக்கு. தேக்கு நல்லா
0: இப்போ அந்த நல்ல அழகாக ஒரு ராயலாக லுக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்மா தேக்கு அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணும்
10: அப்படிங்கிறவங்க
0: அதை போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து மினிமமாக கம்மியான ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபர்னிச்சர் செய்கிறாங்கல்ல, இந்த சோஃபா சேரு இதெல்லாம், இதெல்லாம் எந்த மரத்தில் செய்கிறாங்க?
10: எல்லாத்துலேயும் இப்போ போர்ஸு, வேம்பு, தேக்கு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் மேடம். இந்த கொங்கு, பர்மா தேக்கு இருக்கு, கருமருது, புள்ள மருது இதெல்லாம் இருக்கு, இதில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம்.
0: சரி, இந்த கள்ளிப்பலகை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? கள்ளிப்பலகையில் ஏதாவது ஃபர்னிச்சர்லாம் செய்ய முடியும்?
10: அது செய்ய முடியாது மேடம். அது சும்மா அந்த ஏதாவது இந்த பலகை அறுத்து ஏதாவது ஜாம பேக்கிங் பண்ணி வருதுங்களா?
0: இந்த பாக்ஸ்லாம் இருக்கு, இந்த இதெல்லாம் பேக் பண்ணுறாங்க.
10: இப்போ ஒரு இன்ஜின் வருதுங்கன்னா அந்த இன்ஜின் பேக்கிங் பண்ணி வருதுங்களா, அது டேமேஜ் இல்லாமல் இருக்கும், அதனால பேக்கிங் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுதான்
0: இப்போ இப்போ நம்ம ஒரு மரத்தை வாங்கி இல்லை நம்ம வீட்டில் உள்ள மரத்தையே வச்சு நம்ம ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறோம், இல்லை ஒரு நிலக்கதவு செய்கிறோம் அப்படின்னா இந்த மரம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும், இப்போ எனக்கு வந்து எந்த மரம்னு தெரியாது. நான் நேரடியாக போயிட்டு நீங்கள் செஞ்சு விற்கிறீங்க இல்லையா, இந்த நிலக்கதவுலாம் செஞ்சு ரெடிமேடாக வச்சுருக்கீங்கல்ல, அதை நான் பார்த்து வாங்கும்போது அது நீங்கள் சொல்கிற மரம் தான் அப்படிங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது?
10: தனித்தனியாக தெரியும் மேடம். தேக்குங்கிறது தனியாக, கிரெயின்ஸ் தனியாக இருக்கும், வேம்புங்கிறது தனியாக இருக்கும்.
0: இல்லை அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்குற நேர்களுக்கும் பயன்படுத்தமாக
10: இருக்கும்.
0: எப்படி என்ன கலர்ல இருக்கும்?
10: அதுங்க பவுன் கலர்ல இருக்குங்க. அந்த இந்த மாதிரி
0: மஞ்சளா,
10: மஞ்சளா இருக்கும். வேம்புலாம் தனியா இருக்கும். பூவர்ஸ் அதை விட நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க.
0: அத இந்த கருணக்கிழங்க கட் பண்ணனா ஒரு கலர் வரும்.
10: அந்த மாதிரி நல்லா இருக்கும் பார்க்க.
0: இப்போ அதை பார்த்து நம்ம இந்த மரம் தான் அப்படிங்கிறது நம்ம
10: அதுலேயும் நாங்கள் சொல்லிடுவோம், இது இந்த மரம், இது இந்த மரத்தில் செஞ்சுருக்குது, இது என்ன ரேட்டு, பூவரசில் செஞ்சுருக்குது என்ன ரேட்டு, வேம்பில் செஞ்சுருக்குது என்ன ரேட்டு, அது தனித்தனியாக ரேட்டு.
0: ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிரெயின்ஸ்லாம் அது பெயிண்ட் வச்சே போடுறாங்க நிறைய
10: விற்கிறவங்க, அப்படி தான் மேடம்.
0: அதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்?
10: அதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க.
0: ஆமாம், அப்போ சும்மா சாதாரண ஒரு மரத்தை எடுத்துட்டு தேக்கு மாதிரியே கிரெயின்ஸ்
10: போட்டு கொடுத்துட்றாங்க.
0: அப்போ பார்க்கறதுக்கு தேக்கு மாதிரி நமக்கு தெரியும்.
10: பின்னாடி பழமைக்கு வந்து அதை காட்டி கொடுத்துரும்.
0: அந்த இது தேஞ்சு போகும்போது
10: போக போக காட்டி கொடுத்து
0: அதுக்கப்புறம் நமக்கு தெரியும்.

0: டெக்னாலஜி என்ன ஒன்றும் யூஸ் இல்லை இல்லையா. இப்போ அதான் அந்த அளவுக்கு இப்போது டெக்னாலஜி அப்படிதான் சொல்லணும், எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம்னு என்ன இருக்குது? இப்போ மர சாமான் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்?
1: மரம் வந்து இப்போ முன்னாடி பெயிண்ட் வைக்காததுக்கு முன்னாடியே மரத்தை பார்த்து செஞ்சுருக்கதான் பார்க்கணும். ஒரு பீரோ செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அது பெயிண்ட் வைக்காததுக்கு முன்னாடி இது என்ன மரத்தில் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம்.
0: அதுக்கு அது நம்ம ஆர்டர் பண்ணி செஞ்சோம்னா
1: நாங்கள் அப்படி தான் மேடம் செஞ்சுக்கிறது. முன்னாடி செஞ்சு வச்சுருவோம், இந்த இது வேம்பில் செஞ்சுருக்கோம், இது தேக்கில் செஞ்சுருக்கோம், இது பூவரசில் செஞ்சுருக்கோன்னு காட்டி கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு அவங்க சொன்ன பிறகு தான் நாங்கள் பாலிஷ் பண்ணுவோம், செஞ்சு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுக்க முடியாது, சில சந்தேகப்படுவாங்க, வேறு மரத்தில் செஞ்சுருக்கிறீங்க அதனால் சந்தேகப்படுவாங்க. அதனால்
0: இப்போ நீங்கள் ரொம்ப அதிகமாக செஞ்சது என்ன பொருள் செஞ்சுருக்கீங்க அதிகமான அளவில்? இப்போ இது 35 வருஷமாக நீங்கள் அந்த தொழிலில் இருக்கீங்க, நான் அதிகமாக இந்த பொருளை தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது என்ன?
1: அறுத்து கொடுத்துருக்குது, பூவரசு வேம்பு அறுத்து கொடுத்துருக்கோம், நிறைய தேக்கு அறுத்து கொடுத்துருக்கோம். தூங்கமஞ்சம் வந்து சென்ட்ரிங் பழகி அடிப்போம். அதே போல் வாகமரம் போட்டுக்கெல்லாம் செஞ்சுருக்கோம்.
0: வாகமரம் வந்து போட்டு செய்யறதுக்கு
1: அது வந்து இந்த உப்பு தண்ணிக்கு வந்து இதாக இருக்கும், உழைப்புகள் நல்லாயிருக்கும். அதனால் அந்த போட்டுக்கு அந்த கட்டுமரம் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் மேடம், அதுக்கு தான் செஞ்சுக்கணும்.
0: அது நீங்கள் பழகையா அறுத்து அதுக்கு தேவையான சைஸ்ல அறுத்து
1: தேவையான சைஸ் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரி கொடுத்துருவாங்க, மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சைஸ் பண்ணி அறுத்து கொடுத்துருவோம்.
0: இப்போ கார்பெண்டர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துட்றது
1: பார்த்து கொடுத்துருவோம்.
0: சரி, ஒரு பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ராஜபட்ரங்கத்துறையில் அம்மா அம்மான்னு ஒரு பாட்டு பாடலாம். பாடலாங்களா?

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தாரிப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்த முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசுக்கு அட்ராசுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேஜ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேஜ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வாய்க்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்

0: இப்போ வந்து உங்கள் மரவாடியை பொறுத்த வரைக்கும் மரங்களை வந்து அறுத்து சைஸாக வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் இதெல்லாம் செய்கிறதுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ மரங்களை வந்து நம்ம அறுக்கும்போது அதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா?
1: நிறைய செஞ்சுருக்கோம்.
0: என்ன செஞ்சுருக்கீங்க?
1: பல மரம்லாம் நிறைய கண்ணுங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம்.
0: ஆ,
1: நிறைய கொடுத்துருக்குறோம்.
0: கொடுத்து நட சொல்கிறது,
1: நட சொல்கிறது.
0: ம், யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க நீங்கள்?
1: அவங்க ஃபாரஸ்ட்லேருந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க.
0: கொடுப்பாங்க.
1: அவங்க இந்த விவசாயத்தில் வந்து யார் யாருக்கு பண்ணி கொடுக்கணுமோ,
0: ம்,
1: நிலம் வச்சுருக்கவங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்துருக்கோம், நிறைய செஞ்சு
0: கொடுத்துருக்கோம். உங்கள் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு, உங்கள் மரவாடிக்கு வரவங்களுக்கெல்லாம் நீங்கள்
1: 100 கன்று, 150 கன்று, 200 கன்று கேட்பாங்க. அவங்க நான்
0: எந்தெந்த கன்னெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க?
1: மகாகனி, இந்த தேக்கு, புள்ள மருந்து, கரு மருந்து, இந்த இது,
0: ரோஸ்,
1: ரோஸ், இந்த ரோஸ் விட்டுன்னு ஒரு மரம், அது இன்னொரு மரம், அந்த பேர் தெரியல, மறந்துட்டேன். கொடுத்துருக்கேன், நிறைய நிறைய கொடுத்தோம். பழ மரம் நிறையா
0: இருக்கு. அப்போ நீங்கள் இதுவும் செய்கிறீங்க, மரங்களை உருவாக்குறதுக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க. சரி, இப்போ வந்து இளைஞர்கள் எப்படி ஆர்வம் காட்டுறாங்களா இந்த தொழிலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு?
1: நிறைய பேர் வந்து இப்போ பசங்களாம் நிறைய பேர் வேலை கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 பேருக்கு கற்றுக்
0: கொடுத்துருக்காங்க. அவங்களாம் எப்படி உங்ககிட்ட வேலை செய்கிறாங்களா? இப்போ
1: வேலை செஞ்சு வேறு இடம் மாறி மாறி
0: போயிருக்காங்க. இப்போ இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: நம்பிக்கையான வேலை தான், ஆனால் ஆபத்தான வேலை. கொஞ்சம்
0: இல்லை, உங்களை நம்பி வாடிக்கையாளர் வராங்க, அவங்கக்கிட்ட உங்களோட நம்பகத்தன்மையை நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னு கேட்க.
1: கரெக்டாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், அதே போல் கரெக்டாக அவங்க வந்து
0: சொன்ன டேட்டில் கரெக்டான அவங்க என்ன மரம் கேட்குறாங்களோ அந்த மரத்தில்
1: செஞ்சு கொடுத்துருவோம்.
0: சரி, இப்போது உங்கள் நினைவில் இருக்கிற ஒரு விஷயம், அதாவது உங்களோட அனுபவத்திலே வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம், எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்.

0: இந்த 35 வருஷம் சர்வீஸில் என்ன மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன?
1: இன்னும் நிறைய செஞ்சு கொடுத்த அந்த வீடெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். நம்ம
0: நீங்கள்
1: செஞ்சு கொடுத்து 8 வருஷம் செஞ்சு இந்த மரம் இந்த செஞ்சு கொடுத்துருக்கோம்ட்டு பார்க்குறதுக்கு அது ஆசையாக இருக்கும்.
0: சரி, இப்போ பெண்கள் வந்து இந்த இதில் இருக்காங்களா, இந்த தொழிலில்?
1: அதிகமாக இல்லை மேடம், இல்லை, நம்ம சைடில்
0: கிடையாது. ஏன் ஆர்வம் காட்டுறது இல்லையா, இல்லை அவங்க
1: அவங்களால வெயிட்டு தூக்க முடியாது, மரம்லாம் தூக்கி தள்ள அறக்க முடியாது, அதனால கொஞ்சம் அந்த கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் இதெல்லாம் இருந்தது.
0: சரி, நம்ம நியூஸில் ஒரு நிறைய ஒரு பாடல் கேட்டுடலாம், ஒரு பாடல் சொல்லுங்கள்.
1: பாடல்
0: சரி, நம்ம
1: மனைவி அமைதியெல்லாம் இரவு கொடுத்துருவோம்.
0: ஆ சரி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MEM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்

0: வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காலேஜ் நீடூர் வழங்கும் பசந்தளிர்.
1: நெற்றிச்சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது.
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். ஐயா, இன்னைக்கு நீங்கள் வந்து மரவாடி தொழில் குறித்து உங்களோட அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. ஒரு பயனுள்ள வகையில் நிகழ்ச்சி அமைஞ்சது. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மரவாடி தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் ஏ வரதராஜன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேரலையை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
6: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70.8 mm மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 degrees Celsius வரை உயர்ந்தும் தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 degrees Celsius பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி அரியலூர் பகுதிகளில் 24 degrees Celsius பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 degrees Celsius பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 degrees Celsius 4 degrees Celsius வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 cm மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 6 cm மழையளவும் வெங்கூரில் 5 cm மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 cm மழையளவு பதிவாகியுள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 cm மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 cm மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகள் உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: உங்கள் லைக்ஸ்லேயும் ஷேர்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் எப்பவும் கரைக்கலஃபம் 100.3 கனெக்ட் ஆகியிருக்கிற உங்களுக்கு மதிய வணக்கம். உங்கள் மனசில் இருக்க கருத்துக்களை ஓப்பனாக ஷேர் பண்ண உருவான இந்த நிகழ்ச்சி அனில் பாஸ்தாவின் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சி. நீ பகுதியை வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

லைக் ஷேர் கமெண்ட்ல நான் ஆர்ஜி எம் கிரேஸ் இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட பயணிக்க வந்துட்டேன். இன்னைக்கு எஃபில போஸ்ட் பண்ணியாச்சு என்ன அப்படின்னா, பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா? எப்படி பதின்பருவம் சவால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படின்னு சொல்லுங்க, சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் எப்படின்னு சொல்லுங்க. இந்த 13 to 19 டீனேஜ், இது கனவுகளின் தொடக்கமா சவால்களின் பாதையா இல்ல வாழ்க்கையை ரசிக்க வைக்கிற அழகான பருவமா? டீனேஜ்ன்றது தடுமாற்றங்களும் இருக்கும், தன்னம்பிக்கையும் பிறக்கும். சவாலா இல்ல விறுவிறுப்பான அத்தியாயமா? லைக் ஷேர் கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. இப்போதும் எப்போதும் உலகில் எங்கிருந்தும் ரசிக்கலாம் இது காரைக்கால் FM 100.3 100% உங்களுக்கான FM.

0: இது எல்எஸ்சி காரைக்கால் பண்பலை 100.3
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: எல்எஸ்சியில் இன்னைக்கு எஃபியில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோம்? பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ரவி லக்ஷ்மி இதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. இளமை பருவம் என்பது சவாலானது தான். மூத்தோரின் அறிவுரைப்படி வாழ்ந்த நலமே நல்ல நட்பை வரவேற்று வாழ்வின் உயர்வை இன்னொப்பனால வாழ்வின் உயர்வை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருபுவனம் சத்யபாமா அனுப்பியிருக்கிறாங்க. ராஜேந்திரன் மணக்குடி, பதின் பருவம் சவால்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த ஒரு அழகான காலம். இந்த வயதில் புதிய நண்பர்கள், கனவுகள் மற்றும் அனுபவங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றன. அதே நேரத்தில் படிப்பு அழுத்தம் மற்றும் உணர்ச்சி மாற்றங்கள் இருந்தாலும் அவை வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணலை அப்படின்னாக்கா காரைக்கால் எஃப்எம் 100.3 போய் சர்ச் பண்ணிங்கன்னா காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக்கில் லைக் ஷேர் கமெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். போஸ்ட்டு பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி. 3:10 இது காரைக்கால் பண்பலை 100.3.

3:15:35 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னொரு 45 தான் இருக்கு. இந்த எல்எஸ்சியை முடிச்சிட்டோம்னா ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம வெளியில போக போறோம். இன்னைக்கு எந்த ஊர்ல யாருடைய உணவுகள் சிறப்பா இருக்கு, அந்த ஊர்ல என்ன உணவு சிறப்பா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சீர்காழி வட்டம் முதலைமேடு அந்த திட்டில் இருக்கு நேரலையா நம்ம அங்கே சந்திக்க போகிறோம் நேர்களை. ஆல்மோஸ்ட் 3:30 பரந்தாமன் அங்கே ரீச் ஆயிடுவார். 4 ஷார்ப்பாக உங்களை சந்திக்க போகிறோம். எல்எஸ்சியில் நம்ம எஃபியில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி அப்படின்றத. இந்த பருவம் சவாலான ஒன்று தான். பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை சுதந்திரமாக சுற்றி தெரியும் காலம்தான் இந்த பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய எண்ணங்கள் மனசில் தோணும், உல்லாசமாக இருக்க தோணும், ஆனால் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்குமானா சொல்ல முடியாது. அதனால தான் இந்த பருவம் பெற்றோர்களின் ஆலோசனையில் தான் அது நடந்துக்கணும் அப்படின்றது சரியாக அப்போ எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎஸ் குத்தாலம் நகர் கிருஷ்ணமூர்த்தி இது சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டான எக்ஸாக்டான நம்ம எதிர்பார்த்த அந்த விடை அது அப்படின்னு சொல்ல கூட சொல்லலாம். பதின் பருவம் அட்லசன் சவாலும் சுவாரஸ்யமும் நிறைந்த ஒரு கலவை. குழந்தை பருவத்திலிருந்து முதிர்ச்சி மாறும் அந்த வயசு ஒரு அழகிய பட்டாம்பூச்சி கூட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில் வர்றது மாதிரி தான். அந்த பட்டாம்பூச்சியோட கூடு அப்படின்னும் போது அதை நம்ம கூட்டை நம்ம உடைச்சி கொடுத்துட்டோன்னா அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப சீக்கிரம் இறந்துடும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த ரெக்கை எப்போ வலுப்பெறும் அப்படின்னா அந்த கூட்டை தானே உடைக்கும் போது தான். ஆனால் அந்த பட்டாம்பூச்சிக்கு உடைக்கக்கூடிய அந்த சிரமத்தை, அதே மாதிரியான சிரமத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் நம்ம அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய கருத்தாக இருக்குது. திருமணஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இளமை பருவம் என்பது அலைப்பாயிற வயசு தான். அப்போ தான் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்க வேண்டிய வயசில் படித்து தேட வேண்டிய வயசில் வேலை தேடி ஒரு இடத்துல

அமர்ந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் கவலையே இல்லை. அதுக்கப்புறம் நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். மனசு கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளமை பருவம்ன்றது கம்பி மேலே நடக்கிற சூழ்நிலை போன்ற விஷயம், அது கவனமாக அந்த விஷயத்தில் நமக்கு கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அனில் பாஸ்தாவின் லைக் ஷேர் கமெண்ட்ல நம்ம இணைந்திருக்கிறோம். பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி?
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி, அதுக்கு நீங்க கமெண்ட் கொடுங்க.

கரிக்கல் எஃப்எம் 100.3 நம்ம இருக்கோம். இது எல்எஸ்சி காரைக்கல் எஃப்எம்முடைய ப்ரோக்ராம்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். எல்எஸ்சியில் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, பதின் பருவம் சவாலாக சுவாரஸ்யமாக எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம். எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, பதின் பருவம் என்பது 13 முதல் 19 வயதை குறிக்குது. இந்த பருவம் சுதந்திரமாக சுற்றுறது பருவம். இது மனசில் பல வகை எண்ணங்களும் கனவுகளும் வந்து போகிற பருவம், சுவாரஸ்யமான பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் 50-50 சவாலும் உண்டு சுவாரஸ்யமும் உண்டுன்னு அப்படி ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இளமை பருவன்றது கடந்து போகும், கொஞ்சம் கடினம்தான், ஆனால் கடந்துட்டோன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர் அவர்களுக்கு மாலை வணக்கம். இளமை பருவம்ன்றது சற்று சவாலானது தான், மூத்தவர்கள் சொல்படி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், டீனேஜ் பருவன்றது ஒரு குழந்தை பருவத்திற்கும் முதிர்ச்சி அடைந்த பெரியோருக்கும் சவாலான காலம்தான். இது தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குறோம். கோபம், குழப்பம், மன அழுத்தம், பெற்றோரின் கட்டுப்பாட்டிலிருந்து அப்படியே விட்டுட்டு சுதந்திரத்தை விரும்புகிற அதிகமான இருக்கும் இந்த பருவத்தில் அப்படின்னு சொல்லி, கயிற்றில் நடப்பது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் குமரன், என்னை பொறுத்த வரைக்கும் டீனேஜ் பருவம் மிக சுவாரஸ்யமானதுங்க. எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மிக சந்தோஷமாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: பன்மலை 100.3 வரை உலா வந்தது அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சி நிகழ்ச்சி பகுதி வழங்கிய இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேரம் 3:30 நொடி இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இனி நாம் கேட்கலாம் கோபால் பால்படியின் எல்எஸ்சி நிகழ்ச்சி பகுதி வழங்குவோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பால்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்படி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: FB-ல போஸ்ட் பண்ணிருக்கோம் LSC-க்காக. பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி? இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பதின் பருவம் கத்தி மேலே நடக்கிறது மாதிரியானா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்படணும். நண்பர்கள் தோழிகள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இலக்கு அப்படின்றத மறக்கவே கூடாது. சின்ன கவனக்குறவு கூட நம்ம வாழ்க்கையே தடம் பொருளை வச்சிடும் இந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பனங்கட்டங்குடியிலேருந்து அனுஷியா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 13 முதல் 19 வயது வரை இளமை துள்ளி விளையாடும் அழகான நாட்கள், சுவாரஸ்யம் சவால் நிறைந்த அழகான எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு டி மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன் காட்டுமன்னார்கோயிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. சவாலாகத்தான் உள்ளது அப்படின்னு சங்கீதா கோவிந்தராஜ் திரு விளையாட்டத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி பதின் பருவம் சுவாரஸ்யமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களுடைய அறிவுரை கேட்டு நடந்து கொண்டாலே போதும், அப்புறம் நம்மளோட நட்பு நல்ல நட்பாக இருக்கணும். பெற்றோர்கள் அனுபவம் மிக்கவர்கள், பிள்ளைகளுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, நல்லது தான் செய்வாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம

தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பட்ட கஷ்டங்களை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நல்ல நட்பும் நல்ல பெற்றோர் அமைந்தால் சுவாரஸ்யந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் சவாலான பருவம், சரியான வகையில் பயணிக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சோமசுந்தரம் சண்முகசுந்தரம் சொல்லியிருக்கிறாங்க. பூவை அருள்தாசன் பிரதாபராவபுரத்துலேருந்து. பதின் பருவம் நமக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது, வாலிபம் என்பதே கலைகின்ற வேடம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை திருநீலக்கண்டன் அவங்க சொல்லியிருக்காங்க, பதின் பருவம் சவால் இருந்த காலமாக தான் இப்போ இருக்கிறது. எளிதாக கடந்துடலாம், இப்போலாம் ஒரு கைபேசி கடந்துடலாமா அப்படின்றது வந்து ஒரு கைபேசி தான் தீர்மானிக்குது அப்படின்னு வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை ரொம்ப துல்லியமாக இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே கலந்த அற்புதமான பருவம் தான். அறிவியல் ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இது புயலும் கவர்ச்சியும் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, பதின் பருவம் சுவாரஸ்யம் நிறைந்த காலம்தான். கவலைகள் இல்லாத வயது, அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை, உடன்பிறப்புகளோடு கூடி குலாவி அந்த நாட்கள், எந்த கவலையும் இல்லாமல் சிறக விரித்த பறந்த நாட்கள், மீண்டும் கிடைக்காத நாட்கள்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மூன்று மணி 40 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுலம் அது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ரஸ் அக்கு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. இவை விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். LSC ல இன்னைக்கு என்ன போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா FB ல பாத்தீங்கன்னா தெரியும். பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம கேள்வியா முன்வைச்சிருக்கோம். குத்தாலம் தோப்பு திரு சிவசுப்பிரமணியன், பதின் பருவம் என்பது விடலை பருவம். அதில் நாம் பயின்று பின்பு நாம் இஷ்டம் போல உல்லாசமாக இருக்கிறது, நல்லவை தீவைகளை உணர்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், இளமை பருவம்ன்றது ஒரு சவால் நிறைந்த பருவம் தான். பெற்றோர்களின் சொற்களை கேட்டு நல்ல வழியில் செல்லணும், தீய பழக்க வழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளமை பருவம் சவாலானது. ஒரு பருவத்தில் தான், இந்த பருவத்தில் தான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்னு தோணும். நானே ராஜா நானே மந்திரின்றது போலவும் தோணும். யாரிடம் யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்க வேண்டியதே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது மாதிரி நடந்துக்குவாங்க. இது முற்றிலும் தவறானது. பெற்றோர்களுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடந்தால் அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, பதின் பருவம் சவால்களாகவே தான் இருந்தது, கொஞ்சம் துள்ளல் இசை பாடல்களை ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேமாத்து ரமதா சேகர், இளமை பருவம் சவாலானது தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். இளமை பருவம் அனைத்தும் கலந்த பருவம் தான் அப்படின்றத அனுபவமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி சவாலான ஒன்று தான், ஏன்னா நம்மளால் அப்போ தான் புரிஞ்சிக்கிற தன்மையே நம்மளுக்கு வரும். சின்ன வயசில் அது இருக்காது, விளையாடுவோம் ஜாலியாக இருப்போம், வளர வளர தான் அதுக்கான புரிதல் நமக்கு வரும். அதனால் அது சவாலான ஒன்று தான், புரிதல் வந்துட்டால் நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் எஃப்எம் 100.3 எல்எஸ்சியில் இருக்கிறோம். எஃபியில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த பருவத்தில் எடுக்கிற முடிவு நம்ம எதிர்காலத்தை மிக சிறந்த முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்கிறாங்க. நாகர்கோயில் மந்திரமூர்த்தி சொல்லியிருக்காங்க, இந்த பருவம் ஒரு பாடம் மாதிரி தான், போனால் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவம் விடலை பருவத்தில் பேய் கூட பேரழகானதாக பேரழகியாக தெரியும். விடலை பருவம்ன்றது ஒரு சவாலானது தான். நாம் செல்கிற பாதை சரியானதா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தா தான் சவால் நிறைந்த வாழ்க்கையே சுவாரஸ்யம் நிறைந்த சாதனையாளராக ஆக்கலாம். வேந்தன் மயிலாடுதுறை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, சவால்களும் சுவாரஸ்யமும் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உழைப்பும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரம்பூர் ஆனந்தன் முத்துக்குமரன், இளமை பருவன்றது ஒரு அரியா பருவம், சவாலான இந்த கட்டுப்பாட்டை மீறணும் அப்படின்ற இளமைன்ற சுவாரஸ்யத்தை அடையணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பருவம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதின் பருவம் சவாலானது நிறைந்தது தான், சுவாரஸ்யமான பருவம் தான், அதில் நம்ம எடுத்து வைக்கும் ஒரு படியும் நம்ம சரியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், படிக்க வேண்டிய பருவத்தில் நல்லா படிக்கணும், அப்புறமா சுவாரஸ்யமாக இருக்கலாம், சுவாரஸ்யமாக இருக்கலாம். இந்த பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு பருவமான பதின் பருவமானது நமக்கு மிகவும் சவாலாக இருக்கும், சுவாரஸ்யமான பருவமாக ஆகிறதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கண்ணன் பேரளத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், இளமை பருவன்றது சவாலான பருவம் தான், 10 முதல் 19 வரைக்குமே முக்கியமான கட்டம்தான். உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், உளவியல் மாற்றமாக இருக்கட்டும், ஹார்மோன் சுரப்பி சிந்தனை திறன் அதிகரிக்கிறது, பெற்றோர்கிட்டேருந்து சுதந்திரமாக செயல்பட தொடங்கிறது, நண்பர்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, இது மாதிரி மாற்றம் ஏற்படுற காலம். இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு முறையான வழிகாட்டுதலும் சத்தான உணவும் ஆரோக்கியமான சூழலும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த அடலசன்ஸ்ன்றது வந்து குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு மாறுற இடைப்பட்ட நிலையை வந்து குறிக்குது. இது இந்த பருவன்றது 13-19 அப்படின்றது தான் இந்த பருவம் அப்படின்னு வந்து டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க நக்கம்பாடி சுதா. பதின் பருவம் சவால்கள் நிறைந்த மிகுந்தது தான், ஆனால் அதே சமயத்தில் எதிர்கால லட்சியங்களை வந்து மிக துல்லியமாக நிறைவேற்ற எதிர்கொள்ளும் பருவமும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்பி ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆஷிஃப் வந்து ஒரு எமோஜி போட்டிருக்காங்க, எமோஜியில் அது ஒரு 2 emoji போட்டிருக்காங்க, 3 emoji போட்டிருக்காங்க, தொடர்ந்து ஆஷிஃப் இப்படியே போட்டுட்ருக்காங்க. பதின் பருவன்றது ஒரு பதப்படுத்தும் பருவம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா களிமண் எப்படி அழகான சிலையாக மாறுறதுக்கு அடிப்படுதோ அதே மாதிரி தான் பதின் பருவம் வந்து இந்த பருவத்தில் பல சவால்கள் வந்து உடல் ரீதியாகவும் இருக்கும், மன ரீதியாகவும் இருக்கும், எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த எதிர்கொள்ளும் போது இந்த சவால்கள் பக்குவமாக பாதுகாப்பாக எதிர்கொண்டால் மட்டுமே தவறான வழிகளை இன்றி பதின் பருவத்தினர் கடந்து வர முடியும். அதே மாதிரி அழுத்தம், கவலை, எதிர்பார்ப்பு இந்த மாதிரி பல வகைகளில் சவால்கள் துரத்திட்டே தான் இருக்கும். இந்த சவால்களில் கடந்தால் தான் சுவாரஸ்யங்களை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள முடியும். துள்ளல் நிறைந்த பருவம் சவால்கள் நிறைந்ததுன்றதை யாராலுமே மறுக்க முடியாது. இதில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து பதின் பருவத்தினருக்கு எதிரியாக மாறி கண்டிப்பாக தவறான வார்த்தைகளில் காட்டாமல் சரியான வழிகாட்டியாக இருக்கணும். கனவுகளின் காலம், புதுமையான ரசனைகளும் புதிய சிறகுகளும் தோன்ற காலகட்டம்தான் இந்த பதின் பருவம். இணைய தொழில்நுட்பம் வளர வளர இந்த பதின் பருவத்தினர்கள் வந்து எடுத்துக்கிற சவால்கள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. எதிர்காலம் வளமாக இருக்கணும்னா சவால்களை கடந்து வர வேண்டியது அவசியம், அப்போ தான் சுவாரஸ்யமான பயணங்களை தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனந்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி.

காரைக்கால் பண்பலை 100.3 எஃபியில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு 42 பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 26 பேர் அதை லைக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னும் புதுத்துறையிலேருந்து ஓவியாஸ்ரீ, நான் 5ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன் சின்ன பிள்ளை, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியலனா ஏன் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து? இது உண்மையாகவே ஓவியாஸ்ரீ தான் இந்த கமெண்ட்டை போட்டாங்களான்றது தெரியல. பாபு முல்லக்காடுலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேர்லி நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இந்த பதின் பருவம் சவாலா சுவாரஸ்யமா எப்படி அப்படின்றது கேட்டிருந்தோம். இந்த டீனேஜ் அப்படின்றது வந்து கனவுகள் அதிகம், குழப்பங்கள் கொஞ்சம், சிரிப்புகள் நிறைந்தது, சில நேரம் அமைதியும் அதிகமாகும். பண்பலின் 1.3 இதுவரை நாம் கேட்டது கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி நிகழ்ச்சி நீ பகுதி வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேர்லே இனி நாம் கேட்கலாம் ஆர்கேஜி நெய்யின் ஊரும் ஒரு உணவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குற இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம சந்திக்கிற இடம் வந்து சீர்காழி வட்டம் முதலை மேடத்திட்டுல இருந்து தாங்க. நேரலையா உலாவறதுக்காக களத்துல காத்திருக்கிறார் நம்முடைய ஆர்ஜே பரந்தாமன். வணக்கம் பரந்தாமன்.
4: வணக்கம் எம் கிரேஸ் மேடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு ஊர்லயுமே புதன்கிழமை அன்னைக்கு அந்தந்த ஊர்ல சிறப்பா இருக்கக்கூடிய உணவு முறையில தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊரும் உறவும் நிகழ்ச்சி மூலயமா நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு சீர்காழி வட்டத்துல இருக்கக்கூடிய கொள்ளிடத்தை ஒட்டி ஆச்சால்புரம், அந்த ஆச்சால்புரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய

0: முதலை மேடுத்திட்டு. இந்த முதலை மேடுத்திட்டு எங்க இருக்குன்னா கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே திட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இது இந்த இடத்துல அதிகமான தண்ணீர் வந்தால் கூட இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு கரையேறி கரைப்பகுதிக்கு சென்று விடுவதா சொல்றாங்க. அதே மாதிரி வரக்கூடிய முதலைகள்லாம் இந்த பகுதியில ஒரு காலத்துல அதிகமா இங்க தங்கி இருந்ததுனால இந்த பகுதிக்கு முதலை மேடுத்திட்டு அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஒரு வறண்ட நிலை தான் இருக்கு. ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று ஊர உறவு நிகழ்ச்சியில நாங்களும் பேச போறோம்னு வந்திருக்காங்க. ஒரு வயசுல பெரியவங்க இருக்காங்க, ஒரு அம்மா, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேரு அம்மா?
1: என் பேரு யாதவி.
0: அம்மா, உங்க வயசு என்ன ஆகுதுங்க?
1: எங்க அம்மா?
0: உங்களுக்கு வயசு என்னம்மா? சரிங்க. எங்க இந்த ஊர்ல எவ்வளவு காலமா இருக்கீங்கம்மா?
1: என்னென்ன
0: உணவுகள் சாப்பிட்டீங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா?
1: சாப்பிடல.
0: என்ன சாப்பிடுவீங்க சின்ன வயசுல எல்லாம்?
1: என்ன சாப்பிடுவோம்? சோளக்கிழங்கு, கிழங்கு, மல்லி கிழங்கு.
0: சரிங்க.
1: அதுதான் நம்ம திட்டுல போடுவாங்க, போட்டு ஒடிச்சு விக்கிறது. கருப்பு
0: கருதான் இதே ஊர்ல தான்
1: கிழங்கு
0: வகைகள் அது எப்படி சமையல் பண்ணீங்க? அவிச்சியா?
1: அவிச்சியும் சமையல் பண்ணலாம், அடையும் சுடலாம். பச்சையா அரைச்சி அம்மியில வச்சு இது கொடக்கல்ல போட்டு அரைச்சி அட சொல்லலாம், வட சொல்லலாம்.
0: என்ன கிழங்கு சொல்றீங்க?
1: மல்லி கிழங்கு.
0: அது எப்படி செய்யறது சொல்லுங்க, எப்படி அரைச்சி எப்படி சொல்லுங்க?
1: அது செதுக்கி, மெலிசா செதுக்கி, அது அரிஞ்சி வச்சுக்கிட்டு நாலு அரிசி ஊற வச்சு அது ரெண்டையும் பெஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு அடைய தட்டி திங்கிறது. இது ஊர்ந்து போட்டு வடை சுட்டு திங்கிறது. ஊற வச்சு வடை சொல்லுவோம்ல, அதுக்குள்ள தண்ணி இல்லாத அதை அரைச்சி போட்டு பெஞ்சி வடை சொல்லுவோம்.
0: மரளி கிழங்கும் அரிசியும் சேர்ப்பீங்களா? அரிசி என்ன, அரிசி என்ன அரிசி சேர்ப்பீங்க?
1: எந்த அரிசியா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த அரிசியா? ஊட்டு அரிசியா, சுசேத்து அரிசியா? நமக்கு கொஞ்சம் அரிசி தான் சேர்க்கணும். கொஞ்சமா தான் போட்டு ரெண்டையும் அரைச்சி அடை சுட்டு கொடுத்து திங்கிறது. உளுந்து ஊற வச்சு அது ரெண்டையும் பெசஞ்சு வடை தட்டுறது. வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு போட்டு.
0: இது எப்படி எண்ணெய் சேர்க்கறது உண்டுங்களா இதுல?
1: எண்ணெய் சேர்க்கலாம்.
0: எப்படி எண்ணெய் சேர்த்தா அடையா வந்து வேக வச்சு அதுக்கு ஒரு
1: இல்லைன்னாக்கா ஒட்டிக்கும் கசகல்லே. அது வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி தான் சுடுவோம்.
0: இது மரவள்ளி கிழங்குலாம் சக்கரவள்ளி கிழங்குலாம்?
1: மரவள்ளி கிழங்கு தான். சக்கரை கிழங்குலாம் அது சரியா சும்மா வெவிச்சு தான் திங்கலாம். அது ஒன்றும் செய்ய முடியாது, அடக்கடைச்சிட முடியாது. ராலு கிள்ளி வந்தாக்கா போட்டு குழம்பு வைக்கலாம்.
0: என்ன செய்யலாம்? இல்ல அப்பெல்லாம் எவ்வளவுக்குமா கிலோ எல்லாம் வாங்குவீங்க?
1: நாங்க போனோம்னா பொறுக்கிட்டு வருவோம். சொந்த கொள்ளையில இருக்கு, பறிச்சிட்டு பிடிக்கிட்டு இருந்து ஆக்குவோம். இப்ப ஒத்துல ஓப்பு அதெல்லாம் சமாளிக்கல. இப்ப இந்த பருத்தி மொளம் எல்லாம் வச்சுட்டு இப்ப மொளையும் விட்டுட்டு பருத்தி தான் போட்டுருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, பஞ்சு எடுக்கிறதும் போட்டி போடுறப்பமா இருக்காங்க.
0: சரி, இப்ப மரவள்ளி கிழங்கு மூலயமா இந்த சமையல் பண்றதை பத்தி சொன்னீங்க. மற்றபடி கீரை வகைகள் எல்லாம் செய்வீங்களா? கீரை எல்லாம்?
1: எல்லா கீரையும் செய்யலாம். சுண்டெல்லாம் தனி சேர் வைக்கலாம். மணக்கப்பா அந்த தோசை உள்ளலாம் அரைச்சி, அதுவும் அரிசி ஊற வச்சு கரைச்சி வச்சு நூறு குதி சேர்க்கக்கூடாது. சும்மாவே ரெண்டு இது ரெண்டையும் அரைச்சி போட்டு கரைச்சி புளிக்க வச்சிடணும். போசு பிடிச்சி எண்ணெயை தொட்டு தோசை கல்ல வச்சு தோசை எறி ஊத்துனா நல்லா பொச பொசன்னு இருக்கும்.
0: எப்படி முடக்கத்தானக அரிசி சேர்க்கணுங்களா?
1: அரிசி தான் சேர்க்கணும். உளுந்து குளத்துல ஊறைக்க கூடாது, வெறும் அரிசி மட்டும்தான். மணக்கப்பந்தாழை ஆஞ்சிட்டு வந்து அது இதுமா அரைச்சி குழச்சி வச்சு தோசை தோசைக்கு.
0: ஓ, முடக்கத்தான் தோசைக்கு சொல்றீங்க, தோசை செய்முறை. சரி சரிங்க.
1: அந்த தோசை அதுதான் பொழுது குஞ்சுதான் சுட்டு திங்கணும், நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். முடக்கத்தான் ரசம் வைக்கலாம், திருத்தத்துக்கு எல்லாமே செஞ்சுக்கலாம்.
0: அந்த காலத்துல எப்படிங்க அந்த மாவு அரவை எல்லாம் இப்படி குடக்கல்ல தானே
1: பயன்படுத்துறீங்க? வேற ஏது குடக்கல்ல தான். இப்ப குடக்கல்ல இறக்கல கிடக்க குடக்கல்லாம் இப்ப அரைக்க முடியலையே. யார் தூக்கறது, யாரு கோழியை தூக்கறது, கொள்றது? இப்ப கிரண்டர் உள்ள மாட்டிக்கிறாங்க.

0: வீட்டுல
1: தம்பி தங்கை கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதானே, அரைக்கே சொல்ல வேண்டியதானே?
0: இல்ல இல்ல, நான் ஒண்டிதான் இருக்கேன்.
1: இப்ப என்னமா செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? மரவள்ளி கிழங்கு செஞ்சீங்க, இன்னும் வேற என்ன சமையல் எல்லாம் செஞ்சீங்க அந்த காலத்துல?
0: வேற என்ன, சோளக்கருப்புதான் வேச்சு வச்சு இருக்கு கொண்டாந்து, வேற ஒண்ணு இல்ல.
1: அப்பவும் சோளம் எல்லாம் இருந்ததுங்களா?
0: அப்ப நாங்க போடுவோம், கொல்லியில போட்டு ஒடிப்போம் சோளம். இப்ப இல்ல, நான் வாக்கப்பட்டு முடிச்சுல சோளம், கேவுரு விட்டு அறக்கடுப்பு, கம்பு வரையும் எல்லாம் இப்ப அதை விட்டுட்டு இப்ப பருத்தி போட்ட தோட வைக்கிறாங்க. கூழ் எல்லாம் கிட்டலாம்,
1: கூழ் கிண்டுவீங்க. இப்ப இந்த கேழ்வரகு கம்பு எல்லாம் இப்ப பயிர் செய்யறது இல்லன்னு சொல்றீங்க, வேற அப்புறம் பக்கத்துல அக்கம் பக்கத்துல செய்யறாங்களா அந்த மாதிரி எல்லாம்?
0: அது இங்க இல்ல, எல்லாம் பருத்தி தான். பருத்தி பஞ்சிகளை ஏறுதுன்னு பருத்தி போட்டு தள்ளிடுதுவோம், மடல்ல அடிபட்டு போயிடுது. என்ன பண்ணுது இப்ப?
1: சரி, கூழ் எப்படிமா தயார் பண்ணுவீங்க அது சொல்லுங்களா?
0: கேவுரு கூழ் மாவு தீட்டி காய வச்சு நெல் அரைச்சிடணும், மாவை கரைச்சி வச்சுக்கணும், காலையிலயே கரைச்சி வச்சு சாயங்காலம் நல்லா அரிசி நெய்யோ ஊற அதுக்குள்ள உழ வச்சு அதை நல்லா வேக போடணும். வேக போட்டு இது மாவை கரைச்சி வச்சு மாவை ஊற்றி செஞ்சணும். கட்டியா இருக்கும், நம்ம எது வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், கரைச்சியும் குடிக்கலாம், தயிரும் ஊற்றிக்கலாம், மீன் குழம்பு எதா குழம்பா இருந்தாலும் கட்டியா முண்டு வச்சு தொட்டு திண்டிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதுதான் நாங்க திண்டுறோம். சோள கூடு அப்படிதான் இடிச்சு அத இடிச்சு போட்டு கரைச்சி அது சும்மா அசிசிலாம் போடக்கூடாது, சும்மா தான் கிண்டி சோள கூடு குடிக்கணும், குடிக்கலாம் சும்மா கட்டியா இருந்தீங்களா?
1: இது கெடாமல் எவ்வளவு நேரம் இருக்கும்?
0: கெடாமல் ஏன் இருக்கும், பொழுதுக்கும் இருக்கும், பொழுதுக்கும் மட்டானா இருந்தீங்களாம். அது தங்கிச்சுனாக்கா கொஞ்சம் விட்டு தண்ணி ஊத்தி வைக்கணும், ராவிக்கு பொழுது விழுந்து கரைச்சி குடிக்கலாம்.
1: சரி, இப்ப எல்லாம் அந்த மாதிரி செய்யறது இல்லைங்களா?
0: முடியல.
1: ஆனா இப்ப வெளி இடங்கள்லாம் வந்து கூழ் கடைகள்லாம் இருக்கு,
0: அது உடனே கரைச்சி விக்கிறாங்க ஒரு ஒரு கிளாஸ். அதெல்லாம் யார் செய்யறாங்க? இப்ப இந்த இதுக்கு இந்த உடம்புக்கு காயலாக்காரங்க அந்த இந்த பேசுறது இருக்குன்னு அந்த கேவுரி மாவு வாங்கிட்டு வந்து கடையில கரைச்சி கரைச்சி குடிக்கிறாங்க. காய்ச்சி உடனே மாவு வாங்கிட்டு வந்து உடனே காய்ச்சி உடனே குடிக்கிறாங்க.
1: சரி, கீரை சொன்னீங்க, கூழ் சொன்னீங்க, கிழங்கு சம்பந்தமா சொன்னீங்க, முடக்கத்தான் தோசை சொன்னீங்க, நிறைய உங்ககிட்ட விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு. அடுத்தது மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க, மீன் பிடிக்கலாம் போவீங்களாமா?
0: நாங்க மூன்று கொண்டாடுறதுதான் வாங்குவோம், கொண்டாடுறதுலதான் வாங்குவோம்.
1: சரி,
0: நாங்க போக மாட்டோம், எங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க தெரியாது.
1: சரிங்கம்மா, நிறைய தகவல் சொன்னீங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுடைய சமையல் குறிப்புகள் எல்லாம் வந்து ஏதாவது சின்ன வயசுல செஞ்சது வீட்டுல ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு. நேரிலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. PSR தங்க மாளிகை காரைக்கால், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
11: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
10: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இல்லையே நம்ம காரைக்கால் பண்பலை இன்னொரு புள்ளி மூன்று நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் புகணும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம ஊரும் உணவும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சீர்காழி வட்டம் முதலை மேடு திட்டில இருந்து தாங்க நேரலையா உள்ள வந்துட்டு இருக்கு. நிகழ்வடகத்துக்கு மீண்டும் இணைகிறோம்.
1: நேரிலே முதலை மேடத்துல பாம்பாளை அம்மன் கோவில் அருகில் இருந்துதான் நாம நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் வந்து அவர்களுடைய சமையல் குறிப்புகளை வந்து இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியில தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேருங்க?
2: என் பேர் சசிகலா.
1: சரிங்க, உங்களுக்கு பிடிச்சமான உணவு அது எப்படி செய்முறை அது
2: சொல்லுங்களேன். எல்லாமே உணவுல பிடிக்கும். இப்ப இந்த டைம்ல வந்து கேவுரு மாவுலதான் அதுதான் இப்ப ஓடிட்டு இருக்கு ஒரு வாரமா. கஞ்சி, கேவுரு மாவுல கஞ்சி, கேவுரு மாவுல அடை, அப்புறம் கேவுரு புட்டு புட்டு அதிகமா இப்ப ஒரு வாரமா இப்ப பசங்க எல்லாம் இப்ப ஃபங்க்ஷன் டைம் ஓடிட்டு இருக்கு எங்க ஊர்ல, அதனால புட்டுதான் ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. இப்ப புட்டு அடை
1: ஆவிலே செய்யக்கூடியது, இந்த ஆவிலே செய்யக்கூடியது இந்த புட்டு எப்படி செய்யறது அந்த செய்முறை அது சொல்லுங்களேன்.
2: புட்டு வந்து மாவு வந்து தண்ணி பதம் தான்
1: அதுல, கேவுரு மாவு.
2: ஆமா, கேவுரு மாவுல தண்ணி எல்லாம் அதிகமா போகவே கூடாது. அதிகமா தெளிச்சோம்னா அது புட்டிலையும் சேர்த்துல மாவுலையும் சேர்த்து இல்லாம போயிடும். தண்ணி லைட்டா தெளிச்சு அப்படியே கையில அப்படி புடிச்சு அப்படி விட்டா அப்படி புடிச்சு டக்குன்னு விடணும். வலுவா பொடிச்சு அப்படி மாவு போடணும். அப்படி அந்த மாதிரி விழுந்தாதான் அது வந்து புட்டு பதத்துக்கு வரும்.
1: பாத்திரம் எந்த மாதிரி இருக்கணும்?
2: நம்ம இட்லி பாத்திரம் தான், நம்ம எப்போதும் இட்லி பாத்திரம். அத துணிய போட்டு மூணு தட்டு இருக்குமா இட்லி பாத்திரத்துல, அதுல மேல வந்து துணிய போட்டு அதுல வந்து மாவுல உப்பு தண்ணி தெளிச்சு, உப்பு தண்ணி தெளிச்சு நல்லா கிளறி, நான் சொன்ன பாத மாதிரி அப்படி பிடிச்சு விடுறோம்ல அந்த பழத்துக்கு அடி கிளறி வச்சுட்டு நல்லா அந்த துணி நாலு பக்கமும் மூடிட்டு வேவிச்சிடணும். நல்லா வேகணும். அது ஒரு ஆவிதான், அரிசி மாவாந்தா ரெண்டு ஆவி வேவிக்கணும். இது புட்டுக்கெல்லாம் ஒரு வேவியே வச்சா போதும். அதுக்கப்புறம் வேவிச்சிட்டு அத ஏலக்காய் மாடக்கி, ஏலக்காய் போட்டு சக்கரை, நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டு கிண்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டேஸ்ட பிடிச்சீங்கன்னா விடவே மாட்டீங்க.
1: நீங்க சொல்றதும் ரொம்ப சூப்பராவே இருக்கு. சரி, அது நான் எப்படி நம்ம இட்லிக்கு தண்ணி குதிக்கிற மாதிரியே அந்த பதம் தானே செய்யணும்?
2: அதேதான், இது எல்லாம் நம்ம நிறைய ரெண்டு படி தண்ணி ஒரு படி தண்ணி எல்லாம் கிடையாது. ஒரு இடி இட்லி வேற தண்ணி போதும், அது வெந்துடும். அந்த மாவு
1: அப்படி கொதிக்கக்கூடிய நீர்ல அந்த எவ்வளவு நேரம் இருக்கணும் பாத்திரத்துல?
2: இதோ ஒரு கால் மணி நேரம் இருந்தா போதும், ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதும் போட்டு வெந்துடும். அது போதும், பத்து மேக்சிமம் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும், வெந்துடும்.
1: நம்ம இட்லிக்கு பயன்படுத்துற மாதிரியே சட்னியோ சாம்பாரோ அந்த மாதிரி புட்டுக்கு என்னென்ன?
2: புட்டுகள்லாம் வந்து நம்ம சைடிஷ் எல்லாம் இருக்கிறது தேவை கிடையாது. இது நம்ம அப்படியே பார்த்ததுமே அப்படியே அப்படியே அள்ளி அள்ளி போகும்போது வரும்போது அதை செஞ்சுட்டா போதும், மக்கள் விடவே விடாது, சாப்பிட்டுட்டே இருக்குங்க.
1: வீட்டுல தம்பிங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களா? விரும்பி சாப்பிடுறாங்க?
2: சாப்பிடுங்க, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் சாப்பிடாங்களே. எங்க வீட்டுல எல்லாம் பையன் தான் எல்லாம் விரும்பி கேட்குவாங்க. இந்த மா புட்டு புட்டு செய்யுமா, புட்டு செய்யுமா, கேவுரு மாவுல அதிகமா சாப்பிடுவாங்க. அப்புறம் கேவுரு மாவு இந்த கஞ்சி அது இந்த கூழ் மாதிரி செய்வாங்கல்ல, அரிசி மாவு, அரிசி எல்லாம் போட்டு வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் திருவி போட்டு சூப்பரா இருக்கும். அதை விட்டுட்டு பக்கத்துல ஒரு மாங்காய் வச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு தட்டுக்கிட்டு சூப்பரா. சாப்பாடே வேண்டாம், சோறு வேணாம், குழம்பு வேணாம், எதுவே வேணாம். அதுகளுக்கு இதே
1: பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு அவங்களுக்கு சத்தான உணவுகள்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க?
2: இந்த அடை ராகி அடை தான், தேவர அடை.
1: இது செய்முறை சொல்லுங்க, அடை எப்படி செய்முறை அதை சொல்லுங்க.
2: அதே வந்து அந்த கேவுரு மாவுல வந்து சக்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டு மாவை வந்து கொஞ்சம் நல்லா டைட்டா இந்த சப்பாத்தி மாவை பதத்துக்கு செஞ்சு நம்ம கையில எடுத்து அப்படியே அமுக்கனா அப்படியே அமுங்கி அமுங்கி வர மாதிரி அந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சு அப்படியே டைட்டா. ரொம்ப தோசை மாவு மாதிரியும் போகக்கூடாது, இட்லி மாவு மாதிரியும் போகக்கூடாது, புட்டு மாவு மாதிரியும் போகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பதம் இருக்கு, அடைக்குன்னு ஒரு பதம் இருக்கு. அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி பேசஞ்சு தோசை கல்லு நார்மலா நம்ம தோசை ஊத்துற கல்லுலயே தோசை கல்லுலயே எண்ணெய் ஊற்றி அல்லது ஒரு கை மாவு சொல்லி நம்ம கை அளவுக்கு மாவு எடுத்து வச்சு தகிடி தட்டி மெலிசா தட்டி ஒட்டி எண்ணெய் ஊற்றி அப்படியே பரட்டி போட்டு எடுத்தோம்னா வச்சுங்க பிள்ளைங்க அடையே. இப்ப கூட அதான் செஞ்சேன் எங்க வீட்டுல இன்னைக்கு, அதுதான் எங்க வீட்டுல ஸ்பெஷல் இன்னைக்கு. இன்னைக்கு அது எங்க வீட்டுல அதான் செஞ்சேன். காலையில கேவுரு கஞ்சி, இப்ப வந்து அடை.
1: இப்படி ஒரு சுவையான உணவாகவும் ஒரு சத்தான உணவாகவும் நீங்க குடுக்கறீங்க. இது மாதிரி இன்னும் என்னென்ன எல்லாம் செய்யறீங்க நீங்க?

0: இது மாதிரி இன்னும் வந்து அரிசி மாவுலயும் செய்வோம்.
1: ம்
0: அப்புறம் வந்து இந்த சோளம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். சோளம் மாவுல அது சத்தான ஐட்டம்னு நிறைய இருக்கு. எதுன்னு சொல்றது,
1: சோளத்துல என்ன செய்வீங்க? அவிச்சு கொடுப்பீங்களா?
0: சோளம் வேவிச்சு கொடுப்போம். பெரும்பாலும் வந்து எங்க வீட்டுல எல்லாம் முட்டையில தான் போகுது. எல்லாம் தோசை ஊத்தினாலும் அதுல முட்டைய போட்டு தோசை ஊத்தணுங்க. தொட்டி என்ன குழம்பு செஞ்சாலும் சாப்பாடு செஞ்சாலும் முட்டை தான் இங்க எல்லாம் அப்படியே கேக்குங்க. நான் அதெல்லாம் ரொம்ப முட்டைலாம் அதிகமா சேர்த்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ராகி மாவுல இன்னைக்கு ஒரு மாவு, கம்பு, சோளம் இப்படிதான் போயிட்டு இருக்கும் ரொம்ப அதிகமா.
1: சரி, பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுறதா சொன்னீங்க, நல்லா கேழ்வரகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுறதா சொன்னீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அத சொல்லுங்க.
0: எனக்கா எல்லாமே நம்ம தான் செய்யற, விரும்பி பிள்ளைங்க செய்யறதுல அதுல ஏதாவது நம்ம விருப்பம்னு என்ன சொல்றது. சின்ன பிள்ளையில நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க விரும்புறதா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா, நிகழ்ச்சியில நிறைந்த தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதற்கு. வணக்கம். வணக்கம், உங்க பேரு? ரக்ஷனா, உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன சொல்லுங்க? தோசையா? நல்லா சாப்பிடுவீங்களா? எப்படி நீங்க தோசை சுடுவீங்களா? நீங்க அம்மா சுடும் பொழுது பக்கத்துல உதவியா இருந்திருக்கீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச உணவு தோசை தவிர வேற என்னென்ன? இட்லி. இட்லி ரொம்ப பிடிக்குமா? என்ன படிக்கிறீங்க? சரிங்க, என்ன படிக்க போறீங்க வருங்காலத்துல?
2: டாக்டர்.
1: சரிங்க, நீங்க ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.

0: பண்பலை 100.3 இதா இதுவரை உலா வந்தது. ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உணவும் நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கிய ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: நேரம் 4:30 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இனி நாம் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேர்களை நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்லே ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எங்க எந்த ஊர் மக்களை நம்ம சந்திச்சு அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம். அது சீர்காழி வட்டம் முதலை மேடு திட்டிலிருந்து தாங்க நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும் இணைகிறோம்.
3: வணக்கம்மா,
4: சொல்லுங்க.
3: உங்க பேரு?
4: சைலசி.
3: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
4: நாங்க ஆயுஷ் வாய்ப்பா தான் இருக்கோம்.
3: குழந்தைங்க எல்லாம் என்ன
4: இருக்காங்க? ஹெல்த்தியா இருக்காங்க. ஹெல்த்தி ஃபுட்டு ஸ்கூலுக்காக சாப்பாடு நெஞ்சி எடுத்து போறதுக்காக ஒரு 5 சாதம்.
3: 5 சாதங்களா? எப்படி சொல்லுங்க?
4: 5 சாதமும் வெண்டைக்காய் சாதம்.
3: 5 நாளும் 5 சாதங்களா?
4: 5 நாளைக்கு 5 சாதம் எங்க பசங்களுக்கு கொடுக்குறோம். அதனால வெண்டைக்காய் வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு முந்திரி போட்டு வதக்கி வெண்டைக்காய் குட்டி குட்டியா அரிஞ்சி அதையும் போட்டு வதக்கி ஒரு சாதம் கரண்டிய போட்டு கிண்டி தப்பாளை கொடுத்துருவோம்.
3: அது வந்து திங்கக்கிழமை.
4: திங்கக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை கீரை சாதம். கீரை கிடைஞ்சி கருவேப்பிலை கடுகு அதே மாதிரி தாளிச்சு சாதத்தை போட்டு திருப்பி கிண்டி அது ஒரு சாதம் செவ்வாய்க்கிழமை. புதைக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் செய்வோம். அது வந்து எண்ணெய் கருவேப்பிலை கடுகு இஞ்சி பூண்டுலாம் போட்டு வெங்காய தக்காளிலாம் வதக்கி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு அரிசியை ஊற வச்சு ஒரு தாம்பார்

0: அதுக்கு அரிசி ஊற வச்சு காய்கறி எல்லாம் கேரட்டு பீன்ஸ் என்ன வீட்டுல காய் இருக்கோ அதை போட்டு வதக்கி ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சு குடுத்தமைக்கலாம். புதன்கிழமை முட்டை சாதம், முட்டை சாதத்துல
1: விழாக்கிழமை
0: முட்டை சாதம் ஒரு நாலு முட்டையை எடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது எண்ணெய் ஊத்தி கடுவு போட்டு கருவேப்பிலை போட்டு திருப்பி முட்டையை கொட்டி கொஞ்சம் சூடா வதக்கி ஒரு கிலோ ஒரு கப்பு எடுத்துட்டு போற மாதிரி சாதத்தை கொட்டி திருப்பி கிட்டி எடுத்துட்டு போயிடணும். வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம், வெள்ளிக்கிழமை விருதம் எல்லாரும் எடுப்பாங்க, அதனால பாசி பருப்ப கொஞ்சோட ஊற வச்சு அரிசியும் பாசி பருப்பு ஒன்னா ஊற வச்சிடணும். அதை ரெண்டும் கொஞ்சம் நெய்யில நெய்யை ஊத்தி எல்லாத்தையும் போட்டு விசில குக்கர்ல போட்டு ஒரு விசில அடிச்சு குடுத்துடணும். அப்புறம் குழ குழந்தை பொங்கல் மாரி இருக்கும், பொங்கல் எடுத்துட்டு போகலாம் குடிச்சவங்களுக்கு. பொங்கலுக்கு வந்து இதே மாதிரிதான் முந்திரி பருப்பு போட்டு நிறைய நெய் ஊத்தி பொங்கல் சாதம். சனிக்காம வேற ஸ்கூல்ல லீவ் ஸ்கூல் அந்த எடுத்துட்டு போகலாம். அதான் வீட்டுல இருக்கிறப்பையும் பிரியாணி சாதம் செய்வோம்.
1: ஞாயிற்றுக்கிழமை
0: வெஜிடபிள் பிரியாணி செய்வோம். பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதோ சிக்கன் பிரச்சனை பிரியாணினா கடுவு எண்ணெய் கருவேப்பில வெங்காயம் தக்காளி சிக்கனை கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் பசங்க சாப்பிட முடியாதுல்ல, ஊற வச்சு அது கொஞ்சம் வறுத்து சிக்கன் பொடியை கொட்டி அரிசியும் ஒரு கிளாஸ் தண்ணினா ரெண்டு ஒரு கிளாஸ் அரிசி ரெண்டு கிளாஸ் தண்ணி கலந்து குக்கரை மூடி வச்சு சூடா கொடுக்க வேண்டியதுதான்.
1: சிக்கன் போட்டு சொல்லவே இல்லையா?
0: சிக்கன் போட்டேனே.
1: சிக்கன் மசாலா போட்டுதான் சொன்னீங்க.
0: சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் ஒரு கிலோ ஒரு கிலோக்கு முக்கால் கிலோ சமைக்கலாம். அதுதான்
1: இல்ல, இப்ப பிள்ளைங்க ரொம்ப ஒரு விருப்பமா சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வெரைட்டிகளை நாங்க குடிக்கிறீங்க. தினமும் வந்து ஒரே மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தாம அவங்களுக்கும் ஒரு சலிப்பு தட்டாமல் வந்து வெவ்வேறு முறையா வந்த திங்கட்கிழமை கீரை சாதம் சொன்னீங்க, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சொன்னீங்க, அப்புறம் ஆமா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நீங்க செய்யும் பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியுது. இதுல அவங்களுக்கு பிடிச்சமான உணவா அதிகமா சாப்பிடக்கூடியது எதுங்க?
0: அவங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவாங்க. எனக்கு பிள்ளைங்கள ஃப்ரைட் ரைஸ் தான் நெஞ்சிக்கு வந்து. இப்ப எங்க ஸ்கூல்ல பசங்க ஸ்கூல்ல வந்து எழுத்தி புட்டுனா பழங்கள் எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. மாதுளம் பழம் ஒரு நாளைக்கு மாதுளம் பழம், ஒரு நாளைக்கு ஆப்பிள் பழம், அப்புறம் வீட்டுல நம்மளால முடிஞ்சது சுண்டல், சுண்டல் நைட்டு ஊற வச்சு ஒரு விசில் அடிச்சு சுண்டல், அப்புறம் சத்துமா கொழுகிட்ட அது தேங்காய் திருவி போட்டு வெள்ளம் போட்டு ஒரு நாளைக்கு சத்துமா கொழுகிட்ட, ஒரு நாளைக்கு பயிரை ஊற வச்சு பயிரு வச்சு கொடுப்போம். நாலு கொடுப்போம் நாலு.
1: உங்களுக்கு பிடிச்ச உணவு?
0: எங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சது எதனா செய்வோம். எங்களுக்கு எல்லாம் கிடையாது, எங்களுக்கு சாம்பார் ரசம் தான் பிடிக்கும். பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுப்போம் நாங்க.
1: ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப விரிவான தகவல் சொன்னீங்க. வணக்கம், உங்க பேருங்க?
2: தனலட்சுமி.
1: தனலட்சுமி என்ன பண்றீங்க?
2: வீட்டுல தாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க, இன்னைக்கு ஒரு உணவும் நிகழ்ச்சிக்காக உணவு சம்பந்தமா இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேசுறீங்க?
2: உளுந்தங்கஞ்சி வைப்போம் ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு. உளுந்தங்கஞ்சி வைப்போம், உளுந்தை இடிச்சு தேங்காய் துருவி போட்டு வெல்லம் சக்கரை போட்டு பசங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுப்போம்.
1: உளுந்து எப்படி ஊற வச்சு அது எப்படி வெள்ளையா பிரிக்கிறதுக்குங்களா?
2: வெள்ளையா அலசி காய வச்சு தோலை எடுத்துக்கிட்டு மிக்சில ஊட்டி இடிச்சு அதை தண்ணி பதத்துக்கு ஒதுக்கி வச்சு அந்த பதத்துல அந்த உளுந்தை கொட்டி கிண்டுடும். அப்புறம் வெல்லம் சக்கரை நாட்டு சக்கரை அதுல தேங்காய் துருவி போட்டு கஞ்சி பதத்துக்கு இறக்கி பசங்களுக்கு பரிமாறும்.
1: சுமார் எவ்வளவு நேரம் வேக வைப்பீங்க?
2: ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போதும். சக்கரை போடுறோம்ல அது கஞ்சி மாதிரிதான் சாப்பிடணும், உளுத்தங்கஞ்சி அப்படிங்கறதுனால. அதனால
1: இது இல்லாம வேற என்ன செய்யறீங்க?
2: ஒரு நாளைக்கு எள்ளு உருண்டை புடிச்சு தருவோம். எள்ள நல்லா வறுத்து அதுக்கு இது பண்ணி வெள்ளை பாசம் நிறுத்து அதுல அந்த எள்ள கொட்டி உருண்டை புடிச்சு கல்ல அதுல மல்லாட்ட பயிரையும் போட்டு பசங்களுக்கு ஏலக்காய் நுணுக்கி போட்டு உருண்டை புடிச்சு தருவோம்.
1: முதலமைச்சர் திட்டத்துல குழந்தைகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நல்ல உணவு முறைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. முன்னாடியே அம்மா சொன்னாங்க ஒண்ணு ஒன்னும் கேழ்வரகு கூட்டம் எல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொன்னீங்க. நீங்க அந்த மாதிரி உளுத்தம் வடாசிகள் சொல்றாங்க, அதாவது சத்தான உணவுகள் இந்த கடலை மிட்டாய் அந்த மாதிரி எல்லாம் செய்முறைகள் எல்லாம் உண்டுங்களா?
2: ஆமா, குழந்தைக்கு கல்ல உருண்டை செய்வோம். கல்ல எங்க ஊர்லயே போடுவாங்க, அதை நாங்க காய வச்சு வச்சிருந்து மழை நேரத்துல அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம்.
1: நீங்க செய்வீங்களா கடலை மிட்டாய் சொல்லுங்களேன், செய்முறை சொல்லுங்க.
2: அந்த மல்லாட்ட பயிரை நல்லா வரத்த அந்த தோலை நீக்கிக்கணும். நீக்கிக்கிட்டு பாவு நெருது பாவு பதத்துக்கு வெள்ளத்தை நல்லா பாவு நெருத்து அதுல அந்த இதை போட்டு ஏலக்காய் போட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வச்சுப்போம். இல்ல கேக்காவும் செஞ்சு

0: தட்டில கொட்டிட்டு கேக்காவும் செஞ்சுக்கும். ஆமா,
1: விரும்பி சாப்பிடுவாங்க.
0: விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்படிதான் குடுக்க சொல்லிருக்காங்க ஸ்கூல்லயே. ஏன்னா சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹெல்த்தான உணவு தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கோதுமை கஞ்சி, கோதுமையை இடிச்சு வச்சு அதையும் கஞ்சி வச்சு குடுத்துட்டு இருக்கோம்.
1: பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்களா இதெல்லாம்?
0: ஆமா, இல்லனாலும் அந்த குழந்தைக்கு குடுக்க சொல்லி எங்களை ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல எல்லாம் சத்து கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க இதெல்லாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம்.
1: இல்ல உங்களுக்கு தெரியல, குழந்தைகள் எல்லாம் எப்படி எதை விரும்பி சாப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல?
0: கொஞ்சம் கேழ்வரகு கஞ்சி கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. எங்க தம்பி உருண்டைனா எள்ளு உருண்டை சாப்பிடுவான். அந்த மாதிரி
1: பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா இதெல்லாம் வந்து சத்தான உணவுமா, இதை சாப்பிடணும்,
0: இதைதான் சாப்பிடணும், கடைக்கே போனாலும் எள்ளு ரெண்டே மல்லாட்டை கேக்கு இந்த மாதிரிதான் சாப்பிடணும், லேஸ் மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டுதான் இருக்கும். அப்பயும் பசங்க அதை கேக்குறது கொஞ்சம் கம்மி தான்.
1: ரொம்ப நன்றி சகோதரி, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு, நிறைந்த தகவல் சொன்னீங்க. வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: வணக்கம். இன்னைக்கு உணவும் ஓரும் உணவும் நிகழ்ச்சியில உணவு சம்பந்தமா, உணவு தொடர்பா நீங்க என்ன பேச விரும்புறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: மேலம் எடுத்துட்டு பாமா பேசுறேன். இங்க ஒன்னும் உணவு பத்தி திடீர்னு கேட்டதே எனக்கு ஒண்ணும் புரியல. மிளகாத்தூள் தான் அரைச்சா, சில பேர் அரைச்சா குறை குறைன்னு இருக்கும்.
1: ஆமா, அதுவும் சமையலோட தொடர்புடையது தானே. அது எப்படி அரைக்கணும்? அது ஒரு ஒரு குழம்பு மிளகாய் தூள். இது எப்படி இது ஒரு தயாரிக்கும் முறை அது சொல்லுங்களா, தெரிஞ்சுப்போம்.
2: மிளகாத்தூள்னா தயாரிக்கணும்னா மிளகா 2 கிலோ, மல்லிக்கு 1 கிலோ மிளகா போட்டு சாமான் இல்லாம சாப்பிட்டு வெந்தயம் போட்டா கொஞ்சம் கசக்கும், அதனால வெந்தயம் போட மாட்டான். மிச்சம் எல்லாம் ஜாமானும் போட்டு கொஞ்சம் லைட்டா அரிசி கொஞ்சோண்டு போட்டுப்பான்.
1: அப்பதான் இந்த துணை ஜாமான்கள், அந்த வந்து இந்த அரவி ஜாமான்கள்லாம் சேர்க்கிறோம் இல்லைங்களா, அதுல வெந்தயமும் உண்டுதானே? இந்த கள்ளப்பருப்பு
2: கம்மி பண்ணிப்போம், ரொம்ப நிறைய போட மாட்டோம், வெந்தயத்தை மட்டும்.
1: அது போட என்னென்ன சேர்க்கறீங்க? வெந்தயம், கடலை பருப்பு,
2: கள்ளப்பருப்பு தெரிஞ்சிருக்கும், ஜீரகம், பட்டை கிராம்பு, பெருங்காயம் எல்லாமும் சேர்த்து அரைப்போம், அரைச்சுப்போம்.
1: பட்டை கிராம்பு மிளகாய் தூள்ல சேர்க்கணுமா?
2: அதுல நாங்க அது சேர்க்க மாட்டோம், சில பேர் சேர்ப்பாங்க, அதை நாங்க சேர்க்க மாட்டோம். பட்டை கிராம்பு போட்டா பிடிக்காது, அது சில பேர் சேர்ப்பாங்க, நாங்க சேர்க்க மாட்டோம். பெருங்காயமும் போட மாட்டோம், நான் சும்மா தான் நான் இது மாதிரி தான் அரைப்பேன். அரைச்சமா குழ குழம்பு நல்லா தூள் கரைக்கும் போது நல்லா நல்லா இருக்கும் மிளகாத்தூள். அதுதான் குழம்பு, இதுதான் இருக்கும், உறப்பு இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும் டைட்டா.
1: மிளகாய் சாகுபடி எல்லாம் உண்டுங்களா?
2: மிளகாய் சாகுபடி பண்றாங்க, உறப்பு தூளும் இருக்கு, நாட்டு மிளகாயும் இருக்கு, விவசாய மிளகாயும் இருக்கு. விவசாய மிளகாயெல்லாம் அங்க வைக்கிறது இல்ல, அரைக்க மாட்டோம், அங்க காரம் அதிகமா இருக்கும். இந்த நாட்டு மிளகாயெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது, அதுதான் கொஞ்சமா போட்டாலும் குழம்பு நல்லா இருக்கும், மீடியமா இருக்கும்.
1: முறுக்கு பலகாரம் இதெல்லாம்
2: தீபாவளிக்கு தான் செய்வோம். அதுதான் உளுந்து போட்டு, உளுந்து பைத்த அரிசி இதெல்லாம் போட்டு ஒரு முறுக்கு தனியா அரைச்சுப்போம். மாவு அரிசி முறுக்கு உளுந்தம்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டு அது தனியா அரைச்சுப்போம். வறுத்து இதுக்கு திரும்பி வந்து ஒட்டுகல முறுக்கு தனியா அரைச்சிப்போம். ஒட்டுகல முறுக்கு,
1: ஒட்டுகல முறுக்குன்னா எப்படிங்க?
2: தனியா பச்சை அரிசி களைஞ்சி காய போட்டு வச்சுக்கிறது. முறுக்கு பொட்டுக்கல்ல காய் கிலோ, அதுக்கு 2 பிடிக்கு காய் கிலோ பொட்டுக்கல்ல வாங்கி போட்டு அது தனியா அரைச்சி வச்சுக்கிட்டு வெந்நீர் கொஞ்சம் லைட்டா ஊத்தி தான் மாவு பிசைஞ்சு அதுல பெருங்காய தூள் கொஞ்சம் நெய் ஊத்தி சுத்தோம்னாக்கா சூப்பரா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். இந்த உளுத்த முறுக்கும் நான் சாதா பச்சை தண்ணியில பிசைஞ்சு பெருங்காய தூள் போட்டு பிசைஞ்சு சுட்டா அதுவும் சூப்பரா இருக்கும்.
1: வீட்டுல விரும்பி சாப்பிடக்கூடியது எதுன்னு சொன்னதுல நீங்க
2: சாப்பிடுவது, அவங்க எங்க வீட்டுல வந்து மணிகரம்பி தான் திம்பாங்க, அதுதான் எப்போதும் தீபாவளிக்கு போடுவோம். மணிகரம்பி, கடல மாவு, அரிசி மாவு கொஞ்சம் கலந்து நெய் ஊத்தி அதுல போட்டு காரத்தூள் கொஞ்சம் போட்டு அது மட்டும்தான் கேட்பாங்க. மிக முறுக்கு கடிப்பாங்க, அதான் வேற ஏதாவது.
1: மணிகரம்புக்கு தேவையானது என்ன? கடலை மாவு,
2: நெய், காரத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம், பெருங்காயத்தூள் அதுதான் போட்டு பிரிஞ்சு சாரணியில தீத்துவோம். மணிகரம்பில தீட்டி எடுத்து அள்ளி அப்படி அள்ளி வச்சுக்கிறேன். அதுல கருவேப்பிள்ளை, பெருங்காயத்தூள், காரத்தூள் வேணாலும் கலந்துக்கலாம், சும்மா வேணாலும் வச்சுக்கலாம். பொட்டுக்கள் எல்லாம் போட்டா உங்களுக்கு பிடிக்காது, மல்லாட்ட பயிர் போட்டாலும் பிடிக்காது உங்களுக்கு, சும்மா செஞ்சு கொடு, அதுக்கு மட்டும் தனியா வச்சிருப்பேன்.
1: கடலை மாவு மட்டுமா?
2: கடலை மாவு மட்டும்தான், அரிசி மாவு கொஞ்சம் அதுதான் போடுவோம், வேற யாரும் போட மாட்டான்.
1: கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பொறப்பொறுப்பு வரணும்.
2: அப்புறம் நெய் கொஞ்சம் போட்டுக்கணும். நெய் போட்டு சாரணியில தீட்டி மல்லி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல வேணாலும் பொறிச்சு கொட்டிக்கலாம், கருவேப்பிள்ளையும் கொட்டிக்கலாம். அவங்களுக்கு கருவேப்பிள்ளை மட்டும் போட்டு பொறிச்சு வச்சிருப்போம், பெருங்காயத்தூள் போட்டிருப்போம், காரத்தூள் போட்டிருப்பான். பொட்டுக்கல்ல மலாட்டு பயிர்லாம் பிடிக்காது அவங்களுக்கு.

0: அவங்களுக்கு. அதனால அது மட்டும் செஞ்சுப்பா. அதிர்ஷம் எல்லாம் திங்க மாட்டாங்க, அதிர்ஷம் எல்லாம் என்ன செய்வான், மற்றது எதுவும் அப்புறம் வேற ஒண்ணு செய்ய தெரியாது எனக்கு.
1: ரொம்ப நன்றிங்கம்மா, நிறைந்த தகவல் சொன்னீங்க, ஒரு குறுகிய நேரத்துல நிறைந்த தகவல் சொன்னீங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்க நன்றி. நேர்களே, விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்படி

0: 4:45 நொடியில் இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நமது பண்பலை நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நான்கு மணி 50 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் எஃப்எம் 100.3 உங்களுடைய ப்ரோக்ராம்ஸுக்கு அப்டேட்ஸ் வேணும், இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சீர்காழி வட்டம் முதலை மேடுத்துட்டில் தாங்க நேரலையாக உலா வந்துட்டு இருக்குது.
4: வணக்கம்மா. உங்க பேருங்கம்மா?
5: விஜயகுமாரி.
4: அம்மா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது?
5: வயசு என்ன?
4: சரி, இன்னைக்கு உணவு ஊர் உணவு நிகழ்ச்சியில உணவு தொடர்பா என்ன பேச விரும்புறீங்க?
5: என்ன சப்பாத்தி பூரி?
4: சப்பாத்திங்களா?
5: சப்பாத்தி இல்ல, இதுதான் பூரி.
4: பூரியா? சோமாஸ்.
5: சோமாஸ்.
4: சரிங்க, சோமாஸ் செய்முறை இப்படி சொல்லுங்க.
5: மைதா அதுக்கு போட்டுக்கல.
4: சரிங்க.
5: தேங்காய் போடணும், ஜீனி, டால்டா கொஞ்சம். அவ்வளவுதான், வேற
4: ஒண்ணு. மாவா அரைக்கணுமா?
5: மாவாதான் அரைச்சு. மாவுதான் கடையில வாங்கிக்க வேண்டியதான். பொட்டுக்கல்லாம் நம்ம மிச்சில அரைச்சிக்கலாம்.
4: ஓ சரிங்க. அது உள்ள பூர்ணம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அது என்னென்ன வைப்பாங்க அதுல?
5: அதுல தேங்காய், பொட்டுக்கல்ல, ஏலக்காய், இவ்வளவு மூணும் தான் வைக்கணும்.
4: கூடுதலா இனிப்புக்கு?
5: இனிப்புக்கு ஜீனி. அப்பளக்கட்டையில செஞ்சு எண்ணெயில அப்படியே உருட்டி பூர்ணத்தரம் வச்சு அதுல போடும், எண்ணெயில போட்டு எடுக்கும்.
4: இது நீங்க தனியா செய்வீங்களா, எப்படி வீட்டுல உங்களுக்கு உதவியா இருக்கு?
5: வீட்டுலதான் தனியா தான் செய்வோம்.
4: எப்படி குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்களா? எல்லாம்
5: விரும்பி எல்லாம் சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல.
4: இது இல்லாம வேற என்னென்னலாம் செய்றீங்க?
5: வேற என்ன உருக்கு? ஜீனி உருண்டை, ரவாயில.
4: சீனி உருண்டை எப்படின்னா எப்படிங்கம்மா?
5: ரவாவை அரைச்சிக்கணும், ஜீனி அரைச்சி, நெய், டால்டா நெய் ஊற்றி, ஏலக்காய், முந்திரி திராட்சை, இதெல்லாம் போட்டு நம்ம நெய்யில போட்டு.
4: தண்ணி சேர்க்கணுமா?
5: தண்ணி தான் சேர்க்க கூடாது,
4: அதுக்குதான் கேட்பேன்.
5: வெறும்டா நெய் தான் செஞ்சு ஏலக்காய் எல்லாம் போட்டு அது நெய்யிலே பிடிச்சி போடும்.
4: நிகழ்ச்சியிலிருக்கு. வணக்கம்.
6: வணக்கம் சார், நாங்க முதலமைடத்திட்டில இருந்து கலைவாணி பேசுறோம் சார்.
4: கலைவாணி, என்ன பேச விரும்புறீங்க?
6: நாங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜலி பிடிக்காம இருக்கிறதுக்கு கண்ணால முருங்க அடை செய்வோம். கண்ணால முருங்க அடை செய்வோம். அது எப்படின்னா, ஒரு 10 இலை எடுத்து அதுல நரம்ப நீக்கி அது வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா அரைக்கும் போது அரைச்ச மையிற பதத்துல

0: இந்த கீரையை போட்டு நைஸா கட் பண்ணி போட்டு அதை அரைச்சி அதுல வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி அதை அடையா தட்டலாம். அடையா தட்டினா நல்லெண்ணெய் ஊத்திக்கணும், ஃபுல்லா நல்லெண்ணெய் ஊத்தி அந்த ஃபிளேவர்ல செஞ்சா குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது சார். அதே போல பிரண்டை துவைய செய்யலாம். பிரண்டைய வந்து நைஸா வந்து நரம்பை எடுத்துக்கணும், நரம்பை எடுத்து அதை வந்து நல்லா நல்லெண்ணெயில வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கடலை பருப்பு, புளி இதெல்லாம் வச்சு நல்லா வந்து ஒரு பதத்துக்கு வதக்கிக்கணும். வதக்கி அதை துவையில அரைச்சு அதை தாளிச்சுக்கணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டா அந்த பிரண்டை துவையை வந்து உடம்பு வலிக்கு நல்லது. முழங்கால் வலி அந்த மாதிரி உடம்பு வலிக்கு.
1: இதுக்கு வந்து டாக்டர்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லுவீங்களா? ஏன்னா வந்து குழந்தைங்கன்னு சொன்னீங்க இல்ல, டாக்டர் பரிந்துரை எல்லாம் இது உண்டுங்களா? ஆனா இதெல்லாம் சொல்றீங்க, ஏத்துக்கிறாங்களா?
0: எங்களுக்கே சாப்பிடும் போது அது எங்களுக்கு கியூர் ஆகுது.
1: இது பெரியவங்களுக்கு, பெரியவங்களுக்கு சொல்றீங்க?
0: பெரியவங்களுக்கு சொல்றேன், குழந்தைங்களுக்கு சொல்றேன். இப்ப சளி இருக்குன்னு வச்சுங்களேன், சளி வந்து அது வந்து அது குடுக்கும் போது மோஷன் வழியா வரதை நாங்களே வந்து பாக்கோம். ஏன்னா குழந்தைங்களை நாங்க வந்து பராமரிக்க விதம் எங்களுக்கு தெரியும். அது மாதிரி கஷாயம் போடுவோம் குழந்தைங்களுக்காக.
1: இது என்ன கஷாயம்?
0: சளிக்குதான் கஷாயம். மொசுமொசு கீரை,
1: தூதுவளக்கீரை,
0: நிலவேம்பு, அந்த மாதிரி கஷாயம் எல்லாம் டாக்டர் பரிந்துரைப்படிதான் அதெல்லாம் செய்யறது. கஷாயம் வந்து இப்ப கொரோனா வைரஸ் காலத்திலயே சொல்லியிருந்தாங்க, எல்லா கஷாயமும் போட்டு குடிக்க சொல்லி. அதனால அதுல வந்து நாங்க இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி பூண்டு போடுவோம். பூண்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, பசி தன்மை எடுக்கும். அது போல பயிறு துவை, இந்த நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்ததுலேருந்து பயிறு துவையை ரொம்ப சாப்பிட்டு அது வந்து எனக்கு கியூரா இருக்கும். அது வந்து பசி தன்மை எடுக்கும். காலையில அந்த துவையை வந்து ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அது பயிறு, பூண்டு, உப்பு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி அது வந்து ரசத்துக்கு சாப்பிட்டா அது பசி எடுக்கும்.
1: இந்த மூலிகை எல்லாம் சொல்றீங்க, இது முதலமைச்சத்துல அதெல்லாம்
0: உங்களுக்கு
1: எந்த வயசுல வந்துச்சு? அதாவது திருமணம் ஆனதுக்கு பிறகு முன்னாடியேவா?
0: அம்மா செய்யறது வந்து எங்களுக்கு சத்தான பொருளை தான் செய்யணும். மழை டைம்ல வந்து அடை நிறைய செய்வாங்க. மழை டைம்ல அடை நிறைய செய்வாங்க. எப்படின்னா சொரைக்க அடை செய்வாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் நாங்க கேட்போம். அதை செஞ்சு அதை வந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து அது மூலமா நாங்க கத்துக்கிட்டது சார். இங்க வந்து அதே என் குழந்தைங்களுக்கு நான் செய்யறேன்.
1: பிள்ளைங்க எப்படி விரும்பி சாப்பிடுறாங்களா இதெல்லாம்? இந்த மூலிகை எல்லாம் நம்ம சேர்த்திருக்கோம், செடிகள் எல்லாம் சேர்த்து
0: சாப்பிட மாட்டாங்கதான். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி இதுல சத்து அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துதான் சாப்பிட வைக்கணும் சார்.
1: நம்ம அன்பா சொல்லி
0: சாப்பிட வைக்கணும்.
1: நம்ம அன்பா சொல்லி கொடுக்கணும்.
0: சாப்பாட்டுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த பசிக்கு சாப்பிட்டுதானே ஆகணும். அதனால சாப்பிட்டு வச்சிருது சார்.
1: ரொம்ப நிறைவான தகவல் சொன்னீங்க. இது இல்லாம இன்னும் சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப நன்றி சகோதரி, நிகழ்ச்சியில இணைந்து இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ஐயா எப்படி இந்த நீங்க வந்து ரசம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்க, எல்லாருமே இங்க சூப்பரா ரசம் வைப்பீங்கன்னு சொன்னாங்க. நிறைய அதை எப்படி அதை நீங்க சொல்லுங்களேன்.
2: புளிய புளிய வச்சுக்கிட்டு சீரகம், பெருஞ்சீரகம், மற்றபடி உப்பு, அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்து தக்காளி பழம் அதிகமா யூஸ் பண்ணும். அதுல அந்த அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, கொத்தமல்லி தழை அனைத்தும் கலந்து
1: எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எவ்வளவு தண்ணி ஊத்தணும்?
2: அதுக்கு அளவுக்கு தகுந்த தண்ணி எவ்வளவு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு.
1: உங்க ஊருக்கு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த தருணம் எப்படி உணர்றீங்க?
2: நல்லா சூப்பரா உணர்றோம். வரணும். நீங்க ரெண்டாவது முறை வந்திருக்கீங்க, முதல் முறை வந்தீங்க, அடுத்தது சிவகாமி அன்னைக்கு.
1: உங்க பேர் சொல்லவே இல்லையா?
2: யார் பாலு மரமடுத்துட்டு.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப முதலமைச்சர் திட்டில இருந்து நம்முடைய நேயர்கள் ரொம்ப சிறப்பா அழகா அவங்களுடைய அனுபவங்களை நல்ல அரிய வகையை அந்த சமையல் முறைகள்லாம் வந்து நமக்கு நிறைய சொன்னாங்க. கிழங்கா இருக்கட்டும், கீரை வகைகளா இருக்கட்டும், ஒரு கடலை உருண்டை செய்முறையா இருக்கட்டும், ஒரு சிறுவர்கள் எந்த அளவுக்கு ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க, அது சத்தான உறவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும், ஒரு அன்போட கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப அழகா நம்முடைய முதலமைச்சர் திட்டில இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் பேசினாங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், ஒளிபரப்பு கூடத்தில் பணியாற்றிய எம் மேரி கிரேஸ் மேடம், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் கே பரந்தாமன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி பரந்தாமன். பண்பலை 100.3 இதுவரை உலா வந்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கல் எஃப்எம் 100.3ல ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வெப் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைய ஒளிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மன நிறைவோடு விடைபெறுகிறேன், ஆர்ஜே எம் கிரேஸ். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: சித்ராங்கி சிறுகதை.
1: எண்ணமும் எழுத்தும்
2: கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம் எழுதிய சித்ராங்கி சிறுகதையை வழங்கணும். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களா வளவர போற குமரன், சித்ராங்கி, ஜெயா, செந்தமிழ் செல்வன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்தர வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கட்டி தெரிஞ்சுக்குவோம்.
7: கடலோர மாவட்டங்களில் ஒன்றான அந்த மாவட்டத்தில் ஒரு சிற்றூர் கடும் புயல் மழையினால் மிகவும் பாதிப்படைந்திருந்தது. மின்சாரம், சாலை வசதி, அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருந்தன. சுகாதார சீர்கேடு மிகவும் கெட்டு தொற்று நோய் பரவும் சூழ்நிலைக்கு மாறியிருந்தது அந்த ஊர். கான்கிரீட் ஓட்டு வீடுகள் தவிர மற்ற வீடுகள் அனைத்தும் சின்ன பின்னமாயிருந்தன. அந்த கிராமத்திற்கு ஒரு தொண்டு நிறுவனத்தின் குழு ஒன்று வந்து உடனடியாக மருத்துவ சேவையை துவங்கியது. அந்த குழுவினர் ஒவ்வொரு வீடாக சென்று தடுப்பூசி மற்றும் மருந்து மாத்திரைகளை கொடுத்து வந்தனர். அப்போது ஒரு நர்ஸ் அங்குள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்த வீட்டில் 2 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த வீடு மிகவும் பாதுகாப்பாக இருந்ததால் புயல் மழையால் பாதிப்படையாமல் இருந்தது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போட வேண்டியிருந்ததால் குழந்தைகளை அன்புடன் அருகில் அழைத்த நர்ஸ் உன் பேரு என்னமா என்று கேட்டாள்.
8: என் பேரு சித்ராங்கி, இவன் என் தம்பி, இவன் பேரு செந்தமிழ் செல்வன் என்றாள் அந்த சிறுமி சித்ராங்கி.
7: அதை கேட்டு அதிர்ந்து போன நர்ஸ்
8: உங்க அப்பா அம்மா எங்க
7: என்று குழம்பியபடியே கேட்டாள்.
8: அப்பா சொந்த ஊருக்கு போயிருக்காங்க, அம்மா உள்ள இருக்காங்க
7: என்ற சித்ராங்கி வீட்டின் உள்ளே பார்த்தபடி
8: அம்மா அம்மா
7: என்று குரல் கொடுத்தாள். என்னம்மா சித்ரா என்றபடியே வெளியே வந்த சித்ராங்கியின் தாய் ஜெயா அங்கே நின்று கொண்டிருந்த நர்ஸை பார்த்துவிட்டு
9: அக்கா நீங்களா, நல்லா இருக்கீங்களா
7: என்றபடியே அருகில் வந்தாள்.
9: நான் நல்லா இருக்கேன் ஜெயா, நீ நல்லா இருக்கியா என்றாள் அந்த நர்ஸ்.
7: அக்கா இப்போ நான் வாழ்

இந்த வாழ்க்கை, இதோ இந்த ரெண்டு குழந்தைங்க, அன்போடையும் பண்போடையும் நடந்துக்கிற கணவர், இது எல்லாமே நீங்க செஞ்ச தியாகத்தால எனக்கு கிடைச்சது. ஏறபடி நர்சின் கையை பற்றி கொண்டு கண்ணீரோடு கூறினாள் ஜெயா. என்ன ஜெயா, நீ குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுற? முதல்ல கண்ணை தொட என்று கூறியபடி அவள் கண்களை துடைத்து விட்டாள் நர்ஸ். சரிக்கா, உட்காருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் என்றபடி அடுக்கலைக்குள் வேகமாக நுழைந்த ஜெயா சில நிமிடங்களுக்கு பிறகு கையில் காபி டம்ளருடன் வெளியே வந்தாள். ஜெயா கொடுத்த காபியை குடித்த நர்ஸ், சரிம்மா ஜெயா, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பக்கத்து மாநிலத்துக்கு போக வேண்டியிருக்கு என்றாள். அக்கா, அவரு இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாரு, வந்ததும் அவரை ஒரு முறை பார்த்துட்டு போகலாக்கா என்று கெஞ்சியபடி கூறினாள் ஜெயா. இல்ல ஜெயா, நாளைக்கு நாங்க போக போற மாநிலம் கடும் புயல் மழையால அதிகமா பாதிப்பு அடைஞ்சிருக்குது, அதனால எங்க குழுவுல உள்ள எல்லாரும் உடனே அங்க போயாகணும். நீ கவலைப்படாத ஜெயா, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இன்னொரு முறை சந்திப்போம் என்றாள் நர்ஸ். நானும் அந்த நம்பிக்கையோட தான் இப்போ உங்களை அனுப்பி வைக்கிறேக்கா என்ற ஜெயாவிடம் விடை பெற்றுக் கொண்டு குழந்தைகளின் கண்ணத்தை கிள்ளி முத்தமிட்டபடி அங்கிருந்து வெளியேறினாள் நர்ஸ். அந்த நர்ஸ் செல்வதையே பார்த்தபடி தன் கடந்த காலத்தை ஒரு முறை நினைத்து பெருமூச்சு விட்டாள் ஜெயா. மறுநாள் காலை அந்த தொண்டு நிறுவனத்தின் பேருந்து அடுத்த மாநிலத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அமைதியாக கண்களை மூடியபடி பேருந்தில் ஏறி அமர்ந்தாள் நர்ஸ். அவளின் நினைவுகள் 10 வருடங்கள் பின்னோக்கி ஓடியது. வங்கக்கடலின் அருகே எழில் கொஞ்சம் வகையில் அமைந்திருந்தது அந்த கிராமம். அதன் வழியே சென்றால் அருகில் ஒரு கிராமம் இருக்கிறது. 2 கிராம மக்களுக்கும் பல நாட்களாக தீராத பகை இருந்து வருகிறது. எத்தனையோ முறை பலர் பஞ்சாயத்து செய்தும் பகை தீராமலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சித்ராங்கிக்கும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த குமரனுக்கும் காதல் மலர்ந்தது. குமரனும் சித்ராங்கியும் அருகில் உள்ள நகரத்தில் இருக்கும் ஒரு கல்லூரியில் ஒன்றாக படித்த போது ஏற்பட்ட பழக்கம் காதலாக கனிந்து மலர்ந்தது. இருவரும் ரகசியமாக ஒருவரை ஒருவர் நேசித்து வந்தனர்.

0: கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: நாட்கள் செல்ல செல்ல இவர்களின் ரகசிய காதல் காட்டுத்தீ போல் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. இரு ஊர்காரர்கள் மனதிலும் இந்த செய்தி புகைய ஆரம்பித்தது. இதனால் இரண்டு ஊர்காரர்களுக்குள் பிரச்சனை உருவானது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு பெரியவர்கள் குமரனை தனியே சந்தித்தனர். இதை பாருங்க தம்பி, நீங்க படிச்சவரு, உங்க அப்பாவும் ரொம்ப நேர்மையானவரு, இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்க அப்பா ரெண்டு ஊருக்கு நடந்த பிரச்சனையிலதான் இறந்து போனாரு. எந்த ஒம்புத்து ஒம்புக்கும் போகாத அவரு தேவையில்லாம இறந்து போனது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு என்றார் ஒரு பெரியவர். அவர் பேசுவதை கேட்டபடியே அமைதியாக இருந்தான் குமரன். உடனே மற்றொரு பெரியவர் தொடர்ந்தார், இப்போ அதே போல உங்களால ஒரு பிரச்சனை வரணுமா? சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு காதல் முக்கியமா இல்ல ரெண்டு ஊர் மக்களோட அமைதி முக்கியமான்னு நீங்களே தீர்மானிச்சுக்குங்க தம்பி என்றபடி எழுந்தனர் இருவரும். ஏதோ ஆழ்ந்து யோசித்தபடியே குமரனும் எழுந்தான். ஆனா ஒண்ணு தம்பி, நீங்கள் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இரண்டு ஊருக்காரங்க மத்தியில பிரச்சனை வர்றது நிச்சயம்.

பேசாம எல்லாத்தையும் இதோட மறந்துட்டு அவங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிழைக்கிறதுக்கு வழிய பாருங்க. எந்த முடிவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க தம்பி, நாங்க வர்றோம் என்று கூறி குமரனிடம் விடைபெற்று கிளம்பினர் பெரியவர்கள் இருவரும். மனம் குழம்பியபடியே வீடு வந்து சேர்ந்தான் குமரன். அப்போது அவனை இடைமறித்த அவனின் தாய் சாவித்திரி, டே குமரா என்னடா இது, ஊர்ல எல்லாரும் உன்னையும் அந்த சித்ராங்கிய பத்தியும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குடா குமரா, உனக்கு எப்பா இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம், வேண்டாம் குமரா மறந்துடு என்று படப்படத்தாள். அம்மா நீங்க பேசாம அமைதியா இருங்க, எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் என்ற குமரன் தன் அறைக்குள் சென்று விட்டான். சில நிமிடங்களில் தேநீர் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் சாவித்திரி. அதை மடமடவென்று குடித்து முடித்த குமரன், அம்மா நான் கடலுக்கு போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். கடலில் மீன் பிடிப்பதற்காக ஐந்து நண்பர்களுடன் தன்னுடைய விசைப்படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்றான் குமரன். ஆனால் அன்று நள்ளிரவை தாண்டிய பிறகுதான் மீன் அதிகமாக கிடைத்தது. அனைவரும் ஆர்வமாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று கடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றம், விசைப்படகு மெல்ல மெல்ல இவர்களின் கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பித்தது. சட்டென்று ஒரு பெரிய சுழலில் சிக்குண்டு தாறுமாறாக ஆடிய விசைப்படகு சில நிமிடங்களில் தலைகீழாக கவிழ்ந்து கடலுக்குள் மூழ்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் பக்கத்து மாநிலத்தில் உள்ள கடற்கரையில் நினைவிழந்த நிலையில் கரை ஒதுங்கியிருந்தான் குமரன். அப்போது அவ்வழியே வந்த ராமையாவின் பார்வையில் தென்பட்டான் குமரன். உடனே ஓடிச் சென்று அவனை மருத்துவமனையில் சேர்த்தார் ராமையா. ஒரு வார காலமாக தீவிர சிகிச்சை நடைபெற்றது குமரனுக்கு. அந்த ஒரு வார காலமாக குமரனை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்ட ராமையாவின் மகள் ஜெயா அவனை பற்றி முழு விவரத்தையும் தெரிந்து கொண்டாள். அலைகடல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. கடற்கரை ஓரம் ஒரு பாறையில் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான் குமரன். அவன் மனதில் சித்ராங்கியின் முகம் வந்து அலை மோதியது. அதே நேரம் சித்ராங்கியின் சொந்த கிராமத்தில் அலைகடலையே விரித்து பார்த்துக் கொண்டிருந்தபடி அமர்ந்திருந்தாள் சித்ராங்கி. பக்கத்து மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் குமரன் நல்லவிதமாக இருக்கிறான் என்ற தகவல் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவனின் பிரிவு சித்ராங்கியை மிகவும் வாட்டி வதைத்தது. குமரனின் நினைவு சித்ராங்கியின் மனதிலும் வந்து மோதியது.

0: வாழ்க்கையில் இனி இணைய முடியுமா என்று ஏங்கி தவிக்கும் சித்திராங்கி குமரன் நிலை இனி என்னவாகும்?
1: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
2: சித்ராங்கி சிறுகதையின் முதல் பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
2: கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ்.
3: நேயர்களே, இந்த கதையும் காணமும் நிகழ்ச்சி வாயிலா பல நேயர்கள் படைப்பாளிகளா உருவாகி வர்றாங்க. அந்த வகையில

0: கதை இடம்பெறணுமா, உடனே எழுதுங்க. உங்க கதை உங்க சொந்த கற்பனையில உருவானதாகவும் வேறு எந்த ஊடகத்திலும் வெளிவராததாகவும் இருக்கணும். குறைஞ்சது 10 பக்கங்கள் கொண்டதாக இருக்கணும். எழுத வேண்டிய முகவரி: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர். மீண்டும் உங்கள் நினைவிற்கு உங்கள் கதைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, AC, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: தழைப்பு
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
0: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
1: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:15.
4: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: தங்க மாணவர்கள்
8: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
9: தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: தங்க மாணவர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய முதல் நண்பர் யாரு கேட்கல? ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வி நடராஜன். சரி, உங்க குழந்தைகள் பேரு சொல்லுங்க.
11: குழந்தைகள் பேரு கதிரவேலு பாலகிருஷ்ணன்.
10: கதிரவேலு பாலகிருஷ்ணன் ரெண்டே பசங்களா?
11: ரெண்டு பசங்க, ரெண்டு பேரு. பொண்ணுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நாகவள்ளி வைத்தியசிபதி.
10: உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
11: 76 வயசு ஆகுது.
10: 76 வயசு ஆகுது. ஆனா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா? இந்த ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு.
11: இது காரணம்னா வயசு இதை என்னோட உடம்ப குறையாது, நடமாட்டத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கேன்.
10: ஐயா இப்ப வயசு ஆயிடுச்சு, இப்ப 70 வயசு 80 வயசு ஆயிட்டு, நம்ம என்ன செஞ்சாக்கா இந்த உடம்பு இப்படியே அழகா ஜிம்னு வச்சுக்கலாம், உங்களை மாதிரி இளைஞரா இருக்கலாம்?
11: இத என்னன்னு கேட்டா நடப்பயிற்சி போய் வந்துகிட்டு நடப்பயிற்சி இருந்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு.
10: உங்க காலத்துல நீங்க வந்து கடலுக்கு எல்லாம் போறது உண்டா?
11: கடலுக்கு போறது உண்டு.
10: மருமகள் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா?
11: நல்லா கவனிக்கிறாங்க.
10: நீங்க திருமணமாகி பார்த்த முதல் திரைப்படம் என்ன உங்க மனைவியோட?
11: ஆனா நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது, முதல் படம் பார்த்தது ரத்த கண்ணீர் படம்.
10: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்களேன். என்ன, யார் நடிச்ச படம் ரொம்ப பிடிக்கும்?
11: பழைய படங்கள்ல எனக்கு வந்து எம்ஜிஆர் படம்.
10: இப்ப எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், மனசுலயே ஓடிட்டு இருக்க பாட்டுனா எந்த பாட்டு?
11: தரமேல் பிறக்க வைத்தான் தண்ணீரை குடிக்க வை.
10: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதா ரொம்ப நன்றி.
11: வணக்கம் சார்.

0: கல்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: வெளியில் பழக்கம் நல்லா தெரியும் நம்ம உள்ளுக்குள்ளயே இல்லாம வெளிப்படக்க நிறைய கத்துக்கலாம்ல அதனாடி அப்படிங்கறதுனால இது தெரிஞ்சுக்கட்டும்
3: கத்துக்கலாம்.
2: இதுவும் தெரிஞ்சாலும் அதுவும் நல்லது தானே.
3: சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்க கணவர் பத்தி சொல்லுங்க, அவர் எந்த விதத்துல நல்லவர்?
2: எதுலயுமே கெட்டவர்னு சொல்லவே முடியாது. நீ எனக்கு கல்யாணம் பண்ணி 27-28 வருஷம் ஆக போகுது. நாங்க எதுலயும் கெட்டவங்க நல்லவங்கன்னு இல்ல, எப்படி நல்ல இதுதான் நமக்கு வாழ்க்கை
3: வாழ்த்துக்கள் கூட. உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: எனக்கு பிடிச்ச பாடு விஜயகாந்த் படத்துல பிடிக்கும்.
3: நன்றிமா.

0: காரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: காளியப்பன்.
2: காளியப்பன் என்ன ஊருங்க?
3: காமேஸ்வரம்.
2: காமேஸ்வரத்துலயா? என்ன செய்றீங்க?
3: கடலுக்கு போறேன்.
2: கடலுக்கு போறீங்கல்ல, அங்க மறக்க முடியாத விஷயம்.
3: நீ காத்து கொஞ்சம் கிளம்ப முடிஞ்சனாக்கா அங்க நேரத்துல வந்து கொஞ்சம் வலைய பத்திக்கிட்டு கொஞ்சம் உஷாரா, நாங்க நாலு பேர் வேலை அணைச்சோம்னாக்கா கொஞ்சம் உஷாரா பண்ணி கரையை வந்துடுவோம்.
2: கரைக்கு வந்துடுவீங்க?
3: கரைக்கு வந்துடுவோம். சில பேர் ஆள் கம்மியா இருக்கிறவங்க போட்டெல்லாம் பிறந்துடும்.
2: ஒரு தடவை வந்து போட் எடுத்துட்டு போனா எத்தனை நாள் கழிச்சு திருப்பி இங்க வர முடியாது?
3: தங்களுக்கு போனோம்னா இப்படி மூணு நாலு நாள் ஆகும். தங்களுக்கு போனோம்னா?
2: தங்கள்னா புரியல எனக்கு.
3: தங்களுக்கு போனோம்னா கொஞ்சம் தெற்க சாப்பாடு கட்டிக்கிட்டு குழம்பு கச்சறதுக்கு சாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு போனோம்னாக்கா எப்படியும் ரெண்டு கடலை போடுவோம். நாங்கள் இங்கே வாரது நாலு நாள் ஆகும்.
2: கிடைக்காது. அது மாதிரி போய் கடலை போய் இது மாதிரி மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த காலம் உண்டு.
3: என் காலத்தில் இல்லை, அப்படி காற்றுல மாட்டிக்கிறேன், கொஞ்சம் கடல் ஒப்பு ஒப்பிலையும் மாட்டிக்கிறேன். அது மேண்டு நாங்கள் நாலு பேர் வேலை அணைச்சோம்னாக்கா நாங்கள் கறி வந்துடுவோம்.
2: திருமணம் ஆயிடுச்சா? மனைவி பேர் என்ன? பசங்க பேர் என்ன?
3: மனைவி பேர் திலகவரி, பையன் பேர் வைத்தியசி பேரன், பொண்ணு பேரும் வைத்தியசி பேரி.
2: வைத்தீஸ்வரன், வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரன் கோயில்.
3: அது எங்களுக்கு குலதெய்வம்.
2: இப்போ உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்ன?
3: சித்திரை மாதம் வருது.
2: சரி, உங்கள் மனைவி திருமணம் ஆகிருக்குல்ல, எப்படி சொந்தமாக பிறத்தியா?
3: இப்போ பிறத்தில தான் பொண்ணு பார்த்து கல்யாணம். கல்யாணம்
2: யார் பார்த்தா?
3: எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா. பொண்ணு நான் இப்போ பொண்ணு பாப்பாவை இப்போ அவங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சினாக்கா இப்போ நீங்கள் இன்னும் நல்லா வாங்க.
2: கிட்டத்தட்ட திருமணம் ஆகி ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா?
3: அந்த 30 வருஷம் மேலே மேலே.
2: என் ஒய்ஃப் சிறந்தவங்க அப்படின்னு எந்த விதத்தில் சொல்லுவீங்க?
3: ரொம்ப கடலுக்கு போட்டு வந்தோம்னாக்கா நம்ம வீட்டுக்காரவங்க வேற வருமானம் அவங்க தான் பார்க்கணும்.
2: ரொம்ப தூரம் எங்க அழைச்சு போயிருக்கீங்க?
3: இன்னும் நான் அவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போய்க்கிறேன்.
2: என்ன ஊருங்க அவங்க ஊர்?
3: அவங்க ஊர் நம்பியா நகர்.
2: நம்பியா நகர் எங்க இருக்குது?
3: நாகப்பட்டினம் பக்கம். கல்யாணம் பண்ணி ஒரு மூணு நாலு திரும்ப அழைச்சிட்டு
2: போயிருப்பேன். சொல்றீங்க அங்க கூட ஆசைப்படுதில்லையா?
3: அங்க போயிருக்கேன். அங்க போய் அங்க முட்டையெல்லாம் கொடுத்துக்கிறோம்.
2: சரி, அவங்களுக்கு விரும்பி கேட்கிற பாடல் என்ன பாடல்?
3: நம்மளாட்டம் பழைய பாடலாம் கேட்க மாட்டாங்க.
2: நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க?
3: பழைய பாட்டு தான்.

0: கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
0: தங்க மாணவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
3: படைப்பு

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 5:30. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்த் அண்ட் கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அண்ட் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: இம்பார்ட்டன்ட்.
8: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
9: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
8: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
10: திருச்சி சாரதாஸ்.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
12: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
14: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
15: அனில் சோயா சங்க்ஸ்.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.

0: நாகையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो।
5: खिच पिच। तुम हो ही भुलक्कड़।
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
4: लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
8: விலக்கீட்டு மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மீரா கிருஷ்ணா பாடியது.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, அனில் பாஸ்தா, ஆர் கே ஜி நெய்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: சுத்தமான

0: நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்.
2: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி
6: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
15: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
16: அதுக்கு தான் வசந்த் & கோ.
17: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப important.
18: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
19: important.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
13: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: விலக்கேற்ற மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜிக்கி பாடியது.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்த் & கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
12: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
13: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
15: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
15: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
16: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜி எஸ் மோகன் பாடியது.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குத்தூஸ் பாடியது.

0: வானலையில் உலா வந்தது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்தன்கோ.
5: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இம்பார்ட்டன்ட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: the week. In IPL cricket, host Kolkata Knight Riders will take on Mumbai Indians at the iconic Eden Gardens this evening. The match will begin at 7:30 p.m. Yesterday, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets in Jaipur, keeping their playoff hopes alive. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகளின் அடிப்படையில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்தன. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: திரு நரேந்திர மோடி, திருமதி ஜார்ஜியா மெலோனி ஆகிய இரு தலைவர்களும் இன்றைய சந்திப்பின் போது பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்தனர். பொருளாதாரம் மற்றும் தூதரக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் அதேவேளை உலக பிரச்சினைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளை பராமரிப்பதில் இத்தாலி அளித்து வரும் ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலிய அதிபர் திரு ஜார்ஜியா மாட்டரெல்லாவையும் சந்திக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ரோம் நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆங் யூ பேக்கை சந்தித்து பேசினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க ஏதுவாக பாதுகாப்பு, பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு சைபர் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து உடன்பாடுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்வதில் தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஆளில்லா குட்டி விமானங்களிலிருந்து ஏவப்பட்டு துல்லியமான வழிகாட்டுதல் அடிப்படையில் இலக்குகளை சரியாக தாக்கவல்ல இந்தியாவின் அதிநவீன UELPGM V3 ஏவுகணையை தயாரிப்பு நிலையில் ஏவி பரிசோதிப்பதில் வெற்றி பெற்றுள்ள DRDO விஞ்ஞானிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை கூட்டாளிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் முக்கிய மைல்கல்லாக இப்பரிசோதனை அமைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஹெலிகாப்டர், ட்ரோன் போன்ற வான் இலக்குகளை மட்டுமின்றி பீரங்கி போன்ற தரை இலக்குகளை தாக்குவதிலும் மிகவும் திறம்பட்டதாக இந்த ஏவுகணை திகழும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். விக்சித் பாரத் இலக்கை எட்டவும் சமுதாயத்தை வளர்ச்சியின் உச்சிக்கு இட்டு செல்லவும் அதிகாரிகள் பல சமயங்களில் நடப்பு நிலவரங்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் குழு ஒன்று இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். பலதரப்பட்ட துறைகளில் பணியாற்றவும் சிறப்பு துறைகள் சார்ந்த நிபுணர்களை வழிநடத்தவும் இளம் அதிகாரிகளுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் மக்கள் நலனுக்கு ஏற்ப சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றும் முடிவுகளை எடுக்காமல் விடுவது சரியானதாக இராது என்றும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு

மேற்கொள்வதான மத்திய அரசின் முடிவை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது மத்திய அரசின் கொள்கை அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரச்சினை என்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. பின்தங்கிய பிரிவினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்க இத்தகைய மக்களின் எண்ணிக்கை விவரங்களை தெரிந்து கொள்ளும் தேவை அரசுக்கு இருப்பதால் இத்தகைய விவரங்களை சேகரிப்பதில் தவறேதும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.

0: விவரங்களை சேகரிப்பதில் தவறேதும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். முதலில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவையின் உறுப்பினராக பதவியேற்றதைத் தொடர்ந்து திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய அமைச்சர்களும் பின்னர் இதர உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும், பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும், இக்கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்ற 12,467 பள்ளிகளில் 5,171 பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. இதில் 1931 அரசு பள்ளிகளும் அடங்கும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 97% அதிகமாக தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது. சிறையிலிருந்தே 10வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 370 கைதிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து எடைக்கற்கள் மற்றும் அளவீட்டு சாதனங்களின் துல்லிய தன்மையை சரிபார்த்து சான்றளிப்பதன் மூலம் வர்த்தக சந்தையிலும் சமுதாயத்திலும் முழுமையான நேர்மையை நிலைநாட்டுவதே அளவியல் சட்டங்களின் நோக்கம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக அளவியல் தினமான இன்று புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மெய்நிகர் முறையில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: தொழில் வர்த்தகத் துறையினர் இடையே அளவீட்டு துல்லியத்தையும் நுகர்வோர் இடையே நம்பிக்கை உணர்வையும் மேம்படுத்துவதில் அளவீட்டு சட்டங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமைச்சர் திரு ஜோஷி கூறினார். சிந்து சமவெளி காலத்திலிருந்தே இந்தியாவில் ஒரே சீரான அளவைகள் பயன்படுத்தப்படுவதையும், தற்போது சர்வதேச சட்ட அளவியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள 13 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவிலான சட்ட அளவியல் இணையதளம் ஒன்றை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாராகும் பொருட்கள் உலகத்தரத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
0: தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா மும்பை அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: இன்னைக்கு இருக்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
8: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
10: வணக்கம். துன்பங்களை தூர நிறுத்திவிட்டால் மட்டும் வாழ்வு இனிமையாகி விடாது. இன்பங்களை தேட வேண்டும், அவற்றில் திளைக்கவும் வேண்டும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா என்றார் மகாகவி பாரதியார். கோடி இன்பங்களில் ஒரு சில இன்பங்கள், மனம்போல் மாங்கல்யம் அமைந்தால் வயது பெண்ணிற்கு மகிழ்ச்சி, காலாகாலத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மருமகள் அனுசரணையாக இருந்தால் மாமியாருக்கு மகிழ்ச்சி, புகுந்த வீட்டில் மகள் மகிழ்ச்சியாக இருந்தால் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி இந்த உலகத்தில் இன்பங்கள் ஏராளம் என்றாலும் இன்பம் வருகின்ற வழி மூன்றுதான். ஒன்று உடல், மற்றொன்று அறிவு, இன்னொன்று ஆத்மா. உடலில் உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவியாகிய 5 புலன்களால் நாம் இன்பத்தை நுகர்கிறோம். வாய், நாக்கு ஒன்றே போதும் நமக்கு இன்பத்தை வாரி வழங்க. தாய்ப்பாலிலிருந்து ஆரம்பிக்கிறது மனிதனின் நாக்குக்கு விருந்து. பிறகு காய்கறி, பழங்கள், இனிப்புகள், பலகாரங்கள் என்று தொடர்கிறது. நாக்கினால் ஏற்படும் இன்பம் அளவிடற்கரியது. கண், வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் நந்தவனம் கண்ணுக்கு இன்பம். கொட்டும் நீர்வீழ்ச்சி, பச்சை கம்பளம் விரித்தது போன்ற பரந்த புல்வெளி, அதிகாலையில் உதித்து வரும் சூரியன், மழை விடும்போது சில சமயம் தோன்றும் வானவில் ஆகியவை கண்களால் ஏற்படும் இன்பம். மூக்கு, மல்லிகை, முல்லை, மனோரஞ்சிதம் போன்ற பூக்களின் வாசம், நெய்மணக்கும் சாம்பார் வாசனை ஆகியவை நாசியால் நமக்கு ஏற்படும் இன்பம். செவி, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மள்ளிச்சொல் கேளாதவர் என்று அனுபவித்து பாடியிருக்கிறார் வள்ளுவர். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று ஒரே ஒரு வார்த்தையிலேயே காதல் இன்பம் பாய்வதைக் கண்டவர் பாரதியார். இவ்வாறு நம் உடலிலுள்ள 5 புலன்களும் இன்பத்தை வாரி வழங்குகின்றன. அறிவினால் பெறும் இன்பம் மனித இனத்துக்கு மட்டுமே அமைந்த சிறப்பான தகுதி அறிவு. ஆனந்தத்தை தருவது அறிவு. திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ், பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களுடைய கவிதைகள் அறிவை வளர்த்து இன்பத்தை ஊட்டுகின்றன. ஆன்மாவினால் பெறும் இன்பம் உடலுக்கும் அறிவுக்கும் இன்பத்தை தருவதைத்தான் ஆத்ம திருப்தி என்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பிரார்த்தனை செய்தால், பரமனை நெஞ்சில் நிறுத்தி தியானம் செய்தால் ஆன்மாவிற்கு இன்பம் கிட்டும். ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்து அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிப்போம். அதுவே நமக்கு கிட்டும் பேரின்பம். நன்றி.
9: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.

0: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
3: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷே கலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், மாடு வளர்ப்பு அனுபவங்கள். திருத்துறைப்பூண்டி மடப்புறம் ஜி உமா அவர்களுடன் நேர்முகம். 8:00 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 ஆர்கேஜி நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலில். 7:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:00 துளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 துளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் சன்ப்ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் கரிக்கல் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையின் தேதியும் சேதியும். கேட்டது லைட் ஹவுஸ், தொடர்வது விளம்பரம். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டு விடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை

0: மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:40.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
1: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
9: மது சாப்பிட்டாக்க முதல்ல பழக்கமாக இருந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து குறைஞ்சி போகிறதுனால மீண்டும் மீண்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூளை வந்து அதை கேட்க ஆரம்பிக்குது, திரை பண்ணாங்க, அதனால தான் அவங்க அடிமையாகிடுறாங்க. இந்த அடிமையாகக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கலை, அந்த மதுவையோ போதையோ சாப்பிடல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அக்ரஸினஸ், அதாவது ரொம்ப கோபம் வந்துடும். பல்வேறு விஷயங்களில் வந்து அவங்க வந்து சரியான முடிவு எடுக்க முடியாது. இவனே வாங்கிட்டு வந்திருப்பான், ஒரு டிவி வாங்கிட்டு வரப்போ 10,000 வாங்கிட்டு வரப்போ அவனே போய் டொம்னு உடச்சிடும். ஏன்னா அவனால் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா மூளை சரியான நிலையில் இருந்தால் தான், அது மயக்க நிலையில் இல்லாமல் இருந்தால் தான் அவனால் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷன் செகண்டில் எடுக்கக்கூடிய முடிவு. அந்த 5 புலங்களின் மூலமாக வரக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உள்வாங்கி அதை ஆராய்ந்திருந்தேன், அனலைஸ் பண்ணும், இது எப்படி சொல்லணும், இது எப்படி பண்ணணும். அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டாக அந்த மது போதையினால் குறைஞ்சி போயிடும், அடிந்து போயிடும். அதனால் அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த போதை முடிஞ்ச பிறகு என்ன சொன்னேன்னா, அட நானா செஞ்சேன், நான் செஞ்சிருக்க மாட்டேன், நானா பேசினா அப்படி பேசியிருக்க மாட்டேனேன்னு சொல்லி ஒரு சால்ஜாப் சொல்லிகிட்டு இருப்பான். ஆகவே இந்த அடிமைத்தனம் என்பது மூளையினுடைய த்ரைவிங்னால தான் வருது ஒழிய வேறு எந்த காரணமும் கிடையாது.
1: அதாவது கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக அவங்க ஆரம்பித்து அதுவே அவங்க லைஃப்பை வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த மது போதை வந்து எடுத்துகிட்டு போயிடுது. சரிங்க டாக்டர், இது வந்து உடலில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது? ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க ட்ரிங்க் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருது, தள்ளாட்டமான ஒரு நடையும், அவங்க பேசும்போது அவங்களோட வார்த்தைகளே முழுசாக வராமல் ஒரு மாதிரி குளறி பேசுறது, இதெல்லாம் எதனால நடக்குது டாக்டர்?
9: அதாவது தலைமுடியிலேருந்து கால்நகம் வரையிலும் உடம்பில் இருக்க அத்தனை உறுப்பையும் பாதிக்கக்கூடியது என்னென்னா இந்த ஆல்கால் என்று சொல்லக்கூடிய மது. அதில் 2 டைப் ஆல்கால் இருக்குது, ஒன்று மீத்தேல் ஆல்கால், இன்னொன்று ஈத்தேல் ஆல்கால். அந்த எரிசாரன்னு சொல்கிறது தான் மீத்தேல் ஆல்கால். சாதாரணமாக சாப்பிட்றது வந்து ஈத்தேல் ஆல்கால். இது என்ன பண்ணுதுன்னா, உடம்புள்ளக்கு போன பிறகு குடல் அந்த இறப்பையினால் இருக்கக்கூடிய குடல் குஞ்சியால் முடியப்பட்டு அது ரத்தத்தில் கலந்து அது பிறகு தான் மூளைக்கு போய் அதனுடைய ஆக்ஷனை ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஒரு அளவுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்ணுவான்னா, முக்கியமாக 3 உறுப்புகளை பாதிக்குது நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம். அது 3 உறுப்புகளும் ரொம்ப தீவிரமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது. 1, ஸ்டொமக் என்று சொல்லப்படுகிற இறப்பை. 2, லிவர் என்று சொல்லப்படுகிற கல்லீரல். 3, பிரெயின் என்று சொல்லப்படுகின்ற மூளை. இந்த 3 உறுப்புகளையும் பாதிக்குது. முதல்ல என்ன பண்ணுதுன்னா, அந்த இறப்பைங்கிறது இறையை வாங்கி வைக்கக்கூடிய பை, போய் அங்கே தான் டைஜஷன் நம்ம வாயிலேருந்தே நமக்கு வந்து செரித்தல் ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் கூட கரெக்டான செரித்தல் நடக்கிறது வந்து இறப்பையில் தான் நடக்குது. அந்த இறப்பையில் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய இறப்பையில் 4 வகையான திரவங்கள் கடக்குது. 1 வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய இறப்பை நீர். அடுத்து கணையல் சொல்லக்கூடிய கணைய நீர், பென்கிராட்டிக் ஜூஸ். கல்லீரல் வரக்கூடிய ஹெப்பாட்டிக் ஜூஸ், பித்தநீர். இந்த 3 வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே சுரந்துடும். இதை விட முக்கியமான ஒரு பொருள் அங்கே என்ன சுரக்குதுன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. இப்போ இவன் உள்ளுக்கு சாப்பிட்டோன்னா என்ன பண்ணால், மென்மையாக இருக்கக்கூடிய உள்பகுதி என்ன பண்ணால், மீக்கஸ் மெம்பிரேன் சொல்லுவோம், ஆப்ரேஷன் பண்ணும்போது தொட்டு பார்த்தா தெரியும், ரொம்ப மென்மையான பகுதி. அந்த மென்மையான பகுதியில் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து கரோசி எஃபெக்ட் ஏற்படுத்துது. உள்ளுக்கு வந்து செல்கள் அழிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. இந்த செல்கள் முதல்ல அழிஞ்சு போன பிறகு என்ன ஆகுனா, அந்த இடத்துல ஒரு அல்சர்னு சொல்லக்கூடிய புண்ணு ஏற்படுது.

0: புண்ணையும் பார்க்காம அதுக்கு பிறகு செஞ்சுட்டு தானே, அது என்ன பண்ண அந்த புண்ணு வந்து புறவடி போய் பெர்ஃபரேஷன் சொல்லக்கூடிய துளை ஏற்பட்டு போகுது, இறப்பையில் துளை ஏற்பட்டு போயிடும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மதன் கார்கியின் வரிகளில் ஹரிச்சரண் சிந்தூரி குரல்களில் சீதாராமன் படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜின் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கெண்ண போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் தேநீர் நேரம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: திருச்சி சாரதாஸ்.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, அனல் பாஸ்தா, RKG நெய்,
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
15: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: நம்ம அனல் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனல் குட்டின் புதிய அறிமுகம் அனல் பாஸ்தா.
16: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
15: RKG நெய்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
15: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
15: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
17: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
17: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
15: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
14: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
15: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இசைத்தூரிகையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். புற்றுநோய் சிகிச்சை, கேன்சர் ட்ரீட்மெண்ட், எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டும் இம்யூனோ தெரப்பி மூலமாக குறிப்பிட்ட வகை புற்றுநோய்களை ஆரம்பத்திலேயே முற்றிலும் குணப்படுத்துவதற்கான மருத்துவ சோதனைகள் பெரும் வெற்றி பெற்றுள்ளன. செயற்கை நுண்ணறிவு, ஏஐ இன் மெடிசன், மருத்துவத்துறையில் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போன்றவற்றை துல்லியமாக ஆய்வு செய்ய விளக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனித உடலின் டிஜிட்டல் மாதிரிகளை உருவாக்கும் டிஜிட்டல் ட்வின் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது நோயாளிகளுக்கு தனி பயனாக்கப்பட்ட துல்லியமான சிகிச்சையை வழங்க உதவுகிறது. கேட்டது அறிவியல் நேரம். இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் அனன்யா பட் குரலில் KGF 2 படத்திலிருந்து.

0: கேட்டது இசை தூரிகை. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: காவல் அதிகாரி சாண்டர்ஸை சுட்டுக் கொன்றுவிட்டு பகத்சிங்கும் ராஜ்குருவும் தப்பி ஓடிய போது போலீஸ் சார்ஜென்ட் சனன் சிங் அவர்களை துரத்தி பிடித்துவிடக்கூடிய நிலையில் சந்திரசேகர் ஆசாத் அவரை குறிப்பார்த்து சுட்டு வீழ்த்தினார் என்று கூறினீர்கள். ஆசாத் எப்படி இவர்கள் குழுவில் இணைந்தார் தாயே?
4: மகனே, ஆசாத் பகத்சிங் சுக்தேவை விட 1 வயதுதான் மூத்தவன். அவன் 1906 ஜூலை 23 ஐக்கிய மாகாணத்தின் பதர்காவில் பண்டித் சீதாராம் திவாடி ஜெகராணி தேவி தம்பதிக்கு பிறந்தவன். பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவரது தந்தை மத்திய மாகாணத்தின் சபுவா பகுதியில் வசித்த போது அங்கிருந்த பீல் பழங்குடி மக்களிடம் சிறுவயதில் வில்வித்தையை கற்றுக்கொண்டான் சந்திரசேகர். அதுதான் அவனுக்கு குறிதவறாமல் இலக்கை வீழ்த்தும் மன ஒருங்கை கற்றுத்தந்திருந்தது. பின்னாளில் காசி வித்யாபீட்டத்தில் சம்ஸ்கிருதம் கற்கவும் அனுப்பப்பட்டான். சந்திரசேகரின் 15வது வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டான். நீதிபதி அவனது பெயர், தந்தை பெயர், முகவரியை கேட்டபோது தன் பெயரை விடுதலை எனும் பொருளில் ஆசாதி என்றான். தந்தை பெயர் சுதந்திரம் என்றான். முகவரிக்கு சிறை என்று பதிலளித்தான். தன்னை அவமானப்படுத்துவதாக நினைத்த நீதிபதி அவனுக்கு சிறை தண்டனை விதித்தான். சந்திரசேகரோ, நான் இப்படி கூறினால்தான் நீங்கள் எனக்கு சிறை தண்டனை அளிப்பீர்கள் என்பதால் அப்படி சொன்னேன் என்றான். அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் சிரித்தார்கள். நீதிபதி கோபமடைந்தான். அவனுக்கு 15 பிரம்படி தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரடிக்கும் பாரத் மாதா கி ஜே என முழங்கினான் சந்திரசேகர சீதாராம் திவாடி. அதன் பின் சந்திரசேகர ஆசாத் ஆகிவிட்டான். காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்ட பிறகு ஏதாவது வழியில் நாட்டின் சுதந்திரத்துக்கு போராட வேண்டும் என்ற தீவிர வெறி ஆசாதுக்கு இருந்தது. அந்த நேரம் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷனை நடத்தி வந்த ராம் பிரசாத் பிஸ்மிலின் நட்பு அவனுக்கு கிடைத்தது. நம் நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் பிரிட்டிஷாரிடமிருந்து அரசு கருவூலங்களை கொள்ளையடிப்பது என்று அவர்கள் யோசித்தார்கள். ராம் பிரசாத் பிஸ்மிலின் சொந்த ஊரான ஷாஜஹான்பூரிலேயே கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தினார்கள். அந்த வழியில் இந்த இளைஞர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் ககோடி ரயில் கொள்ளை சம்பவமும். சந்திரசேகர ஆசாத் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கினான். 1925 நாட்டையே உலுக்கியது ககோடி ரயில் கொள்ளை சம்பவம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு ஆங்கிலேயரிடம் பிடிபடாமல் தப்பியவன் ஆசாத். 1925 ஆகஸ்ட் 9 அஷ்ஃபகுல்லா கான், சச்சீந்திரநாத் பக்ஷி, ராஜேந்திரநாத் லஹிரி

யோர் எயிட் டவுன். பயணிகள் ரயிலின் இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட ஓர் இடத்தில் சங்கிலியை எடுத்து ரயிலை நிறுத்தும் பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ராம் பிரசாத் பிஸ்மில், கேசவ் சக்கரவர்த்தி, முராரிலால், முகுந்திலால், பன்வாரிலால், மன்மதுநாத் குப்தா, சந்திரசேகர் ஆசாத் ஆகிய ஏழு பேர் அதே ரயிலின் மூன்றாம் வகுப்பு பெட்டியில் இருந்தார்கள். ரயிலின் காடையும் ஓட்டுநரையும் பிடித்து கட்டும் பணி சிலருக்கு, ரயிலின் இருபுறமும் காவல் காப்பது, அதிலிருந்த கருவூலத்தை கொள்ளையடிப்பது ஆகிய பணிகள் சிலருக்கு. ரயிலின் சங்கிலி இழுக்கப்பட்ட போது இருள் சூழ்ந்திருந்தது. அவர்கள் தங்களுக்கு இட்ட பணியை சிறப்பாக செய்தார்கள். காடையும் ஓட்டுநரையும் தலைகுப்புற கிடத்தினார்கள். ரயிலில் இருந்த கருவூலத்தை கீழே தள்ளிவிட்டார்கள். கனமாகவும் வலுவாகவும் இருந்த பணப்பெட்டியை சுத்தியலாலும் முளியாலும் உடைக்க தொடங்கினார்கள். பணத்தை ஒரு மூட்டையில் கட்டி லக்னோ செல்லும் பாதையை நடந்தே கடந்தார்கள். நகரத்திற்குள் பணம் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டது. இந்த ரயில் கொள்ளை சம்பவம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை உலுக்கியது. புலனாய்வுத் துறையினர் எச்சரிக்கையானார்கள். புரட்சியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் அனைவரையும் கண்காணித்தார்கள். 47 நாட்களுக்கு பிறகு கைது நடவடிக்கைகள் அரங்கேறின. அவர்களில் 4 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். 4 பேருக்கு 17 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் 17 பேருக்கு நீண்டகால தண்டனையும் விதிக்கப்பட்டது. சந்திரசேகர் ஆசாத், குந்தன்லால் இருவர் மட்டுமே போலீசாரிடம் பிடிபடவே இல்லை. இறுதி வரை பிரிட்டிஷ் காவல்துறை ஆசாதை உயிருடன் பிடிப்பதில் வெற்றி பெறவும் இல்லை. அவன் ஜான்சியில் வசித்த போது சதார் சந்தையில் இருந்த பந்தல்கண்ட் மோட்டார் கேரேஜில் வாகனம் ஓட்டும் பயிற்சி பெற்றான். ஜான்சிக்கு அருகே இருந்த ஓர்ச்சா காடுகளையே தன் ஆயுத பயிற்சி களனாக பயன்படுத்தினான். தன் அமைப்பினருக்கு பயிற்சியும் அளித்தான். அங்கே சதார் ஆற்றங்கரையில் சிறிய அனுமன் கோயில் கட்டி கூடாரம் அமைத்து தன் வசிப்பிடமாக்கிக் கொண்டான் ஆசாத். அருகே இருந்த கிராம குழந்தைகளுக்கும் ஆயுத பயிற்சி அளித்தான். இப்படித்தான் ஆசாத் எனும் இளைஞனின் சுதந்திர வெறி அவனை சுற்றியிருந்தவர்களுக்கும் ஆழமாய் வேரூன்றியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் தேசபக்தி பாடல். பாரதி படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் குரலில், இளையராஜா இசையில்.

தேசபக்தி பாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்ட

0: பின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறி உள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனித நேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டாா்.

0: உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனி வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப்.

0: அப்படின்னா புடாபாவின் கௌரவ கே சாத் விதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1,000,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: என்ன பொங்கடி, உங்க வீட்டு பருத்தி வயல்லாம் எப்படி இருக்கு?
9: எப்படி இருக்குதா, ஒரே பூச்சி தொல்லையா இருக்குது. அதான் மருந்து வாங்குறதுக்கு எங்க அப்பா கூட காலையில கடைக்கு போனேன்.
8: நான் அப்பவே சொன்னேன்னு, நீங்க தழைசத்த தழைக்க தழைக்க குடுக்கும் போதே தெரியும் இப்படி எல்லாம் ஆகும்னு.
9: செடி வளமாகணும்னா குடுத்து தானக்கா ஆகணும்.
8: சரி, செடி வளமாகறது இருக்கட்டும், உங்க கால்நடையெல்லாம் வளமாகறதுக்காக நான் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அத செஞ்சு பாத்தீங்களா?
9: எதுக்கா, இந்த செலவே இல்லாம தீவனம் கொடுக்கலாம்னு சொன்னீங்களே, அதை தானே சொல்றீங்க?
8: அதேதான் பூங்குடி.
9: அசோலா நம்ம வீட்டு குளத்துல வளர்த்துட்டு வர, ஏன் ஊருக்கா போல தயாரிக்கிற எல்லா வழிமுறைகளையும் செஞ்சுட்டு வரேன். ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா வளர்க்கறதுக்கு மக்காச்சோள வதையும் வாங்க போறேன்.
8: பரவாயில்லையே, விஷயத்த கேள்விப்பட்டு அதுக்கான செயல்ல இறங்கிட்டியா?
9: அக்கா, அன்னைக்கு இந்த மூணுத்தையும் சொல்லிட்டீங்க, ஏதோ இலைப்பொடி பத்தி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல.
8: ஆ, சொல்றேன் பூங்கொடி. இப்போ ஒரு சில நேரத்துல மர வகை தீவனங்களை நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்ப அதை என்ன பண்ணுவோம்?
9: கால்நடைகளுக்கு கொடுப்போம்.
8: ஆ, கொடுப்போம். ஆனா அந்த கால்நடைகளே சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதை வீணாக்குள்ளையா?
9: ஆமாங்கா.
8: அதை தடுக்கிறதுக்கு தான் கால்நடை தீவன இலைப்பொடி. தீவன மர இலைகளை பொடியா மாற்றி சேமிச்சு வைக்கிறது. அதுக்கு சுபாபுல், கிளைரிசீடியா, கொடுக்காப்புள்ளி இலை, அகத்தி, கல்யாண முருங்கை, முருங்கை இந்த மாதிரி மர வகை இலைகளையும், வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால் இந்த மாதிரி புரதம் அதிகமான செடி வகைகளையும் தீவன பொடிகளா மாற்றியோ இல்ல குச்சி தீவனமா மாற்றியோ பயன்படுத்தலாமா?
9: எப்படிக்கா?
8: அதுக்கு இந்த மர வகை தீவனத்தோட இலைகளையோ இல்ல இந்த செடிகளையோ சேகரிச்சு நிழல் பகுதியில நல்லா உலர்த்திடணும். சூரிய வெப்பத்துல நேரடியாக உலர்த்தினா தீவன இலைகள்ல உள்ள சத்து எல்லாம் வீணாயிடும். அதனால நிழல்ல உணர்த்துறது தான் நல்லது. இதனால சில மர வகை இலைகள்ல உள்ள நச்சுத்தன்மையும் குறையும். இந்த மாதிரி உலர்த்தப்பட்ட இலைகளை நல்லா பொடியா மாத்திக்கணும்.
9: சரி, மாத்தியாச்சு, அதை எப்படிக்கா கொடுக்கணும்?
8: இந்த பொடிய கால்நடைகளுக்கு கலப்பு தீவனம் கொடுப்போம்ல, அதுல 5-15% அப்படிங்கிற அளவுல கலந்து நேரடியா கொடுக்கலாம். இந்த மாதிரி பொடியா கொடுக்கும் போது இந்த தீவனத்தோட நுண் சத்துக்கள்லாம் கால்நடைகளுக்கு நேரடியா கிடைக்கும்.
9: ஓ, இந்த மாதிரி எல்லாம் தீவனம் நம்மளே தயாரிச்சு கொடுத்தா தீவன தட்டுப்பாடு இருக்காது போல.
8: ஆமா பூங்குடி, எதிர்கால தேவைய மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி தீவனங்களை சேமிச்சு வைக்கிறதுனால பண்ணையாளர்களுக்கு செலவு மிச்சமாகும்.
9: நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு இங்க கால்நடைகளை எப்படி வளர்க்கறோம் பாருங்க.
8: ரொம்ப நல்லது பூங்குடி.
7: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்

0: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:31.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: பூங்கொடி, பூங்கொடி.
6: அட செல்வி அக்கா, என்ன நம்ம வீட்டு பக்கம்?
5: என் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை பூங்கொடி, அதான் உன்னையும் கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரி வரலும் போலான்னு வந்தேன்.
6: செல்வியக்கா, மணி என்ன ஆகுது? செல்வியக்கா, இந்த நேரத்துல நம்ம பொதுவா என்ன கேட்போம்?
5: அதுவா பூங்கொடி, இப்ப விவசாய நிகழ்ச்சி கேக்குற நேரம்.
6: தெரியுதுல்ல, இன்னைக்கு கூட உங்களுக்கு ஏத்த மாதிரியே நம்ம விவசாய நிகழ்ச்சியில மாடு வளர்ப்பு அனுபவங்கள் பத்தி திருத்துறைப்பூண்டி மடப்புரம் ஜி உமா அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: அப்படியா பூங்கொடி, மாடு வளர்ப்பு அனுபவங்களை பத்தி பேச போறாங்களா பூங்கொடி? அப்படின்னா சரி, நல்ல நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ரேடியோ வை, நிகழ்ச்சியை கேட்போம்.
7: உலகிற்கு உணவளிக்கும் உன்னத உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நாம வந்து மாடு வளர்ப்பு அனுபவங்களை பத்தி தான் பேச இருக்கிறோம். அதற்காக திருத்துறைப்பூண்டியிலிருந்து மடப்புரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து உமா அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
8: வணக்கம் சார்.
7: உங்களுக்கு மாடு வளர்க்கிற எண்ணம் எந்த வயதுல இருந்து வந்தது?
8: எனக்கு வந்து மாடு வளர்க்கிற எண்ணம் வந்து ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மா வச்சிருந்தாங்க. பிறந்த வீட்லயும் இருந்தது. 2001 கல்யாணம் இருந்தேன். இங்க புகுந்த வீட்லயும் அவங்க மாடு வச்சிருந்தாங்க. அதன் பிறகு மாமியார் பாத்துக்கிட்டதுனால நான் அதுல அந்த அளவுக்கு நான் விரும்பல. அவங்க 2017 இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரவங்க வந்து 2017 இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மாடை வச்சுதான் என் பிள்ளைங்களை படிப்புல இருந்து எல்லாமே நல்லது எல்லாமே செஞ்சுக்கிட்டேன் சார்.
7: அதனால இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
8: 10 மாடு வச்சிருக்கேன் சார்.
7: 10 மாடுல எத்தனை கண்ணு இருக்குது, எத்தனை மாடு பால் கறக்குது?
8: 3 மாடு பால் கறக்குது இப்போதைக்கு. சினையா இருக்குது, ஒரு 5 கண்ணூட்டி போல இருக்கு சார்.
7: சரிங்கம்மா. இப்ப வந்து மாடு வளர்க்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் இடம் வேணும் இல்லையா? அதை வளர்க்கறதுக்கான இடம் வேணும், கட்டி போடுறதுக்கு இடம் வேணும், மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இருக்கணும் அப்படின்லாம் உங்க ஊர்ல இருக்குதா?
8: மேய்ச்சலுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்தபடி இந்த அறுவடை சீசன் முடிச்சோடனே நாங்க 10 மா 15 மா அப்படின்ட்டு நிறைய வைக்க வாங்கி போட்டுக்குவோம். மத்த நாள்லயும் எங்களுக்கு மேய்ச்சதுக்கு இடம் இருக்கு.
7: மாட்டு கொட்டகையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவு நீளம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு அகலம் வச்சிருக்கீங்க, என்ன போட்டிருக்கீங்க, தளம் என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
8: கொல்ல வந்து எங்களுக்கு 45 குழி, அதனால நல்லா இட வசதி இருக்கிறதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மண் தரையும் கீட்டு கொட்டாயும் போட்டிருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் கீழே வந்து சிமெண்ட் போட்டு மேல சீட்டு போட்டு அந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கேன் சார்.
7: சில பேர்ல கொட்டகையில ஃபேன் போட்டுருக்காங்க, நீங்க ஃபேன் போட்டுருக்கீங்களா உங்க மாட்டுக்கு?
8: ஃபேன் போட்டிருக்கேன் சார்.
7: மாடுகளுக்கு இந்த கொசுக்கடி அப்படிங்கறது பெரிய பிரச்சனையா இருக்கு மாமா, அதை எப்படிமா சமாளிக்கிறீங்க?
8: கொசு கடிக்குதான்

0: அதுக்காக வந்து நாங்க வந்து இந்த வேப்பலை நொச்சி அது மாதிரி போட்டு அந்த தேங்காய் மட்டை இருக்குல்ல சார்,
1: ஆமா
0: அத நாங்க மூட்டமா போட்டுக்குவோம், அதுதான் கொஞ்சம் நல்லா கேக்கும்.
1: நொச்சி
0: எல்லாம் இந்த மூலிகை மருந்தா போட்டு அதோட தேங்காய் மட்டை மட்டும் போட்டுக்குவோம் சார்.
1: சரிங்க. இப்ப வந்து மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுலயே இருந்ததா உங்களுக்கு? கணவர் வீட்டுல வந்த பிறகுதான் அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது மேல ஒரு ஆர்வம் வந்ததா?
0: ஆமா கண்டிப்பா, இங்க வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அந்த ஆர்வம் வந்தது.
1: இப்ப வந்து மாடுகள் பராமரிப்பு அப்படின்னு பாக்கும்போது ஏகப்பட்ட பராமரிப்புகள் இருக்கு இல்லையா, எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்வீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
0: சாகுபடி நேரத்துல கொண்டு வயல்ல கட்டிட்டு கொஞ்சம் ஒரு மூணு மணி ஆனாலும் வீட்டுக்கு அவுத்து வந்துருவோம். மத்தபடி சாணம் எல்லாம் எடுத்த மாதிரி சுத்தம் பண்ணி போட்டுருவோம் சார்.
1: சரிங்க சரிங்க. அப்ப வந்து கறவை மாடுகளை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு மடி வீக்கம் தான் பெரிய நோய் தாக்கமா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா
1: சார். சரிங்க. அடுத்தடுத்து என்ன நோய்கள்லாம் மாடுகளுக்கு வருது, நீங்க அதுக்கெல்லாம் என்னென்ன கை வைத்தியமா என்னென்ன செய்றீங்க, இல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இல்ல மாட்டுக்கு அதிகபட்சம் வந்து முடியாத கட்டத்துக்கு தான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோ, அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்தை பண்ணிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்துல மேய்ச்சல் கவுத்து விடுறதுனால அது எல்லா இடத்துலயும் மேயறதுனால பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு வரும். செரிமான கோளாறு வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழிச்சல் இந்த பேப்பர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கழிச்சல் அதிகமா இருக்குது. கழிச்சல் இருக்கிறப்ப அந்த தாடை வந்து வீக்கம் வீங்கிக்குது சார். இப்ப உள்ள மாட்டுக்கு சீசன் எங்க பக்கம்லாம் அப்படிதான் இருக்குது. இப்ப வயிறு உப்பு சத்துக்கு 100 கிராம் சுக்கு காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உப்பு அதோட சேர்ந்து நல்லா அத கசாயம் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அது ஆற வச்சு அதோட 100 கிராம் இஞ்சி சாரையும் வச்சு நம்ம கொடுத்தோம்னா அந்த மாட்டுக்கு வயிறு உப்பு சத்துக்கு செரிமான கோளாறுக்கு நல்லா கேக்கும். அதோட பாத்தீங்கன்னா அந்த செரிமானத்துக்கு 50 கிராம் இஞ்சி கொஞ்சம் சோடாப்பு அதோட வெல்லம் கலந்து கொடுத்தனாலும் நல்லா அது வயிறு உப்பு சத்துக்கு நல்லா குணமடையும் தெளிவா கேக்கும் சார்.
1: சரிங்க. இப்ப வந்து கோமாரி நோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நோயா இருந்தது இல்லையா கோமாரி நோய்? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு முன்னெடுத்த சில செயல்களால வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோமாரி நோய் அப்படிங்கறது வெகுவாக குறைஞ்சிருக்கு இல்லையா?
0: ஆமா சார்.
1: அந்த கோமாரி நோயில உங்க மாடுகள் எல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கா, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்களேன், என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
0: மாடு வந்து அந்த நோய் வர்றதுக்கான நம்ம அறிகுறி எப்படின்னா மாடு நல்லா இருக்கும், மேய்ச்சல் தெளிவா நல்லா தான் சார் இருக்கும். அந்த மாடு பாத்தீங்கன்னா திடீர்னு நல்லா இருக்கப்ப பாத்தீங்கன்னா கால் தாங்க ஆரம்பிச்சிடும். கால் தாங்க ஆரம்பிக்கிறப்ப இதோட அறிகுறி என்ன அப்படின்னா இது கோமாரி நோய் அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது குழம்புகள்ல வந்து கொப்பளங்கள் வரும்.
0: ஆமா, கொப்பளங்கள் கால் வீங்கி இருக்கும், அது நடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் சார். அதுல தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
1: வாயிலையும் புண்ணு இருக்குமோ?
0: வாயிலையும் புண்ணு இருக்கும். அதுக்கு வந்து வைத்தியம் என்ன அப்படின்னா ஜீரகம் 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 2 ஸ்பூனு, அதோட 2 பல்லு பூண்டு, நாட்டு சக்கரை 2 கைப்பிடி, 1 முழு தேங்காய், 1 தேங்காயை திருகி அந்த பூ எடுத்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மைய அரைச்சி அதோட நாட்டு சக்கரை 2 கைப்பிடி அதை கலந்து அதை 3 வேளையும் மாட்டுக்கு உள்ளுக்கு கொடுத்து வந்தனால 24 மணி நேரத்துல கொஞ்சம் அந்த தேவலை ஆயிடும் சார்.
1: அப்படியே கவலமா புடிச்சு கொடுத்துறதா?
0: ஆமா, கவலமா 3 வேளையும் உள்ளுக்கு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா அது 24 மணி நேரத்திலேயே
1: பாதிப்பு வந்து குறைய தொடங்குது இல்லையா?
0: ஆமா, அதே மாதிரி கால்ல வந்து அந்த வீக்கம் இருக்கிறதுனால தாங்கி தாங்கி நடக்கிறதுனால அந்த கால்ல வந்து குப்பைமேனி இலைய 1 கைப்பிடி 2 கைப்பிடி அளவு பறிச்சு அதோட 2-3 பூண்டு பல்லு போட்டு நல்லெண்ணெயில நல்லா அரைச்சி அதை நிறைய மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சி நல்லெண்ணெயில காய்ச்சி அந்த மாட்டுக்கு வந்து கால்ல வந்து 5 நாளைக்கு தண்ணி படாம நம்ம மாட்டை பாத்துக்கணும். துணி அந்த காட்டன் துணி மாதிரி அது காலில் நல்லா கட்டு கட்டிட்டு அந்த காய்ச்சின எண்ணெய் எடுத்து நம்ம காலையில சாயந்தரம் போட்டு வந்தோம்னா அந்த வீக்கம் குறைஞ்சி மாட்டுக்கு குணமடையும்.
1: என்னதான் நம்ம வந்து நாட்டு வைத்தியங்கள் செஞ்சாலும் போனாலும் வந்தாலும் கூட கோமாரி நோய் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான மருத்துவர்கிட்ட வந்து ஊசி போடணுங்கிறது முக்கியமான ஒன்னா இருக்கு இல்லையா?
0: ஆமா.
1: அதை நீங்க செய்யலா இல்ல வந்து அவங்களே வந்து ஊசி போடுறாங்களா?
0: இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து அந்த மாட்டுக்கு வியாதிகள் வர்றப்ப அவங்களே வந்து ஒரு இடம், ஒரு பகுதியான இடம் மாதிரி ஊராட்சி இடங்கள்ல இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு முகாம் போடுறாங்க. போட்டு என்னென்ன வியாதி வருதோ அதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து
1: தடுப்பூசி போடுறாங்க.
0: ஆமா, அது அதுக்கான தடுப்பூசியை வந்து அவங்களே வீடு தேடி, அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா ஒரு பஞ்சாயத்து இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் பொதுவா இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து அலோன்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு மாட்டையெல்லாம் கொண்டு கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடே வந்து யார் யார் வீட்டுல மாடு இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வீடே வந்து அவங்க வந்து அதை தெரிவிச்சுக்கிட்டு அவங்க கணக்கு எடுத்துக்கிட்டு

0: வீட்லயே நமக்கு வந்து வீட்லயே வந்து ஊசி போட்டு விடுறாங்க அந்தந்த வியாதிக்கு என்னவோ முன்கூட்டியே வந்து போட்டுற அரசு மாதிரி நமக்கு உறுதியா இருக்காங்க.
1: முன்கூட்டியே தடுப்பூசிகள் போடுறதுனால வந்து மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து வெயில் காலமா இருக்குது இல்லையா, இந்த நேரத்துல மாட்டை ரெண்டு தடவை குளிப்பாட்டணும்னு சொல்றாங்களே, அதை நீங்க செய்யறீங்களா? அந்த ரெண்டு தடவை குளிப்பாட்டுறதுனால என்ன நன்மை?
0: வெயில் நேரமா இருக்கிறதுனால மாடுக்கு நல்லா குளிப்பாட்டணும் அப்படின்னா மாடு கொஞ்சம் அந்த வெயிலுடைய தாக்கம் குறைவா இருக்கும். இப்ப மாடு பாத்தீங்கன்னா அம்மை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இதெல்லாம் வெயில் தாக்கம் குறைக்கிறதுனால மாடு கொஞ்சம் நோய் வராம கொஞ்சம் பாதுகாக்க முடியும்.
1: அது இல்லாம அதுக்கு குளுமையா இருக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடுகளும் வந்து சாந்தமா இருக்கும் இல்லையா?
0: ஆமா சார்.
1: சரிங்க, இப்ப வந்து மழைக்காலங்கள் எடுத்துப்போம். மழைக்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாடு வளர்ப்பு அப்படிங்கறது கொஞ்சம் சவாலானதாவே இருக்கும். ஏன்னா ஈரமா இருந்துகிட்டு இருக்கும், மாட்டுக்கொட்டை ஈரமா இருக்கும், நிக்கிற இடம் ஈரமா இருக்கும், அது வந்து சிறுநீர் கழிக்கிற இடம் ஈரமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க மாட்டுக்கொட்டையை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: மாடை வந்து ஒரே இடத்துல நம்ம அதை கட்டாம கொஞ்சம் இடம் மாத்தி மாத்தி நான் கட்டுவேன். இடம் வசதி இருக்கிறதுனால கொசு காலங்கள்ல மூட்டை போட்டுக்கோம், ஃபேன் போட்டுக்கோம் சார். அப்புறம் வந்து அந்த பச்சை வலைய வாங்கி நாங்க நாலு பக்கமும் அடைச்சி வச்சுக்குவோம். நீரு அது அந்த சாணம் எல்லாம் போடுறதுக்கு வந்து நம்ம அந்த கட்டுக்கரையை வந்து தளம் போறதை வந்து அந்த தண்ணி போற மாதிரி கொஞ்சம் ஒரு பக்கம் மேடாவும் ஒரு பக்கம் தனிவாவும் அந்த தண்ணி நீர் எல்லாம் விட்டா அது போற மாதிரி அந்த மாதிரி நம்ம அமைச்சு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி.
1: இப்ப வந்து மாடு சென பிடிக்கல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சென பிடிச்சிட்டு சனைக்கு தயாராயிட்டு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுப்பீங்க?
0: மாடு சனைக்கான அறிகுறி இருந்தது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பால் இருந்தால கறந்துட்டு இருக்கப்பே அந்த பருவத்துக்கு வர்றப்ப மாடு வந்து உதைக்க ஆரம்பிச்சிடும், குடுக்காது. மாசம் நாள்ல பாத்தீங்கன்னா ஒரே கத்தா கத்த ஆரம்பிக்கும். அதுலயே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் மாடு இது மாதிரி பருவத்துக்கு இருக்கு, ஊசி போடணும், காலைக்கு போடணும் அப்படிங்கறத அந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் அந்த இதுலயே.
1: அந்த ஆமா, இப்ப வந்து இப்ப நம்ம உடனே அதுக்காக நம்ம வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டு போயிட்டு அதற்கான காமிச்சு அதற்கான சென ஊசி போட்ட பிறகு எத்தனை நாள்லங்க அது வந்து தெரியும் நான் சென பிடிச்சிட்டு அப்படிங்கறது தெரியுமா, இல்ல இந்த வலுவடிச்ச பிறகு அது வந்து சென பிடிக்கலன்னு நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுப்பீங்களா?
0: இப்ப வந்து மாடு சென பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த போட்டு அந்த 60 நாள் 30 நாள் அப்படி அதுலயே நம்மளுக்கு அந்த கணக்கு தெரியும். அந்த மாதிரி சென பிடிச்சது அப்படின்னா திரும்பி அது வந்து அது சாதுவா நிக்கும். சில மாதிரி வந்து திமிரடியா இருக்கும், பால் கொடுக்காது, உதைக்கும், கத்தும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா அது அமைதியா சாந்தமா இருக்கும், கத்தாது. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ம சென ஊசி போட்டது பிடிச்சிருச்சு அதனாலதான் மாடு அமைதியா இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம், அதுல உணர முடியும் சார்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்கொடி, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு வரியா? இந்த மாடு வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்க. திருத்துறப்பூண்டி மடப்புறம் ஜி உமாங்கிறவங்க.
3: நானும் கேட்டுட்டு தானக்கா இருக்கேன். இவங்க வளர்த்துட்டு வர மாடுங்களை எப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு வராங்கன்னு தெளிவா சொல்லிட்டு வராங்களே.
2: அது மட்டும் இல்ல, மாடுகளுக்கு மடி வீக்கம் ஏற்பட்டா என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை கையாளலாங்கிறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்டியா பூங்கொடி?
3: நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. அடுத்த பகுதியில இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா?
2: அதுவும் சரிதான் பூங்கொடி.
4: சரி, இப்ப வந்து ஒரு மகளிர் அப்படின்னாலே ஒரு பேர் காலம் அப்படிங்கறது வந்து ஒரு 10 மாசம் அப்படிங்கறது வந்து கவனிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படிங்கறது முக்கியம் இல்லையா? அதே போலதானே மாடுகளுக்கும் அந்த மாதிரி ஒரு சினை காலங்கள்ல வந்து எப்படி எல்லாம் உங்க மாடுகளை வந்து பராமரிக்கிறீங்க?
5: நம்ம எப்போதும் போலதான் அந்த புண்ணாக்கு தண்ணி எல்லாம் வச்சு வைக்கலாம் வச்சு அந்த மாதிரி பாதுகாக்கிறது தான். வேற டாக்டரை கன்சல்ட் பண்றப்ப அவங்க தடுப்பூசி போடலாம்னா நாங்க தடுப்பூசி போட்டுக்குவோம், அப்படி இல்லைன்னா போட மாட்டோம்.
4: சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா தாய் வந்து அதிகமா சாப்பிடணும், அப்பதான் வந்து குழந்தைக்கு சத்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
5: ஆமா சார்.
4: அதே போல நீங்க வந்து மாடுகளுக்கு வந்து

0: திணைக்காலங்கள்ல வந்து தீவனம் அப்படிங்கறது நிறைய குடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க?
1: இல்ல, நம்ம டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றப்ப வந்து அவங்க வந்து கண்ணூட்டி பெத்தனம்லாம் அதிகம் கொடுக்காமனா கள்ள புண்ணாக்கு குடுக்கலாம், அந்த மாதிரி சத்து உள்ளதா புண்ணாக்குகள் குடுக்கலாம்.
0: இல்லையா, நம்ம கால்நடை மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கண்ணுக்குட்டி பெருசா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் குடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து நம்மளுடைய தீவனம் வந்து நிறைய குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தின என்ன உங்களுடைய கருத்து என்னங்க?
1: நம்ம ரொம்ப அதிகமா வைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நமக்கு நம்ம வச்சோம்னாலும் சரி அதுக்கும் சத்தா இருக்கும், கண்ணுட்டியும் கொஞ்சம் சத்தா கண்ணுட்டி ஈன்றெடுக்கவும் இதா இருக்கும், நல்லதா இருக்கும்.
0: இப்ப நம்ம வந்து கண்ணு போடும் பொழுது சில மாடுகள் வந்து இந்த நஞ்சு போடுறதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாங்க?
1: இப்ப கண்ணூட்டி நஞ்சு போடல அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா அது போடுறப்பே வந்து அது உழுவுல அப்படிங்கறதுனால சில பேர் பாத்தீங்கன்னா கையால புடிச்சு தெரியாதவங்க அறுத்து விட்டுருவாங்க, அந்த மாதிரி தவிர செய்யக்கூடாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கல்ல கட்டில தொங்க விடுவாங்க, உளுந்துரும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி செய்வாங்க.
0: இந்த கல்ல கட்டில செய்ய விடுறதுங்கிறது நல்லதா? அது
1: நல்லது கிடையாது, அது மாதிரி செய்யவே கூடாது, அந்த தவிர செய்யவே கூடாது.
0: அதாவது நஞ்சு கொடிய அறுத்தும் விடக்கூடாது, கையால புடிச்சு இழுக்கவும் கூடாது,
1: இழுக்கவும் கூடாது. பாத்தீங்கன்னா வந்து எப்போதும் போல பழைய காலத்துல வைக்கிற மாதிரி மூங்கிதல ஓரளவுக்கு கொண்டாந்து வச்சாலே நஞ்சு போட்டுரும்.
0: நானும் பாத்திருக்கேன், மூங்கில் இழப்பு கொடுப்பாங்க,
1: மூங்கில கொடுத்தாலே அதுவே நல்லா போதுமானதுதான். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம், மூணு மணி அல்லது நாலு மணி நேரத்துக்குள்ள அது நஞ்சு போடல அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ வெண்டைக்காய் வாங்கி வைக்கலாம், ஒரு ரெண்டு ரெண்டு முள்ளங்கி காலையில மதியம் அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா முள்ளங்கி வந்து மாட்டுக்கு வந்து புரத சத்து கொடுக்குது, நஞ்சு போறதுக்காக அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணித்துக்குள்ள இந்த இதை செஞ்சாலே போட்டுரும் சார்.
0: கண்ணு போட்ட பிறகு எத்தனை நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய பால் தேவைக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம்?
1: இப்ப கண்ணு போட்டவொடனே சில மாடு வந்து நாட்டு மாடெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு நாள்லயே தெரிஞ்சிடும் சார் பாலு, சில மாடு வந்து பத்து நாள் அஞ்சு நாள் வரைக்கும் தெரியாது, அஞ்சு நாளுக்கு மேல தெளியும் இல்லைன்னா சில மாடு வந்து பத்து நாள் வரைக்குமே இந்த சீம்பால் இருக்கும், அதுக்கு மேல தெளிஞ்ச பிறகு நம்ம கறந்து எடுத்துக்கலாம் சார்.
0: சரிங்கம்மா, இப்ப நீங்க வளர்க்குற மாடுகள்ல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குது, காலையில எத்தனை லிட்டர் கொடுக்குது, சாயந்தரம் எத்தனை லிட்டர் கொடுக்குது, மாலையில எத்தனை லிட்டர் கொடுக்குது, வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குதா, எப்படி தீவனம் சமாளிக்கிறீங்க வாங்குறீங்க?
1: மாடு வந்து இப்ப எனக்கிட்ட வந்து மூணு மாடு கறக்குறதுனால எப்படியும் ஒரு மாடு வந்து காலையில நாலுன்னா சாயந்தரம் மூணு லிட்டர் பால் கறக்கும், ஒரு மாடு சில பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு லிட்டர் மாலையில நாலு லிட்டர் அந்த மாதிரி கறக்கும். அதுபோல நான் வீட்டுல இங்க தூரமா எல்லாம் கொண்டு வந்துட்டா வீட்டுல பக்கத்துல பக்கத்துல குடுக்கறதுனால அதுல இருந்து நல்ல வருமானம் எனக்கு கிடைக்கிறதுனால மாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு தீவனம் கல்ல புண்ணாக்கு அது மாதிரி நான் மூட்டை 50 கிலோபுல அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு நான் கொடுப்பேன் மாட்டுக்கு தீவனம்.
0: சரிங்க, இப்ப வந்து பால் கறவு அப்படிங்கறது ஒரு ரெண்டு மாடு சினையா இருக்கு, ரெண்டு மாடு கறக்குது, ரெண்டு மாடு பருவத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சுழற்சியில மட்டும்தானே நீங்க வளர்க்க முடியும், அப்பதானே உங்களுக்கு தொடர்ச்சியா பால் கறவுங்கிறது நம்மளுக்கு
1: வீட்டுக்கு ஒரு வாடிக்கையே நம்ம குடுக்கறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி இப்ப ஒரு மாடு கறவை நின்னோம்னா அடுத்த மாடு கண்ணு போடுச்சுன்னா அதை குடுக்கணும், அந்த மாதிரி இருந்தாலும் சார் அது இந்த பால் கறவை நம்ம தொடர்ந்து வாடிக்கையா நம்ம குடுக்கவும் முடியும்.
0: சரிங்க, இப்ப பத்து மாடு அப்படிங்கறது நீங்க ஒன்னா வாங்குனீங்களா இல்ல ஒரு மாடு வாங்கி அதுல இருந்து பெருக்கிக்கிட்டீங்களா?
1: இது கன்று போட்டு ஈந்து அதுல இருந்து வந்த மாடுதான் சார்.
0: எல்லா மாடுமே அப்படிதான் வந்திருக்கு இல்லீங்களா? சரிங்க, இப்ப வந்து மாடுகளுக்கு வந்து உணவு எப்படி கொடுக்கறது, தண்ணி எப்படி கொடுக்கறது, நோய் வந்தா எப்படி பாக்குறது, கழிச்சல் வந்தா என்ன செய்யறது, கோமாரி வந்தா என்ன செய்யறது அப்படிங்கறத பத்தி நிறைய உங்களுக்கு கை வைத்தியங்களா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, மேலும் வந்து மாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு?
1: மாடு வந்து இந்த மேய்புற இடத்துல இது மாதிரி சாப்பிடறதுனால சாதாரணமா கொஞ்சம் திக்கா கழியுது அப்படின்னா காலையில ஒரு ரெண்டு வெள்ளக்கட்டி சாயந்தரம் ரெண்டு வெள்ளக்கட்டி கொடுத்தோம்னா கொஞ்சம் சரியாகும். அதிகமா ரொம்ப அப்படியே தண்ணியா ஊத்துற மாதிரி அந்த மாதிரி கழிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து நல்லா சுட்டுட்டு ஒரு கம்பியில போட்டு நாலு கத்திரிக்காயை நல்லா சுட்டுட்டு அதோட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் வச்சு உள்ளுக்கு கொடுத்து வந்தோம்னா கழிச்சல் நிக்கும். அதோட கொய்யா கொழுந்த இலைய பறிச்சு அரைச்சி அதோட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் உப்பு வச்சு கொடுத்தோம்னாலும் நல்லா கழிச்சலுக்கு குணமாவும் நல்லா கேக்கும் சார்.
0: சரிங்க, இப்ப மாடுகளுக்கு அம்மை நோய் வருது அப்படிங்கறது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா, அம்மை நோய் வந்தா மாடுகளுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்ப வந்து ஜுரம் அடிச்சதுன்னா உடம்பு தொட்டு பார்த்தோம்னா சூடா இருக்கும் அப்படிம்பாங்க, இதெல்லாம் வந்து மூக்குல வந்து சளி வழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அம்மை நோய் வந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் தென்படும் மாட்டுக்கு?
1: இப்ப மாடு பாத்தீங்கன்னா மூக்கால அந்த வாயால அப்படியே வாணியா சளி சளியா ஊத்துற மாதிரி இருக்குதும், எரா எதுவும் எடுக்காது, சுணக்கமா நிக்கும். மேல அது காயிற மாரி இருந்தாலே பார்த்தாலே அது ஜுரம் அடிக்கிறது, நம்ம தொட்டு பார்த்தாலே அந்த சூடுனால நம்ம அதுக்கு மாட்டுக்கு ஜுரம் அடிக்கிறது அப்படிங்கறது நம்ம உணர முடியும். மாடு நல்லா நிக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அம்மை நோய் வந்து மேல பாத்தீங்கன்னா அப்படியே கொப்பளம் கொப்பளமா கட்டிக்கிட்டு

0: ஹெவியா இருக்கும். அது என்ன பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கத்தி கிளம்புன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கவனிக்காம இருக்கு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே பேந்து பேந்து உளுந்து அப்படியே குழி குழியா புண்ணா இருக்கும் அந்த மாட்டுக்கு.
1: ஓஹோ
0: சரியாயிடும். அந்த புண்ணுக்கு வைத்தியம் வந்து எப்படி இருந்தாலுமே அந்த அம்மா வந்தாலுமே அது பேந்து பேந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டா பேந்து பேந்து அது உழுவ ஆரம்பிச்சிடும். உளுந்துனா அப்படியே குழி குழியா புண்ணாயிடும் மாட்டுக்கு. அப்போ உடம்பு ஃபுல்லாவே புண்ணாயிடும். அதுக்கு ஜீரகம் 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு, அதோட மஞ்சள் தூள் 2 ஸ்பூனு, வேப்ப இலை, குப்பைமேனி இலை எல்லாம் ஒரு 10 இலை, துளசி இலை, பெருந்தூற்று பச்சளை எல்லாத்தையும் நல்ல மைய அரைச்சி நாட்டு மருந்துகள்ல வெண்ணெய் வாங்கி குழப்பி அந்த புண்ணுக்கு நம்ம 10 மேல அப்படியே வெளிப்பூச்சா போட்டு வந்தோம்னா மாட்டுக்கு அந்த புண்கள் ஆறி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மை நோய் வந்தாலே நாக்கு எல்லாம் முட்டு முட்டா போய் அந்த உள்ளுக்குள்ள எல்லாம் புண்ணா இருக்கும். அதுக்கு வந்து வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம அந்த வெந்தயம் நல்லா குளிர்ச்சி வெந்தயத்தையும் குடுக்கலாம் வாய் வழியா. இல்ல அப்படின்னா வெத்தலை 10, மிளகு 10, அதோட உப்பு கொஞ்சம் வச்சு நல்லா பட்டு போல மைய அரைச்சி அதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு கொஞ்சம் உள்ளுக்கு கொடுத்தோம்னா அந்த புண்ணுங்களை ஆத்தவும் நல்ல குணமாகறதுக்கு வாய்ப்பு.
1: உங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய மாடுகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு உங்களுடைய கை வைத்தியமாவே நிறைய வைத்தியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மூலயமாவே நீங்க அதை வந்து பரவுறதையும் சரி நோய்களையும் சரி கட்டுப்படுத்த முயற்சி பண்றீங்க இல்லையா? இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேக்கணும். இப்ப மாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு சத்து இல்லாத மாடுகளா இருக்குதுன்னு வச்சுங்க, அவ மாதிரியா வயிறுலாம் ஒரு மாதிரியா தள்ளி போயிருக்கும், நடக்கிறதுக்கே சிரமப்படும், அப்படி சத்து இல்லாம இருக்கும். அந்த சத்து இல்லாத மாடுகளுக்கு உங்க கை வைத்தியம் மூலமா சத்துக்களை ஏற்றுவதற்கான வழிகள் இருக்கா?
0: அதுக்கு வந்து சொத்துக்கத்தால ஒரு 2 மடல், சின்ன கண்ணுட்டியா இருந்தா 2, மாடா இருந்தா 3, அந்த முள்ளை நீக்கிட்டு இந்த ஜெல்ல வச்சு வேப்பலை அதோட கொஞ்சம் ஜீரகம் வச்சு நல்லா அரைச்சி நாட்டு சக்கரில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் காலை மாலை 2 வேளை கொடுத்து வந்தோம்னா அந்த மாடு நல்லா தெளிஞ்சி நல்ல மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்காது.
1: சரிங்க. மாடு பராமரிப்புல இன்னும் சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயத்த சொல்ல இருக்கீங்க?
0: மாட்டுக்கு உண்ணி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு சார். இப்ப கண்ணூட்டி எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா அதை பாதுகாக்க முடியாமலே இறந்து போகுது நிறைய நான் கேள்விப்படுறேன்.
1: உண்ணிகள்னாலயா?
0: உண்ணி அப்படின்னா பெரிய உண்ணியா இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம், புடுங்கி கையால அதை எடுத்துடலாம். அந்த பேனு மாதிரி செல்லு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த உண்ணினாலதான் அந்த கண்ணூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அது புடிச்சு போய் அதோட உடம்புல உள்ள ரத்தத்தையே குடிச்சு அந்த கண்ணூட்டி வந்து இறக்கறதுக்கான வாய்ப்பு வந்துருது. பெரிய வியாதியா இருக்குது.
1: சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: அதுக்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில வசம்பு 50 கிராம் போல வாங்கி அதோட வேப்பலை, ஓமவல்லி இலை, சோற்றுக்கத்தாழை எல்லாத்தையும் வாங்கி அந்த வசம்பையும் நல்லா ஊற வச்சு நல்லா எல்லாத்தையும் மைய அரைச்சி தண்ணியில கலந்து மாட்டுக்கு கொஞ்சம் திக்கா அதை கலந்து மாட்டுக்கு நல்லா கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கண்ணு காது மூக்கு ஆசன வாய்வு அதுல எல்லாம் படாத அளவுக்கு மத்த இடம் ஃபுல்லா மாட்டுக்கு தேய்ச்சி 1 மணி நேரம் வச்சிருந்து குளிப்பாட்டினா சரியாகுது.
1: சரி, நிறைவா இந்த நேர்முகத்தை கேட்டுட்டு சில மகளிர்கள் வந்து நானும் மாடு வளர்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு அனுபவசாலியான நீங்கள் கூறும் அறிவுரைகள் என்ன?
0: வீட்டுக்காரங்க இல்லாம நான் இப்ப என் பிள்ளைங்களுக்கோ என்னோட நல்லது கெட்டதுக்கோ யார்கிட்டயும் நம்ம வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு சிரம சூழ்நிலை அப்படிங்கறதுனால எந்த ஒரு உதவி இல்லாம இந்த மாட்டுனால நான் நிறைய பயனடைறேன். அதே மாதிரி மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இதுல நல்ல நம்ம அந்த மாதிரி மாடையும் பாதுகாத்துக்கிட்டு அதுல இருந்து நம்மளுடைய வருமானம் பொருளாதாரம் எல்லாருமே நமக்கு பிரச்சனை இல்லாம தீர்வு முடியும் சார்.
1: ரொம்ப சந்தோஷமா மாடு வளர்ப்பு அனுபவங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க. அதுவும் இல்லாம இயற்கை முறையில கை வைத்தியங்களை வந்து நிறைய செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்களுக்கு பயன்படுற அளவுக்கு செய்திகளை சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி.
2: செல்வியக்கா, உங்களுக்கு ஏத்த மாதிரி நிகழ்ச்சி மாடு வளர்ப்பு அனுபவங்களை பத்தி சொல்லி முடிச்ச திருத்திருப்பூண்டி மடப்புரம் ஜி உமா அவங்க சொன்னதுல கர்ப்ப காலத்துல மாடுகளை எப்படி பராமரிக்கிற முறையும் மாடுங்க நஞ்சு போடாம இருக்கிறப்போ மூங்கிலைய தந்தா நஞ்சு போடுறதுக்கு உதவியா இருக்குமா?
3: அது மட்டும் இல்ல பூங்கொடி, கவனிச்சியா ஒரு விஷயம், மாடுகளுக்கு அம்மை நோய் ஏற்பட்டால் அதை எப்படி இயற்கை மருத்துவ முறையில அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதையும் சொன்னாங்க. மாடுகளுக்கு பேன் ஏற்பட்டா அதை எப்படிலாம் சரி பண்ணலாங்கிறத பத்தியும் சொன்னாங்க. அதை கேட்டியா நீ இயற்கை முறையில அவங்க எப்படிலாம் மருந்துகளையும் தயாரிச்சு கால்நடைகளுக்கு பயன்படுத்துறாங்கன்னு?
2: செல்வியக்கா, இப்போ உங்க மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க.
3: ஆமா பூங்கொடி, என்னோட மாட்டுக்கு ரொம்ப பேன் இருக்கிறதுனால ஜுரம் தான் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதான் சோர்ந்து படுத்து கிடக்கு.
2: அதாவது நிகழ்ச்சியை கேட்டு

0: கண்டுட்டீங்களா?
1: ஆமா, நல்ல தகவல் எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில கிடைச்சது பூங்கொடி எனக்கு.
0: அக்கா, அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு உங்க மாட்டுக்கு.
1: ஆமாம் பூங்கொடி.
2: வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்கம் மேலாண்மை நிலையம், குடிமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்க இருப்பது, பயிர்களுக்கு இளஞ்சிவப்பு நிறமியுடைய மெத்தைலோ பாக்டீரியத்தின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். இளஞ்சிவப்பு நிற மெத்திலோ பாக்டீரியா என்பது ஒரு திரவ உயிர் உரம். இது வறட்சியை தாங்கி பயிர்கள் வளரவும் மகசூலை அதிகரிக்கவும் பெரிதும் உதவுகிறது. இது PPFM என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது. இந்த பாக்டீரியாக்கள் மெத்தனால், மெத்தைல் அமீன், ஃபார்மால்டிஹைட் மற்றும் கரியமில வாயுவை உட்கொண்டு உயிர் வாழக்கூடியவை. மெத்தைலோ பாக்டீரியா இலைகளில் இருப்பதால் இலை துவாரம் எனப்படும் ஸ்டொமேட்டா மூலம் வெளியாகும் மெத்தனாலை உணவாக உட்கொண்டு வாழ்கின்றது. இதன் காரணமாக PPFM வகை பாக்டீரியாக்கள் இலையின் மேற்பரப்பில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த மெத்தைலோ பாக்டீரியத்தின் பயன்கள், பயிரின் வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனினை உற்பத்தி செய்வதால் விதைகளின் முளைப்பு திறன், நாற்றுகளின் வீரியம் மற்றும் வளர்ச்சி போன்றவற்றை ஊக்குவிக்கின்றது. ACCT அமினேஸ் என்ற நொதியின் மூலம் இடர்பாடான சூழலில் உருவாகும் எத்திலின் அளவை குறைத்து பயிருக்கு வறட்சி தாங்கும் தன்மையை அளிக்கின்றன. இந்த தொடர் உபயோகிப்பால் நீர் பாசனத்தின் எண்ணிக்கை குறைக்க உதவுகிறது. 10% வரை பயிரின் மகசூலை அதிகரிக்கின்றது. பயிரின் வளர்ச்சி அதிகப்படுவதாலும் நொதிகளை உற்பத்தி செய்வதாலும் தலைச்சத்தின் உபயோகிப்பு தன்மையை அதிகப்படுத்துகின்றது. வறட்சி காலங்களில் இலைவழி தெளிப்பு செய்வதால் 3 வாரங்கள் வரை பயிரின் பசுமை தன்மையை பாதுகாக்கலாம். சொட்டு நீர் பாசன முறையில் அளிக்க ஏதுவானது. அனைத்து வகையான பயிர்களுக்கும் ஏற்றது. அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டும் இதனை தெளிக்க வேண்டும். PPFM கரைசலை எந்த ஒரு பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லிகளுடனும் கலந்து பயன்படுத்தக்கூடாது. இலைவழி தெளிப்பிற்கு 1% PPFM கரைசலை பயன்படுத்தலாம். பொதுவாக ஏக்கருக்கு 200 மில்லி லிட்டர் PPFM திரவத்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பயிர் வளர்ச்சியின் முக்கியமான நிலைகளில் இதனை தெளிக்கலாம். நன்றி.
0: இதுவரை திருவாரூர் வேளாண்மை துறை இணை இயக்குனர் அவர்கள் அனுப்பிய தகவல்களை கேட்டீர்கள்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டா நீங்க

கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0463682311 2311 அல்லது 2994480 அல்லது 2995580 இந்த எண்களில். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டின் டிவி ரிமோட் யாருடைய கையில் அதிகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். யார் அதிகமாக உங்கள் வீட்டில் டிவி பார்ப்பாங்க, டிவி ரிமோட்டை யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, யார் கையில் அதிகமாக இருக்கும். சில வீட்டிலலாம் வந்து பயங்கர ஒரு சண்டையே நடக்கும், ரிமோட்டை என் கையில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரி காமெடியாக உங்கள் வீட்டில் நடந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். அதிகம் யார் கையில் உங்கள் வீட்டில் உள்ள ரிமோட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில், காரை பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள்லாம் எதிர்பார்க்குறோம், கமெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்குறோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம நேயர்களை சந்திக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியிலே முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாகம் பருத்தியூர் சுமதி. சொல்லுங்க சுமதி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? பாம்பே படத்திலேருந்து உயிரேன்ற பாடல். கண்டிப்பா உங்களுக்காக உலாவரும். நன்றிமா.
1: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது.
6: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜின் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சச்சியா ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கென்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சச்சியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில பாகம் பருத்தியூர் சுமதி கேட்ட பாடல் பாம்பே படத்திலேருந்து கேட்கலாம்.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும். அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
6: இனிய இரு வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
2: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நானும் நலமா இருக்கேன் சகோதரி. கதிராமங்கலம் காவேரி மேட்டுத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரி.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பூ மாலையை. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை அடுத்த நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை மாவட்டம் பனையில இருந்து கார்த்தி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம் கார்த்தி, நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு செந்தமிழ் பாட்டுல இருந்து கூட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா, அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரி ஓகே, பாடல் கேட்கலாம். நன்றி.
4: நன்றி மேடம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:31. இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி,
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்கள்

0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், உங்கள் வீட்டின் டிவி ரிமோட் யாருடைய கையில் அதிகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் மட்டுமல்ல குடும்பத்தின் ரிமோட்டும் என் மனைவி கையில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் என்னுடைய அப்பா கையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் டிவியே பார்க்கறது இல்லைங்க, டிவி ரிமோட் எங்கள் அம்மா கையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், டிவி ரிமோட் டிவி ஸ்டாண்டில் இருக்கும்னு ஒரு கடி கடிச்சிருக்காங்க. அடுத்து அவரைக்காடு வித்யா வீரமணி, நான் டிவியே பார்க்குறதில்ல அதனால் எங்கள் வீட்டில் ரிமோட் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் டிவி ஆன் பண்ணினால் என் கையில் தான் இருக்கும், சீரியல் கூட பார்க்க கொடுக்க மாட்டேன், அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க புலுவப்பாளையம் ஆனந்த முருகன். அடுத்து வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து, பெரும்பாலும் எங்கள் அம்மா கையில் தான் இருக்கும், நான் தொலைக்காட்சி பார்ப்பது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளங்கோவன், ரேவதி இளங்கோவன் இருவேலிலேருந்து, டிவி ரிமோட் எனக்கு தாங்க, நான் தான் எப்போதும் வைத்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடகம் ஐங்கரன் தரணி, எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் அன்பு மகன்கள் ஆதவன் நட்சத்திரன் கையில் டிவி ரிமோட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் என் கணவர் மற்றும் மகள் கையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் மை சன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் ஜெயஸ்ரீ, டிவி ரிமோட் எங்கள் வீட்டில் என்கிட்ட தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், டிவி ரிமோட் யார் கையில் இருக்கும்னு கேட்டிருக்கீங்க, என்னுடைய மகள் கையில் தான் அதிகமாக இருக்கும், நான் காரைப்பண்பிலே அதிகம் கேட்பேன், எப்பொழுதாவது செய்தி சேனல் பார்க்க ரிமோட்டே கேட்பேன், அப்போ தான் கொடுக்க மாட்டாங்க, அவங்க வச்சுட்டு அதாவது கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பார்க்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, எங்கள் வீட்டில் நான் தான் வைத்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ், பேத்தி கையில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், என் கையில் தான் இருக்கும், நான் அதிகம் செய்திகள் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன். அடுத்து நன்னில மம்பளவாணன், எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் என் மனைவி கையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரவர்கள் ஃப்ரீ நேரத்தில் டிவி பார்க்கும்போது அவங்கவுங்க கையில் ரிமோட் இருக்கும், இப்போது பள்ளி விடுமுறை நாட்கள் அதனால் பிள்ளைகளின் கைகளில் விளையாடுறது ரிமோட், உடைந்து விடும்போது என் கைக்கு வந்துவிடும், புது ரிமோட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் தீபா, தேவனூர் ஜோதிலட்சுமி, தொலைக்காட்சி பெட்டி நான் வைத்திருக்கவில்லை அதனால் ரிமோட் கருவிக்கு வேலை இல்லை, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், என்னங்க மேடம் எப்படி கேட்டீங்க, எல்லா வீட்லேயும் லீடர் என்று ஒருவர் இருப்பாங்க, யார் எங்கள் வீட்டு குட்டி தேவதை கையில் தான் ரிமோட் இருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகமே அரண்டு அதாவது அந்த ரிமோட்டை கையில் வாங்கிட்டால் கடலூர் துறைமுகமே அரண்டு போயிடும், அவ்வளோ சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பொதுவாக எங்கள் வீட்டில் டிவி அதிகமாக ஓடாது, ரேடியோ தான் நிறைய கேட்போம், நான் கடமையை விட்டு வீட்டுக்கு போகும்போது நியூஸ் கேட்பேன் அவ்வளவுதான், எங்கள் வீட்டில் நாடகம் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு, டிவி இல்லைங்க, பாப்பா 10th ஸ்டாண்டர்ட், ஸோ பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, டிவியை பார்க்குறது இல்லை, நல்ல விஷயம். அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் என் கணவர் கையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வரையும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படித்தாச்சு, தொடர்ந்து யார் யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட்லாம் அனுப்புகிறாங்கன்னு பார்க்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
2: ஆஸ்கர் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: படம் பேர் வந்து சார் லவ் டுடே மேடம். அதுல உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டம் கொடுங்க.
2: சரி, ஓகே. உன்னிகிருஷ்ணன் பாடின ஒரு பாடல் அந்த படத்துல கண்டிப்பா உங்களுக்காக உள்ள வரும். நன்றி.
3: வணக்கம் மேடம்.
2: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.

0: நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர். நாளை காலை 10:00 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் பிராமுன் அகைமாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமுன் அகைமாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லாமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை காரைக்கால். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் குறிச்சிமலை பாஸ்கர் லவ் டுடே படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு அந்த பாடலை கொடுத்துடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: நேச உள்ளங்களுக்கு நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சௌரி.
4: வணக்கம், சொல்லுங்க, யாரேங்க வந்து பேசுறீங்க?
5: மதுரையில இருந்து உங்க அன்புசன் ஆண்டனி.
4: ஆண்டனி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்?
4: எல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் கூட, நன்றியும் கூட. ஒரு கைதியின் டைரி திரைப்படம் சார், அல்ல ஜெஸ்ட் ஐயா அந்த வாணிஜலம் பாடிய ஏபிசி நீ வசி என்ற பாடல் சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
4: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, மங்கையர்க்கரசி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காலமெல்லாம் காத்திருப்போம் படத்துல இருந்து, மணி மேகலையே மனமாகலையே நீ தூக்கத்தை விடவே என்றும் அந்த பாடலை கொடுங்க தோழி.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளவரும். நன்றி
1: நன்றி நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், உங்கள் வீட்டின் டிவி ரிமோட் யாருடைய கையில் அதிகம் இருக்கும்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் யாரெல்லாம் கமெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மயிலாடுதுறை வேந்தன் அனுப்பியிருக்காங்க, என் வீட்டில் ரிமோட் எல்லோருடைய கையிலும் இருக்கும், எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் யார் கையில் இருந்தாலும் டிவியை ஆஃப் செய்து விடுவோம். அடுத்து காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி நல்லா இருக்குது, பாடல்கள் சிறப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மேட்டுப்பாளையம் நாகராஜன், டிவி ரிமோட் எங்கள் வீட்டில் எப்பயும் டிவி கிட்ட தான் இருக்கும், ஆனால் என் பிள்ளைங்க எடுத்து கார்ட்டூன் சேனல் வச்சு மாற்றிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, அபிநந்தன் அனுப்பியிருக்காங்க, எங்கள் வீட்டில் டிவி இல்லை, காலையிலேருந்து நமது காரைப்பன்மலை மட்டுமே ஒழித்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், எங்கள் வீட்டில் டிவி ரிமோட் டிவி மேஜையில் இருக்கும், எப்பொழுது யாருக்கு என்ன பார்க்க விருப்பமோ அவர்கள் எடுத்து ஆன் செய்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம சேனல் நிகழ்ச்சியில் இப்போ என்னென்ன இதுவரையிலும் ஒரு 31 கமெண்ட் வந்திருக்குது. டிவி ரிமோட் அப்படின்னு பேசினதும் என் வாயில் சேனல்லாம் வருது. கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்குமே பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுவரை வானொலியில் உலா வந்தது கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: இல்லையே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அந்த காளாமுகச் சாமியார்கள் போகும் வரையில் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல பாசாங்கு செய்வதென்று தீர்மானித்தான். அவர்கள் அவன் பக்கத்தில் வந்து நிற்பதாக அவன் உணர்ந்தபோது கண்களை திறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்து கனைத்தபோது அவன் கண்ணை விழித்து பார்க்கவில்லை.
1: சிவோகம், பையன் நல்ல கும்பகரணனாயிருக்கிறான்
0: என்றார் ஒருவர்.
1: சிவோகம், இவனைப் போல ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்
0: என்று சொன்னார் இன்னொரு சாமியார்.
2: சிவோகம் ஆளு

0: இவனை போல ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொன்னார் இன்னொரு சாமியார். சிவோகம், ஆளை பார்த்து முகம் களையா இருக்கிறதே என்று சொல்லுகிறாய், இவனால் நமக்கு பயனில்லை, வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்றார் முதல் வீரசைவர்.
1: மேலும் தூங்குவது போல பாசாங்கு செய்வது மூச்சு விட முடியாமல் திணறும் உணர்ச்சியை வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. என்றாலும் அந்த சமயம் விழித்தெழுந்தால் தன் பாசாங்கு வெளியாகிவிடும், மேலே அவர்கள் ஏதாவது பேசுவதை கேட்க முடியாமலும் போய்விடும். தனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதையும் இவர்கள் ஒருவேளை சொல்லலாமல்லவா? ஆனால் அவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை.
0: சிவோகம், அவனவனுடைய தலையெழுத்து, நீ வா போகலாம்
1: என்று ஒரு வீரசைவர் கூற இருவரும் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் எழுந்தான். சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்து கொண்டிருந்தன. பழைய காபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காளாமுகர்கள். காபாலிகர்களைப் போல அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை, மற்றபடி காபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்களைச் செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை அறியும் சக்தி பெற்றிருந்ததாக பலர் நம்பினார்கள். சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்று பாமர ஜனங்கள் எண்ணினார்கள். ஆகையால் காளாமுக சைவர்களின் கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களைச் செய்ய பலர் ஆயத்தமாயிருந்தார்கள். சிற்றரசர்கள் பலர் ஆலயங்களில் காளாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னமளிப்பதற்கு நிபந்தங்கள் விட்டிருந்தார்கள். இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அரசர்கள் மட்டும் காளாமுகர்களுக்கு எந்தவித ஆதரவும் காட்டவில்லை. இந்த விவரங்களையெல்லாம் அறிந்திருந்த வந்தியத்தேவன், அவர்கள் ஏதாவது உளறிவிட்டு போகட்டும், இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிடப் போகிறது என்று எண்ணி தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான். ஆயினும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனத்தை விட்டு அடியோடு அகன்று விடவில்லை. வந்தியத்தேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காளாமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருகில் போய்க் கொண்டிருப்பதைக் கண்டான். மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது. அதில் ஒரு குகை சிங்க முகத்துடன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பழைய நாட்களில் திகம்பர ஜெயினர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த குகைகளை காளாமுகர்கள் பிடித்து கொண்டார்கள். அங்கே சென்று அவர்களுடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போனான். மண்டபத்தை நெருங்கிய போது காளாமுகர்கள் குகையின் மறுபக்கத்தில் நின்று பேசியது அவன் காதில் லேசாக விழுந்தது.
0: அந்த பையன் பொய்த்தூக்கம் தூங்கவில்லை, உண்மையாகவே தான் தூங்கியிருக்க வேண்டும்
1: என்று சொன்னார் ஒருவர்.
0: அது எப்படி நிச்சயமா சொல்ற
1: என்றார் இன்னொருவர்.
0: அபாயம் வரப்போகிறது என்ற வார்த்தையை கேட்டவரை அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாரையும் நான் இதுவரை கண்டதில்லை. பையன் நல்ல தீரனாத்தான் தோன்றுறான், அவன் நம்மோட சேர்த்துக்கொண்டோன்னா நல்லாத்தான் இருக்கும். நீ என்ன சொல்ற? இவனை போன்ற வாலிபர்கள் எதற்காக? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே காளாமுகத்தை சேரப்போகிறானே.
2: யார சொல்ற?
0: வேற யார? மதுராந்தக தேவனத்தான் சொல்ற. இது கூட உனக்கு தெரியலையா?
2: அது எப்படி? மற்ற ரெண்டு பேர்
0: ஊர்த்தன் தான் கடல்ல மூழ்கி இறந்துட்டானே. இன்னொத்தனோட காலம் குறுகி கொண்டிருக்கிறது.
1: வந்தியத்தேவன் அதற்கு மேல் அந்த காளாமுக சாமியார்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை. அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணவில்லை. விரைவிலே பழையாறை அடைந்து இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினார். எல்லோருக்கும் மேலாக தான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரிகாலருக்கு அல்லவா? அவரை எத்தனையோ வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை. பார்த்திவேந்திரன் கூட பழுவூர் அணியின் மாயவலையில் விழுந்து விட்டான். எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித அபாயத்துக்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பது தன் முதன்மையான கடமை. வழியில் வீண் பொழுது போக்குவது பெருங்குற்றம். இந்த கணமே சென்று விட வேண்டும். வந்தியத்தேவன் சப்தமில்லாமல் திரும்பிச் சென்று குதிரை மீது ஏறிக்கொண்டான். குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். காளாமுகர்களின் குகையோரமாகச் சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதைக் கண்டான். ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல தோன்றியது. ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி வேலே சென்றான். வழியில் ஜன நெருக்கமான பல கிராமங்களை அவன் பார்த்தான். அங்கேயெல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றிய செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் ஜனங்கள் சாவதானமாக அவரவர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவரையில் நல்லதுதான். இளவரசரை பற்றிய செய்தி பழையாறு

உண்மையை அடைவதற்குள் தான் அங்கே போய்ச் சேர்ந்து விட வேண்டும். இளைய பிராட்டியிடம் உண்மையை அறிவித்து விட வேண்டும். குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிட்டு விடலாமல்லவா? இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம். அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டு விடுவாள். இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கிற்று. ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லை. கால்களில் புதிதாக லாடம் அடிக்கப்பட்டிருந்த அந்த குதிரை வழக்கமான வேகத்துடன் கூட ஓட முடியாமல் தத்தளித்தது. கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 நாழிகை இருந்தபோதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது. அதோ கோட்டை வாசலில் துர்கையின் கோவில் தெரிகிறது. கோட்டைக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் அவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்து வந்தன. ஆனால் ஒன்றும் காரியசாத்தியமாகத் தோன்றவில்லை. பனைமுத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது. ஏனென்றால் அந்த மோதிரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டை காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். இப்போது மோதிரத்தை பார்த்ததும் வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் அவனை அனுப்பி விடுவார்கள். இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டுக்கொள்ள அவன் சிறிதும் விரும்பவில்லை. யோசனை செய்த வண்ணம் குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதைக் கண்டான். வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளைச் சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள். இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். ஆஹா, அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தகத்தேவர் அல்லவா? கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷ நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர்தான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு யுக்தி என்ன என்பது உடனே வந்தியத்தேவன் மனத்தில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சியூட்டிவிட்டது. ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததில்லை. இவ்விதம் காளாமுகர்களில் ஒருவர் கூறிய வார்த்தைகள் அவன் மனத்தில் பதிந்திருந்தன. அவனே அந்த ஆவலுக்கு இடம் கொடுத்து விட்டானல்லவா? அந்த காளாமுகரின் யுக்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதுதான். தாமரை மலரின் வடிவமான தங்க ரதத்தை நோக்கி வந்தியத்தேவன் களைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாகச் செலுத்தினான். மதுராந்தகத் தேவருடைய பரிவாரங்களில் யாரும் அவ்விதம் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவனை யாரும் தடுக்க முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் சமீபத்தை அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குதிரை மீது எழுந்து நின்றான். ரதத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு, ஓ அபாயம் என்று குரலை எழுப்பினான். உடனே தடால் என்று குதிரை மீதிருந்து தரையில் விழுந்து உரண்டான். குதிரை சில அடி தூரம் அப்பால் சென்று நின்றது. இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது. மதுராந்தகத்தேவரின் பரிவாரத்தைச் சேர்ந்த சிலர் அவனுடைய குதிரை ரதத்தை நோக்கி போவதைக் கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள். சிலர் வேலை எறிவதற்கு குறிபார்த்தார்கள். அதற்குள் அவன் குதிரை மேல் நிற்க முயன்று கீழே விழுந்து விட்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது. பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். மதுராந்தகரும் சிரித்தார். அதற்குள் ரதம் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் கையை காட்டி சமிக்ஞை செய்யவே வீரர்கள் இருவர் வந்தியத்தேவனை அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள். அதற்குள் அவனே எழுந்து உட்கார்ந்திருந்தான். வீரர்களுடைய உதவி இல்லாமல் குதித்தெழுந்து நின்றான். தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனியாதது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். வீரர் இருவரும் வந்தியத்தேவனை கையை பிடித்து அழைத்துச் சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள். இன்னமும் அவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் பேரிலேயே இருந்தன்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த திருப்புறம்பய போர் சோழ பேரரசுக்கு அடித்தளம் இட்டதை ஏற்கனவே பார்த்தோம். அந்த போருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அரிசிலாற்று போரும் விடவை போரும் கூட வரலாற்று முக்கியத்துவம் கொண்டவைதான். இவற்றில் ஒன்றைத்தான் நந்தினி நினைவு கூர்ந்து வந்தியத்தேவனிடம் சொல்றார். பல்லவராயன் கோட்டை, பாண்டியராயன் கோட்டை என்றெல்லாம் குறிப்பிட்டது நினைவிருக்கும். இந்த சந்திப்பால பிரயாணம் தாமதப்பட்டாலும் இளவரசரை பத்தின செய்தி பரவல்லங்கிறது அவனுக்கு சற்று நிம்மதியை தந்தது. வீர வாலிபர்களை கண்டா காப்பாளிகர்கள் என்ன செய்வாங்க என்பத பார்த்திபன் கனவு நாவல்ல மாமல்லர் தம் மகளுக்கு சொல்றார். அவருடைய முகபாவத்தையும் கவனிக்கிறார். இங்கே காலாமுகர்

0: சீண்டி பார்க்கறாங்க. இந்த வாலிபன் உண்மையிலேயே தூங்குறானா இல்லையான்னு இதுல கிடைச்ச குறிப்பு மதுராந்தகரை வசப்படுத்த உதவுமா? தொடர்களை பார்க்கலாமா? சிவோகம், இத சிவ அகம் என்கிற ரெண்டு சொற்களின் இணைப்பாக கொள்ளணும். சிவம் மங்களம் அல்லது பரமாத்மா, அகம் நான் அல்லது ஜீவாத்மா. சிவோகம், சிவமே நான். சிவ என்ற சொல்லின் இறுதியில ஆ, அகம் என்கிற சொல்லின் முதல்ல ஆ உடன் புணரும் போது ஓன்னு தெரியும். சிவோகம் விசர்க சந்திங்கிற இலக்கண விதிப்படி இது அமையுது. செய்குன்றம், செயற்கையாக அமைக்கப்பட்ட குன்று. இது பற்றி நிறைய மேற்கோள்கள் இருந்தாலும் உலகின் முதல் பயண நூல்னு கருதப்படுற செங்கோன் தரைச்செலவு என்கிற நூல்ல உள்ள பகுதி கவனத்தை கவருது. சேனோங்கு அருவி தாழ்ந்த செய்குன்றமும் ஆணோங்கு வரிவண்டு பாடும் பொழில்களும். இந்த நூலை இயற்றியவர் கணியூர் சேந்தனார். திகம்பர ஜைனர்கள், ஜைன அல்லது சமண மதத்துல இருக்கிற இரு முக்கிய பிரிவுகள் திகம்பரர் ஸ்வேதாம்பரர். திகம்பரம் திக் அம்பரம், திக் திசை அல்லது வானம், அம்பரம் ஆடை. வானையே அல்லது திக்கையே ஆடையாக அணிஞ்ச துறவிகள் திகம்பரர். இதன் உட்பொருள் உலகப்பற்ற துறந்தவங்க. ஸ்வேதாம்பரர், ஸ்வேதம் வெண்மை, அம்பரம் ஆடை, வெள்ளை ஆடை அணிஞ்ச துறவிகள். இந்த ரெண்டு பிரிவினரும் சமண மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளான அஹிம்சை, சத்தியம், பற்றின்மை இந்த மூனையும் சிறப்பாக பின்பற்று வருவார்கள். சாவதானமாக, இதன் பொருள் பதற்றம் இல்லாமல் இயல்பாக நிதானமாக. அவதானம் கவனம், ச அதனுடன் கூட, ச அவதானம் சாவதானம், கவனமாக செயற்படுவது.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்,
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ஆர்கேஜி நெய்யின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் பிரிசூடனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி.

0: சி ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கோத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேயர்களுக்கு உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, அனில் பாஸ்தா, ஆர் கே ஜி நே.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய்.
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
10: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் பிறை சூடனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் காவல் கீதம்.

0: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் பிறை சூடனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் மருது பாண்டி.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் பிறை சோழனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், மனோ சித்ரா குரல்களில், ராஜாதி ராஜா.

0: இதுவரை வானொலியில் உலா வந்தது ஆர்கேஜி நேயின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:55.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
5: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
7: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
8: तुम रिपोर्ट्स लाई हो ना?
9: नहीं, मुझे लगा तुम लाए हो.
8: तुम हो ही भुलक्कड़.
9: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
7: लड़िए मत, जानिए आभा के बारे में.
10: आभा?
7: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
11: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும்

0: சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
6: வணக்கம். துன்பங்களை தூர நிறுத்திவிட்டால் மட்டும் வாழ்வு இனிமையாகி விடாது. இன்பங்களை தேட வேண்டும், அவற்றில் திளைக்கவும் வேண்டும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா என்றார் மகாகவி பாரதியார். கோடி இன்பங்களில் ஒரு சில இன்பங்கள் மனம்போல் மாங்கல்யம் அமைந்தால் வயது பெண்ணிற்கு மகிழ்ச்சி, காலாகாலத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மருமகள் அனுசரணையாக இருந்தால் மாமியாருக்கு மகிழ்ச்சி, புகுந்த வீட்டில் மகள் மகிழ்ச்சியாக இருந்தால் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி இந்த உலகத்தில் இன்பங்கள் ஏராளம் என்றாலும் இன்பம் வருகின்ற வழி மூன்றுதான். ஒன்று உடல், மற்றொன்று அறிவு, இன்னொன்று ஆத்மா. உடலில் உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவியாகிய ஐம்புலன்களால் நாம் இன்பத்தை நுகர்கிறோம். வாய் நாக்கு ஒன்றே போதும் நமக்கு இன்பத்தை வாரி வழங்க. தாய்ப்பாலிலிருந்து ஆரம்பிக்கிறது மனிதனின் நாக்குக்கு விருந்து. பிறகு காய்கறி, பழங்கள், இனிப்புகள், பலகாரங்கள் என்று தொடர்கிறது. நாக்கினால் ஏற்படும் இன்பம் அளவிடற்கரியது. கண் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் நந்தவனம் கண்ணுக்கு இன்பம். கொட்டும் நீர்வீழ்ச்சி, பச்சை கம்பளம் விரித்தது போன்ற பரந்த புல்வெளி, அதிகாலையில் உதித்து வரும் சூரியன், மழை விடும்போது சில சமயம் தோன்றும் வானவில் ஆகியவை கண்களால் ஏற்படும் இன்பம். மூக்கு மல்லிகை, முல்லை, மனோரஞ்சிதம் போன்ற பூக்களின் வாசம், நெய்மணக்கும் சாம்பார் வாசனை ஆகியவை நாசியால் நமக்கு ஏற்படும் இன்பம். செவி குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மள்ளிச் சொல் கேளாதவர் என்று அனுபவித்து பாடியிருக்கிறார் வள்ளுவர். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று ஒரே ஒரு வார்த்தையிலேயே காதல் இன்பம் பாய்வதைக் கண்டவர் பாரதியார். இவ்வாறு நம் உடலிலுள்ள ஐம்புலன்களும் இன்பத்தை வாரி வழங்குகின்றன. அறிவினால் பெறும் இன்பம் மனித இனத்துக்கு மட்டுமே அமைந்த சிறப்பான தகுதி அறிவு. ஆனந்தத்தை தருவது அறிவு. திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ், பாரதியார், பாரதிதாசன் போன்றவருடைய கவிதைகள் அறிவை வளர்த்து இன்பத்தை ஊட்டுகின்றன. ஆன்மாவினால் பெறும் இன்பம் உடலுக்கும் அறிவுக்கும் இன்பத்தை தருவதைத்தான் ஆத்ம திருப்தி என்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பிரார்த்தனை செய்தால், பரமனை நெஞ்சில் நிறுத்தி தியானம் செய்தால் ஆன்மாவிற்கு இன்பம் கிட்டும். ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்து அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிப்போம். அதுவே நமக்கு கிட்டும் பேரின்பம். நன்றி.
5: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இரவு மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, குரல்களில் ரிஷி மூலம்.

இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் நான் வாழ வைப்பேன்.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் தியாகம் படத்திலிருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும்

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: BPN கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
12: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லாமுது.
13: வீட்டு உபயோக பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். MS விஸ்வநாதன் இசையில், KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் அந்தமான் காதலி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவு மலரும். இந்நிகழ்ச்சி இனிப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தரப்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின்
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தீபம் படத்திலிருந்து.

0: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் கோபால் பல்பொடி, அனில் பாஸ்தா, ஆர் கே ஜி நெய்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
9: ஆர் கே ஜி நெய்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் KV மகாதேவன் இசையில், அடிமை பெண் படத்திலிருந்து.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி.

0: பஞ்சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தெரி சூளம் படத்திலிருந்து.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து.

இதுவரை வானலையில் உலா வந்தது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎல் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்குபெறும் சிறுமி டி தஷிகா. 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முறுக்கு பாலிடெக்னிக் காலேஜின் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 உலக தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம், மறப்போம் மன்னிப்போம் இந்த தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 10:45 நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜ்

0: காந்தி அவர்களின் நினைவு தின உரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர்தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர், 12:55 பன்னீசை, 1 மணிக்கு உலக தேநீர் நாள் சிறப்பு நிகழ்ச்சி, நேருநகர் டீ மாஸ்டர் என் அலெக்சாண்டர் அவர்கள் பங்குபெறும் சிறப்பு நேரலை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:50 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், கர்ப்பகால ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜி சுகன்யா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் LSE, 3:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSE, 4 மணிக்கு தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் தேநீர் நேரம், மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 காலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னீசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் ஈன் சொல்லமது, வழங்குபவர் முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கேஷே கலாவுதீன் அவர்கள், 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தியில் பூச்சி மேலாண்மை, நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை பாடப்பொருள் வல்லுநர் டாக்டர் கே சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 8 மணிக்கு திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது, 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. India and Italy today finalized 15 outcomes across diverse sectors. The agreements were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Italian counterpart Giorgia Meloni in Rome today. The outcomes mark the elevation of bilateral relations to a special strategic partnership. Both sides also inked several memorandums of understanding to deepen cooperation in key areas including critical minerals, defence, agriculture, Ayurveda, science and technology, maritime transport and ports. India and Italy also agreed to strengthen coordination against tax crimes, money laundering and terror financing. In a press statement after the talks, Prime Minister Modi said, India-Italy Joint Strategic Action Plan 2025-2029 will provide a practical and futuristic framework for bilateral ties. He said, both sides are working towards establishing an India-Italy Innovation Centre and noted that the India-Italy Defence Industrial Roadmap has opened new avenues for co-development and co-production in the defence sector. Later in the day, Prime Minister Modi was conferred the prestigious Agricola Medal by the Food and Agriculture Organization at its headquarters in Rome. The medal was presented by FAO Director General Ki Dong-gyu. Speaking on the occasion, the Prime Minister said the award reflects India's unwavering commitment to food security, sustainable development and human welfare.
2: ये भारत के करोड़ों किसानों, पशुपालकों, मत्स्य पालकों, कृषि वैज्ञानिकों और हमारे श्रमिकों का सम्मान है। यह भारत की उस अटूट प्रतिबद्धता का भी सम्मान है जिसके केंद्र में मानव कल्याण, खाद्य सुरक्षा और सस्टेनेबल डेवलपमेंट है। मैं इस मेडल को अत्यंत विनम्रता के साथ स्वीकार करते हुए भारत के अन्नदाताओं को यह मेडल समर्पित करता हूं।
1: Union Minister for Commerce and Industry Piyush Goyal has congratulated Prime Minister Narendra Modi for being